0: நல்லா சிறப்பா இருந்தது எங்க பகுதியில.
1: இங்கேயும் ஓணம் கொண்டாடுகிறார்களா உங்கள் பகுதி? அது கேரளாவிலே தானே ஓணம் பண்டிகை?
0: கேரளாவை ஒட்டித்தான் நாங்க இருக்கிறோம். எங்க கோயம்புத்தூர்ல ஒரு 50% மலையாளிஸ் தானே இருக்கிறோம்.
1: மலையாளிஸ் தான் இருக்கு. ஆனா நீங்கள் மலையாளி இல்லை. அப்ப மலையாள உறவுகளுக்கு ஓணம் பண்டிகை உங்களோடு இணைந்து நானும் தெரிவித்துக் கொண்டு கோவையில் வாழுகின்ற ஓணம் கொண்டாடும் உறவுகளுக்கும் இந்த வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். அவர்கள் பாதி தமிழ் தானே பேசுவார்கள். என்ன பாதி தமிழ்? ஒரு இது வார்த்தை
0: மலையாளமும் தமிழும் கிட்டத்தட்ட சமமா தான்.
1: கன்னடம், மலையாளம், கவி, தெலுங்கு என்றெல்லாம் கூறுவார்கள். பாரதியார் கூறுகிறார். சிறப்பு சிறப்பு. அப்ப இந்த ஓணம் பண்டிகை நாளில் உங்களுக்கு விடுமுறை நாளா?
0: ஆமா ஐயா, அரசு விடுமுறை.
1: அரசு விடுமுறையும் கிடைத்திருக்கிறது.
0: உள்ளபடியே என்னன்னா இன்னைக்கு மிலாடி நபி வேற.
1: ஓ, அவங்களது வேற நாள் இங்கே எழுதியிருந்தார் ஜெகபர் சாதிக் அவர்கள். அவர்களுக்கும் உங்களோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்க.
0: ஆமாம், இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. மிலாடி நபி திருநாள் வாழ்த்துக்கள்.
1: சிறப்பு.
0: அது என்னன்னா ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துருச்சு.
1: அது
0: இரண்டுமே அரசு விடுமுறை தினம்தான்.
1: அப்படி என்றால் ரெண்டு ரெண்டு அரசு விடுமுறை தரும் பொழுது ரெண்டு மதத்தவர்களுக்கும் இனத்தவர்களுக்கும்
0: ரெண்டும் ஒரே நேரத்துல வந்துருச்சு.
1: அது
0: இரண்டுமே அரசு விடுமுறை தினம்தான்.
1: அப்படி என்றால் ரெண்டு ரெண்டு அரசு விடுமுறை தரும் பொழுது ரெண்டு மதத்தவர்களுக்கும் இனத்தவர்களுக்கும் ஒரு கொண்டாட்டம் தானே ஒரே நாளையில்?
0: ஆமா, ஸ்டூடெண்ட்ஸ் மாணவர்களுக்கு திண்டாட்டம் தானே ஐயா. இன்னொரு விடுமுறை போச்சே.
1: மக்களும் அப்படித்தானே இரண்டு. ஏனென்றால் இந்து மக்களுக்கு வருகின்ற விடுமுறை மற்ற மக்களுக்கும் சேர்த்து தான் அதை கொண்டாடுவது. இஸ்லாமிய மக்களுக்கு வருகிற விடுமுறை எல்லோருக்கும் சேர்த்து, கிறிஸ்தவ மக்களுக்கு விடுகிற விடுமுறை எல்லோருக்கும் சேர்த்து, இது இரண்டும் சேர்ந்து ஒரு நாளையில
0: படிக்கிற பையன் என்ன நினைப்பாங்க ஐயா?
1: அதுதான்
0: முடிஞ்சு போச்சே நினைப்பாங்க.
1: இப்ப அரசாங்கம் அதுக்கு மாறி இன்னொரு நாள் கொடுக்க மாட்டாதா? மறுநாளை
0: திங்கள்
1: விடுமுறை கொடுப்பார்கள். உலக நாடுகளில்
0: ஞாயிற்றுக்கிழமை
1: நாளாக இருந்தால் அது ஞாயிறா இருந்தால் மறுநாள் திங்கட்கிழமையும் எங்களுக்கு விடுமுறை கொடுப்பார்கள்.
0: இங்க அப்படி கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை இருந்தா ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான்.
1: சரி, வருவதெல்லாம் நமக்கு நன்மைக்கே என்று எடுத்துக்கொள்ளும். அதனால தான் நாங்களும் இன்று பொக்கிஷத்திலே கொண்டாடுவோம் இல்லையா? நீங்கள் விடுமுறை நாள் இல்லவா, அதனால ஓடி வந்து விட்டீர்கள் பொக்கிஷத்துல. சரி, வாழ்த்துக்கள் வர வேண்டும், பெற வேண்டும். நீங்கள் வந்து அழைக்கும் பொழுது நீங்கள் அழைத்தது கேட்டது, கிருஷ்ணன் அழைத்தது கேட்டது. ஆனா குரல் எனக்கு சரியாக புரியவும் இல்லை, வரவில்லை. ஒரு சத்தம் வந்து கொண்டிருந்ததே தவிர என்னவோ தகராறு நடந்து விட்டது. பிறகு அதிபர்
0: தடுமாறி தடுமாறி தடுமாறி இணைப்போ பிடிச்சாச்சையா?
1: இல்ல, அதிமா நான் தடுமாறி கொண்டிருந்த வேலை அதிபர் வந்து அதிபர் அதை சரி செய்து விட்டு செல்கின்றார். இந்த அதற்கு அந்த அந்த அந்த இலத்திரியல் பொறிமுறைகள் எல்லாம் அவர்கள் தான் கூறாக புரியும்.
0: அவங்கதான தொழில்நுட்பவியலாளரே.
1: அவங்கதான் தொழில்நுட்பவியலாளர். அதுல அவர்களுக்கு ஒரு ஓ போடுவோம். ஓமி. சரி, இப்பொழுது நாங்கள் வியாபாரத்துக்கும் செல்ல வேண்டும். முதல் முதலில் வந்து போலி வண்ண போகின்றீர்கள். அதாவது இந்த அச்சவாரமாக வந்து நீங்கள் முதல் முதல் அதிர்ஷ்டத்தோடு வந்து கை விசுவாசமாக வியாபாரத்தை கவனிக்க இருக்கின்றீர்கள். நுகர்வோர் வந்தால் வியாபாரி என்ன செய்வார்? மிகவும்
0: உற்சாகமாக
1: உற்சாகமா இருப்பார். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒன்று தருகின்றீர்கள். வாழ்த்துக்கள். அற்புதம், அற்புதம். அங்கே உங்கள் பெயரிலே கொண்டு வந்து வைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய கடவுச்சு சொல்லை மந்திரத்தை கூறுங்கள்.
0: அகசம் அவசம் திறந்துடு சீசே.
1: ஆகா ஆகா, அழகாக முதல் பெட்டி திறந்து விட்டது. 20 எண் கொண்ட பெட்டியிலே முதலாவது பெட்டி, முதலாவது எண், 1 எண் திறந்து விட்டது. நாகப்பன் மந்திரத்தை கூறியவுடன் இப்பொழுது நீங்கள் இன்னும் ஒரு உங்களுடைய கட்டுத்தனத்தை பார்ப்போம். ஊகித்து பாருங்கள்.

0: எத்தனை எழுத்துக்கள் கொண்ட பதம் அங்கே இருக்கலாம்?
1: ஒன்றுக்கு மூன்று.
0: ஒன்றுக்கு மூன்று, நாலு, ஐந்து என்று இருக்கின்றது. தரலாமா? எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் கூறுவது அழகான ஒரு மலர் கொத்து. மலர்களை அழகாக நாங்கள் பார்த்து கொத்தாக பார்ப்போம் ஒரு இடத்தில். எல்லா விதமான மலர்கள், நறுமணம் உள்ள மலர்கள், வண்ணங்கள் உள்ள மலர்களை எல்லாம் சேர்த்து வரவேற்பு மண்டபங்களில் அதை உபயோகிப்போம். அப்ப மலர்களை வரவேற்பு மண்டபங்கள், திருமண மண்டபங்கள், ஒருவரை வரவேற்கும் போதெல்லாம் அப்படியே கொடுப்போம். அந்த கொடுக்கும் போது அப்பொழுது அந்த பூக்கள் எல்லாம் சேர்ந்ததுக்கு என்ன பெயர் இருக்கும்? புரிகிறதா நான் கூறுவது? ஒருவரை வரவேற்கும் பொழுது ஒரு மலர் கொடுப்பது வேறு, ஒரு மலர் கொடுப்பது மலர்களை சேர்த்து அப்படியே கொடுப்பது. முன்பு ஒரு தடவை இது இதிலே எங்களுடைய பொக்கிசத்திலே பல வாரங்களுக்கு முன்பு வந்தது இந்த பதம். ஒரு
1: ரெண்டும் சொல்லலாம், நான் ரெண்டும் சொல்லி பாக்குறேன், ரெண்டுல எது வேணா எடுத்துக்கிறேன்.
0: எங்கே பார்ப்போம்?
1: ஒன்னு வந்து பூங்கொத்து, அது வராதுன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு பூச்செண்டு.
0: இரண்டு இரண்டு பகிரங்க விடுமுறைக்கும் ஒரே சம்பளம் மாதிரி நீங்கள் ரெண்டு சரியான பதிலை தந்தபடியாலும் ஒரே புள்ளி, இரண்டு புள்ளி தான் கிடைக்கும். வாழ்த்துக்கள். பூச்செண்டு என்பது சரி, பூங்கொத்து சரிதான். ஆனால் அதை வரவேற்பறையில கொடுக்கும் பொழுது அதை நாங்கள் பூச்செண்டு கொடுத்து வரவேற்போம். பூச்செண்டு,
1: பூச்செண்டுங்கிறது வந்து மன திருமணத்துக்கு பயன்படுத்த பூச்செண்டு, மற்ற இடங்கள்ல கொடுக்கறது பூங்கொத்துன்னு சொல்லுவோம் நாங்க.
0: ஆமா, பூங்கொத்து. அதே இல்லை, வந்தவரை பூஞ்செண்டு பூச்செண்டு கொடுத்து வரவேற்போம். அது திருமணத்துக்கும் கொடுக்கறது பிரபலமான மேலதிகாரிகள் வரும்போது நீங்கள் வரவேற்புகளை கொடுப்பீர்கள். எங்களுக்கு மரியாதை கொடுப்பதற்கு பூச்செண்டு
1: ஒரு
0: மலர்கொத்து அது கொஞ்சம் குறைவா இருக்கு. பூச்செண்டு என்பது கொஞ்சம் மேன்மையான பதமாக இருக்கும். சிறப்பாக உங்களுக்கு சிறப்பான இரண்டு புள்ளிகள் முதல் முதல் வந்து
1: எடுத்துக்கிட்டேன்.
0: நான் ரெண்டையும் எடுத்துக்கொண்டு ரெண்டு புள்ளியே தருகின்றேன் உங்களுக்கு. மலிவாக மலிவாக முதல் நேர் முதல் முதல் சிறப்பு. முதலாவது நேராக வந்து முதலாவது நேராக வருவதற்கு இங்கே பலர் போட்டியிட்டார்கள். கிருஷ்ணன் அழைத்திருந்தார், கஸ்தூரி அழைத்திருந்தார், அவர்கள் மீண்டும் வருவார்கள். இது ஆனால் நீங்களா முதல் முதலில் வந்தனீர்கள், வந்துவிட்டீர்கள். இரண்டு புள்ளியை உங்கள் பையிலே போட்டுக்கொண்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு கடிகாரன் கடிகாரன். சரி, அப்படி என்றால் அடுத்தது எந்த பட்டியை நாங்கள் எடுப்போம்?
1: எண் ஒன்பது.
0: எண் ஒன்பதுக்கு செல்கின்றோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள் கொண்டு வாருங்கள்.
1: அதையும்
0: விடக்கூடாது, லக்கி நைன் அல்லவா அங்கே. சரி, உங்கள் பெயரில் அந்த பட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டால் அங்கே இப்ப கடவுள் சொல்லை கேட்கின்றது. கூறுங்கள். இப்பொழுது அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: நான்கு.
0: முதலில் வந்தது ஐந்து, இப்பொழுது நீங்கள் நான்கு. இரண்டையும் சேர்த்து ஒன்பதிலே தந்தால் அப்படி இருக்கும்.
1: ஒன்பதுக்கு ஒன்பது,
0: ஒன்பதுக்கு ஒன்பதே வந்திருக்கேன். பதம இது ஒரு சிறப்பான பதம். உங்களுடைய ஊகம் அஞ்சு, ரெண்டு பட்டிக்கும் சேர்த்து இலக்கத்தை ரெண்டு பட்டியின் எண்களையும் சேர்த்து ஒன்பது எண்கள்லேயே வந்துருக்கு.
1: ஒன்பதுக்கும் நான் நினைக்கவே இல்லை.
0: ஆமா, வரவே இல்லை, ஆனால் வந்து விட்டது. இதுதான் எதிர்பாராமல் நடைபெறுவது நீங்கள் கூறுவீர்கள். அதற்குள்ளே இருப்பது ஒரு பழம். ஒரு பழத்தின் பெயர் தான் அது. இந்த பழம் சாதாரணமாக அங்காடியில் இங்கு பார்த்தாலும் எல்லா வியாபாரிகளிடையும் குவித்து வைத்திருப்பார்கள் பழக்கடையிலே. அதை விட இது வந்து காய்கறி காய் எங்களுடைய கத்தரி காய்கறி மரக்கறி கடை வகைகள்லையும் போட்டிருப்பார்கள், வச்சிருப்பார்கள். ஆனால் இதை அந்த கடைக்கு மேலேயும் தொங்க விட்டும் இருப்பார்கள். நாங்கள் வீட்டிலேயும் உபயோகிப்போம். சுவை கூட்டியாக இருக்கும் இது. தாகத்துக்கெல்லாம் கண்டுபிடிச்சு
1: விட்டீர்கள்.
0: எலுமிச்சம் பழம் என்பது அற்புதமான ஒரு பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்கள். எலுமிச்சம் பழம் என்று சொல்லி மீண்டும் முதலாவதா வந்த
1: தெரிஞ்சிருச்சு.
0: அதாவது மஞ்சள் ரத்தம் பச்சனத்து எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழத்துக்கு இன்னும் ஒரு சிலையடையான ஒரு நகைச்சுவை உண்டு. இரண்டு கருத்து வரும். எலுமிச்சம்பழம் அது லூ என்றுதான் வரும், எலுமிச்சம்பழம் எலி மிச்சம்பழம் என்று கூறுவார்கள். அதை நாங்கள் பிரித்து பிரித்து படித்தால் எலி மிச்சம் பழம் கவனம். நாங்கள் வைக்கும் போது வீட்டில் எலிகள் எல்லாம் அதிகமாக இருக்கிறது, கடித்து விடும். அதற்காக எலி மிச்சம் பழம் கவனம், எலுமிச்சம்பழம் கவனம் என்றும் கூறலாம், எலி மிச்சம் பழம் கவனம் என்றும் கூறலாம். நகைச்சுவைக்கான வார்த்தை. வாழ்த்துக்கள். சிறப்பாக ரெண்டு பதங்களை தந்து கண்டுபிடித்து விட்டீர்கள். உங்களுக்கான பாடல் எதுவாக இருக்கும்?
1: பாடல் வந்து ஐயா, படம் வந்து கோபுர தீபம்.
0: ஆஹா,
1: பாடல் வந்து உள்ளமே உனக்கு தான். சரி, உனக்கு தான்
0: உள்ளமே கொடுத்து விட்டீர்களா? உள்ளமே உனக்கு தான். பிற கதை இல்லை,
1: யாருக்கு தெரியாது. உள்ளமே உனக்கு
0: கொடுக்கும் போது உள்ளத்தையே கொடுத்து விட்டீர்கள் முழுமையாக. சிறப்பு சிறப்பு. இது வந்து கோபுர தீபம் திரைப்படுத்த பாடல் அன்று வரை ஒலிபரப்பி
1: ராமராஜன் நடித்தார்.
0: ஆமா, கோபுர தீபம். வாழ்த்துக்கள். சிறப்பான பாடத்தை கண்டுபிடித்து நான்கு புள்ளிகளை சேர்த்துக் கொண்டு இப்பொழுது செல்லுகிறீர்கள் மன திருப்தியோடு. இந்த கடை நல்ல கடை, மீண்டும் வந்து கொள்வனம் செய்யலாம் என்று மீண்டும் பெறலாம். நன்றி
1: நன்றி ஐயா. நேரம் கிடைத்தால் சேர்ந்து கொள்கிறேன், மற்ற உறவுகளுக்கு
0: வழிவிடுவோம். நன்றி நன்றி.
1: அனைவரும் பங்கு பெறுங்கள்.
0: நன்றி நன்றி நாகப்பன் அவர்களே. வாழ்த்துக்கள். நேரம் தெரியாக 12 மணிக்கு உதிக்கின்றார் எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள். ஓடி வந்து மெதுவாக பேசி, கடுமையாக பேசி, நிலைமை நயமாக பேசி எனக்கு கிடைக்கவில்லை என்றவுடன் விட்டு சென்று மீண்டும் வந்திருக்கின்றார். வணக்கம் வணக்கம் வணக்கம் நாக எங்களுடைய கிருஷ்ணா. சிரமங்களுக்கு பொறுமையை காத்ததுக்கு நன்றி. இப்பொழுது நாங்கள் நிலமா இருக்கின்றீர்களா? கிருஷ்ணகிரியில இருக்கின்றீர்களா? எங்கே இருக்கின்றீர்கள்? ஓ, இன்னும் எத்தனை நாளைக்கு அங்கே? எத்தனை நாளைக்கு இங்கே? நல்லது. பயணம் அப்படி இருந்தது?
2: கொஞ்சம் சிரமமாக இருந்தது.
0: என்ன காரணம்? இரவு நேரம் என்றபடி
2: இல்லை, பாலம் அந்த தொப்பூர்னு ஒரு ஊர்ல பாலம் கட்டிட்டு இருக்காங்க.
0: அந்த பாலவேல
2: ஒரு மணி நேரம் மேல் டிராபிக் இருந்தது.
0: அந்த இடத்துக்கு நீங்க வரும்பொழுது இரவு எத்தனை மணி இருக்கும்?
2: வரும்போது 11 மணி இருக்கும்
0: இரவு.
2: ஆமா,
0: தூக்கத்துக்கு போற நேரம், அசதியான நேரம், அப்படி நின்று போறேன்னா மேலும் சோம்பலாய ஒரு வெறுப்பாயம் இருந்திருக்கும். என்ன என்னடா இது? இந்த யாரை தேடினீர்களா? அந்த நொந்தீர்கள், அரசாங்கத்தை நொந்தீர்களா? பணியாளர்களை நொந்தீர்களா?
2: யாரையும்
0: ஒன்னும்
2: சொல்ல முடியாது.
0: நடக்க வேண்டிய. ஆமா ஆமா ஆமா. சிறப்பு. சரி, அங்க எப்படி
2: ஒருவருக்கு
0: விட்டு கொடுத்து அடுத்தவருடைய சிரமத்தை உணர்வதாக இல்லை. அப்படித்தான் இப்பொழுது காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதனால் தானே முன்னுமே பாடிவிட்டார்கள், அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே, இல்லையா?
2: ஆமாப்பா, உண்மைதானே.
0: சாரி, உண்மை. இந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் மகிழ்வாக சிரமமின்றி இருப்பதற்காக பொக்கிஷத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சரி, பொக்கிஷத்திலே எங்களுக்கு 1வது பெட்டியும் 9வது பெட்டியும் சென்று விட்டது. உங்களுடைய 5வது பெட்டி அப்படியே இருக்கின்றது. எப்படி என்ன செய்வோம்? 5வது பெட்டியை உங்களுக்காக கொண்டு வந்து வைத்து விட்டு அவர்கள் அந்த கடவுச்சீட்டு மந்திரத்தை கேட்கின்றார்கள். கிருஷ்ணா உச்சரியுங்களே.
2: அண்டகாகசம் அபு காகுகும் திறந்து விடு சீசே.
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது, திறந்து விடு. சரி, இன்னும் ஒரு பரீட்சை. அதில் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் ஊகிக்கின்றீர்கள்?
2: 3.
0: கட்டி காரணம் என்று சொல்லலாம், 1 கூட இருக்கின்றது, 4 எழுத்து இருக்கின்றது. இருப்பினாலும் 1 குறைத்து கட்டிக்காரன். சரி, வாழ்த்துக்கள். அது வந்து எங்களுடைய தாவரங்கள் செடிகள் கொடிகளிலிருந்து பறிக்கப்படுகின்ற ஒரு எங்கள் நாங்கள் சமையலுக்கு உபயோகித்து கொள்ளுகின்ற ஒரு மரக்கறி, ஒரு காய். ஆனால் அது பழமாக பாவிக்கின்றோம், காயாகவும் பாவிக்கின்றோம். அதிகமாக எல்லா உணவுகளுக்கும் அதை சேர்த்து கொள்வார்கள் பெண்கள் சமையலிலே, ஆண்களும் சமையலில் சேர்த்து கொள்வார்கள். அது பச்சையாக இருக்கும் பொழுதும் காரம்தான், அது பழமாக வந்த பிறகும் காயம் தான் காரம்தான், காய வைத்து செத்தலாக்கின பிறகும் அது காரம்தான். 3 விதமாகவும் உபயோகிக்கின்றார்கள். இது எங்கள் நாட்டு பரம்பரை அல்ல, இது சீனா நாட்டிலிருந்து இலங்கை எங்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டு இன்று அது அது பெரிய விமர்சையாக இருக்கின்றது. அது எதுவாக இருக்கும்?
2: மிளகாய்.
0: வாழ்த்துக்கள், சரியானவர். இந்த மிளகாயை பற்றி முந்தைய ஒரு வகுப்பே நடத்தி இருக்கிறேன்னா அதை ஞாபகத்தில் வைத்திருந்தமே கட்டிக்காரன். மிளகாய், மிளகு தான் நாங்கள் முந்தி உரைப்புக்காக பாவித்திருந்தோம். அது மிகவும் கிடைப்பது அரிது, குறைவாகத்தான் விளைவித்து எடுப்பார்கள். எல்லா நாட்டுக்கும் பற்றாக்குறை இருந்தது. அந்த மிளகின் உரைப்பை போக்குவதற்காக மிளகை போல ஒரு காயை உற்பத்தியாகி சீன நாட்டுக்காரர் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தார். அதை நாங்கள் பாவித்தோம், மிளகாக எண்ணி பாவித்தபடியால் மிளகாய் என்ற பெயர் வந்தது. வாழ்த்துக்கள், சிறப்புகள். 2 புள்ளிகள் உங்கள் பையிலே சேர்க்கப்பட்டு விட்டது, வாழ்த்துக்களும் தரப்பட்டிருக்கின்றது. சரி, அப்படி என்றால் இப்பொழுது நீங்கள் இரண்டாவதாக ஒரு பெட்டியை திறக்கும் வாய்ப்பு கிடைக்கின்றது. அது எந்த பெட்டியாக இருக்கும்?
2: இரண்டே தருங்கள் ஐயா.
0: இரண்டை தருகின்றேன், கொண்டு வந்து வைத்து விட்டேன். சொன்ன உடனே கொண்டு வந்து வைத்து விட்டேன். அவ்வளோ விவேகம், விரைவாக வியாபாரத்தை செய்கின்றேன். இப்பொழுது உங்களுக்கு அந்த பெட்டியை, இரண்டாவது எண் பெட்டியை திறப்பதற்கான மந்திரம் வேண்டும். எங்கே கூறுங்கள்.
2: அண்டகாதசம் அபுகாகுகும் திறந்து விடு சிசே.
0: ஆகா, உங்கள் மந்திரத்துக்கு வேறு பதில் இல்லையா? திறந்தே விட்டது கிருஷ்ணா, திறந்து விட்டது. சரி, அதுக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்னு நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: 5.
0: 5 உங்களுக்கு அது ராசியான நீங்க கொட்டிக்காரன் என்றபடியும் அதிக சிரமம் கொடுக்காமல் 2 குறைத்து 3 எழுத்தில் எதிர்கின்றோம். 3 எழுத்தில் என் மூச்சிறக்கம். வாழ்த்துக்கள். இந்த 3 எழுத்தை கொண்ட அந்த பதம் கிருஷ்ணா, இது வந்து இசையோடு சம்பந்தப்பட்டது. ஒரு இசை சரியான முறையிலே இயங்க வேண்டும் என்றால் இந்த இசைக்கருவி வேண்டும். எல்லா இசைஞர்களும் இது இல்லாமல் போக மாட்டார்கள், அடுத்து அடியை வைக்க மாட்டார்கள். 3 எழுத்து, அது 2 கைகளாலும் உபயோகிக்கின்றது.
2: அது 2 கைகளால் தாளம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. மேலும் 2 புள்ளிகள் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றன. வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். தாளம், இந்த தாளம் இல்லாமல் ஐயா என்ன செய்தாலும் இசை போகாது. அடுத்த அடி எடுத்து வைக்க இயலாது. தாளம் தப்பிவிட்டது, தாளம் தப்பிவிட்டு, தாளம் போட வேண்டும் என்று கூறுவார். 2 கையாலையும் போடுவார் தாளம் என்று. வாழ்த்துக்கள். தாளம் இல்லாமல் பாடல்கள் செல்வது கடினம். என்ன பாடல், விருப்பமான பாடல் உங்களுக்கு என்று?
2: மாறாத சோகம் தானோ
0: அந்த பாடல். அங்கே எழுதி இந்த பாடல் தளத்தில் எழுதியிருக்கின்றீர்களா?
2: மாறாத
0: சோகம் வந்து விட்டதா? ஏனையா, அப்படி என்ன தீராத கவலை மாறாத சோகம் வருவதற்கு?
2: என்ன பண்றது, சில பாடல்கள்
0: அப்படியா இருக்காது, பொருத்தமாயும் இருக்குது சில சமயங்கள்ல. அனுஷா அப்படி இருக்கின்றார்கள்? பேர குழந்தையோட விளையாடிட்டு வாழ்த்துக்கள், சிறப்புகள். எனது அன்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள். உங்கள் பாடல் மாறாத சோகம் தானா கேட்டு நாங்கள் அந்த சோகத்திலிருந்து விடுபடுவோம். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு கொடுக்கின்றேன், மீண்டும் பாருங்கள் அடுத்தவருடன் சொல்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி கிருஷ்ணா. இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள் தயவு செய்து. வாழ்த்துக்கள். எங்கே அடுத்தவரமாக அன்பு மகள் கஸ்தூரி, நீங்கள் அழைக்கின்றீர்கள், உங்களை இணைக்கின்றேன். எங்கே மீண்டும் பாருங்கள், கஸ்தூரி வந்துவிட்டார். வணக்கம், வணக்கம் கஸ்தூரி, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: 2 தடவை வணக்கத்தை கூறியவளை நான் 1 வணக்கம் தான் தந்தேன். சரி, இன்னும் 1 வணக்கத்தை நானும் தருகின்றேன். நாங்கள் நலமாக ஆரம்பத்தில் சற்று குளறுபடியாக விட்டது, எங்களோட கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தது. அழைத்தவர்களோட குரல் எனக்கு எட்டவில்லை. அதன் பின்பு அதிபர் வந்து அதை எல்லாம் சரி செய்து விட்டு சென்று.
3: என்ன சொல்லுங்க ஐயா, அதுல ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த பெருமாளுக்குரிய நாள் தானே
0: ஓணம்.
3: பெருமாளுக்கு பிடிச்சவர் மீராலோ.
0: ஓ, அதனால அவரை அழைத்து ஒரு தடவை கை வைக்க.
3: அவ வந்தோருக்கா கைய வச்சுட்டு பார்த்துட்டு போனா அது அவருக்கு ஒரு சந்தோஷம். அவ்வளவுதான்.
0: எப்படி கண்டுபிடித்தீர்கள் மகளே, சிறப்பு சிறப்பு. என் மகளுக்கு இவ்வளவு பெருமை இருக்கின்றது. வாழ்த்துக்கள்.
3: கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது மீராதான்.
0: மீராவுக்குன்னு ரொம்ப பிடிச்சது கண்ணன் தான். அதனால தான் அவர்கள் கண்ணன் ஆலயம், அவர்களுடைய குலதெய்வம் கண்ணன் ஆலயம். அங்கே யாழ்ப்பாணம் உங்களுக்கு தெரியும் தானே, யாழ்ப்பாணத்துல ராசவீதியா? அடுத்தது இங்கே கோப்பாயிலே ராசவீதி, அச்சுவேலிக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையிலே செல்கின்ற ராசவீதியிலே உரும்புராய் சந்தி, உரும்புராய் கோப்பாய் சந்தி, கோப்பாய் சந்தி அந்த மூலையில் இருக்கின்ற சக்கர ஆழ்வார் ஆலயம்
3: இவர்களுடையதுதான்.
0: இப்ப பிரசித்தி பெற்றிருக்கின்ற அந்த ஆலயம் நீண்ட காலமாக இருக்கின்றது சக்கர. ஏன்னா இவர் எப்போதும் ஆழ்வார் கிருஷ்ணர் தான் அதிகமாக விரும்புவார், வீட்டிலும் வைத்திருப்பார். அவர்கள் கிடைக்கின்ற விருதுகள் கூட கிருஷ்ணனுடைய படத்தில் கொடுப்பார்கள். இங்கே நாங்கள் இருக்கும் பகுதியிலே ஒரு ஆலயம் இருக்கின்றது, லக்ஷ்மி நாராயணர் அங்கே குடிகொண்டிருக்கின்றார், அங்கு செல்வார்கள். அருகிலே அமெரிக்காவிலே இங்கிருந்து ஒரு 11 மணி நேரம் நாங்கள் பயணம் செய்ய வேண்டிய இடத்தில் திருப்பதி இருக்கின்றது, வெங்கடாச்சலபதி, அவர் விரும்பி செல்வார் அங்கே. அதனால்தான் நீங்கள் கூறியது போல காலையில வந்து ஒரு தடவை அவர் கை, அவர் அதிகமா இதுலே தான், அவர் தான் இந்த இயக்குனர், அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டு போவார், அவருக்கு தான் புரியும். நான் அதிகம் கண்டபாடில எல்லாம் கை வைக்க மாட்டேன். என்னடா இது சத்தம் வருதில்லை வருதில்லைன்னு நான் சத்தம் உங்களோட பேசுவதை கேட்டுவிட்டு அவர் உறக்கத்திலிருந்து ஒளிஞ்சி ஓடி வந்து விட்டார். வந்து அவர் செய்து வந்து விட்டு சென்றார். நன்றி அவருக்கு, உங்களுடைய பொறுமைகளுக்கு நன்றி. சரி, அங்கே ஓணம் அப்படி லண்டன்லயும் ஓணம் கொண்டாடுகிறார்களா?
3: இங்க நிறைய பேர் இருக்காங்க ஐயா, நான் இருக்கிற இடத்துல கவன்ட்ரில நிறைய கேரள மக்கள் நிறைய பேர் இருக்காங்க.
0: ஓ, அப்ப சந்தோஷம்தான். எங்களுக்கும் கேரளாவில் இருந்து நண்பர்கள் உறவினர்கள் இருக்கின்றார்கள். அதிலே ஒரு அறிவிப்பாளர் ரதீஷ் என்று வருவார், பாடல் கேட்பார் அடிக்கடி. சர்வதேச நேயர் இல்லை, எங்கள் நேயர் விருப்பத்துக்களே பாடலை கேட்பார். அவர் ஒரு அறிவிப்பாளர் அமைந்தவர். வரும்போது தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி குறைச்சி அறியும் என்று வந்தவர். இப்ப தமிழிலே ஒளிபரப்பு செய்கிறார். அவர் கேரள நாடு பாலக்காடு. அவருக்கு எங்களுடைய ஓணம். அடுத்து அங்குதான் இருக்கின்றார், பாலக்காட்டிலே பிரபு இருக்கிறார், மயில்சாமி இருக்கின்றார், ரங்கராஜ் இருக்கின்றார். இவர்கள் எல்லாரும் எங்களுடைய உறவுகள். அவர்களுக்கெல்லாம் ஓணம் பண்டிகை சிறப்பு. அங்கே உள்ள ஓணம் பண்டிகை மக்களோடு
3: உண்மையான சிறப்பு என்னன்னா, இந்த பெருமாளின் 10 அவதாரத்துல வாமன அவதாரம் வந்து உருவாகி, அந்த வாமன அவதாரம் எடுத்து அவர் அந்த மகாபலி சக்கரவர்த்திய பாதாள லோகத்துக்கு அனுப்பின நாள் தானாம்
0: திருவோண நட்சத்திரம். அது இந்த மாதத்திலே வருகின்ற திருவோணம்,
3: ஆவணி மாதத்தில் வருகின்ற திருவோணம்.
0: ஆவணி திருவோணம் தான் அவர் அப்படி செய்தவர். குள்ளனாக வந்து அவருடைய மமதையை அடக்குவதற்கு ஈரடியால் மூவுலகளந்தது என்ற அந்த புராணத்திலே கூறப்படுகிறது. ஓணம் பண்டிகை நாள், ஓணம் பண்டிகை கேரள நாடு முழுவதும் அவர்கள் வாழுகின்ற இடமெல்லாம் கொண்டாடுவார்கள்.
3: 10 நாள் விரதம், அதாவது அஸ்த நட்சத்திரத்துல தொடங்கி திருவோண நட்சத்திரத்துல முடியும் 10 நாள் கொண்டாட்டமா இருந்து, அந்த மகாபலி சக்கரவர்த்தி பாதாள லோகத்துக்கு போயிக்கல பெருமாள்கிட்ட வேண்டிக்கிட்டாராம், நான் ஒரு நாள் வந்தேன் எல்லா மக்களையும் பார்க்கணும், அந்த மக்களை வரவேற்க, அவரை மகாபலி சக்கரவர்த்திய வரவேற்கிற விதமா தான் அவங்க அந்த பூக்கோலம் விளக்கு வச்சு
0: போட்டு
3: வாசல்ல
0: வரவேற்கிறதும் வண்ண வண்ண கோலம், வண்ண வண்ண நிறவுள்ள பூக்களை வட்டமாக வட்டமாக வட்டமாக அமைத்து சக்கரம் போல் இருக்கும் அதிலே அவரை மகாபலி சக்கரவர்த்தி வருவார் என்ற அந்த வரவேற்பை கொடுப்பதுதான் ஓணம். சிறப்பான பதில் வீரமாக தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள், நன்றிகள். அது ஒரு புறம் இருக்கு. என்னுடைய வியாபாரம் என்ன மாதிரி, நான் இங்கே பொட்டிகளை கொண்டு வந்து வைத்து படைத்து வைத்துக் கொண்டிருக்கேன் வியாபாரத்துக்கு. அது வேண்டுமா? அவருக்கு 8வது வாழ்த்துக்கள். 8வது என் பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் மகளே. இப்பொழுது அது திறந்து கொள்வதற்கு உங்களுடைய மந்திரத்தை கேட்கின்றது. ஊகம் பார்ப்போம், உங்களோட கட்டித்தனம் விவேகத்தை. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று ஊகிக்கின்றீர்கள்?
3: லக்ஷ்மி அம்மா 4.
0: அப்படியா? மகளே, உங்களுக்கு நன்றாக தெரிந்த விடயம்தான், எங்கள் நாட்டிலே சைவ மக்கள் வந்து செய்வார்கள் யாகங்கள், பூசைகள், அபிஷேகங்கள் எல்லாம் செய்யும் பொழுது ஒரு இது ஒரு வேண்டுதலாகவும் முறையாகவும் கடமையாகவும் செய்வார்கள். வீடுகளில் செய்வார்கள், ஆலயங்களில் செல்வார்கள். அந்த காலங்களிலே அரசர்கள் எல்லாம் இதை பெரிய யாகமாக செய்வார்கள். அப்படி செய்கிற ஒன்றில் அசுரர்கள் எல்லாம் வந்து துன்பம் செய்கிறார் என்றுதான் விஸ்வாமித்திரர் வந்து ராமலக்மணர் அழைத்து கொண்டு சென்றவர்கள் அதை காப்பது, அதை காத்து கொள்வதற்காக. இது எங்கள் நாடுகளிலேயும் சின்ன சின்ன இடங்களிலேயும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. அதை 3 எழுத்திலே கூறுவார்கள். அது எதுவாக இருக்கும்? வதம் செய்வது அல்ல அல்ல, இவர்கள் புண்ணியம் நோக்கி இந்த பாவங்கள் எல்லாம் தொலைந்து போன நன்மைகள் சேர வேண்டும் என்று யாகங்கள் செய்வார்கள். அதற்கு அந்த நெய் ஊத்தி ஆகுதி எல்லாம் கொடுத்து செய்வதை கூறுவது. அது முனிவர்கள் பெரிய பெரிய பெரிய பெரிய அந்த யாகத்துக்கு இன்னும் ஒரு பெயர்
3: என்ன
0: சொல்ற, வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து விட்டார் மகள், கட்டிக்காரி கட்டிக்காரி. வேள்வி என்று கூறுவார்கள், வேள்வி காத்தவர்கள் அன்றைய வீரர்கள் அரசர்கள் எல்லோரும் அதை வேள்வியை செய்பவர்கள் ஞானிகள் யோகிகள் பிராண புறவர்கள் அவர்கள் எல்லாம் செய்வார்கள். இப்பொழுதும் அது எங்கள் ஊர்களில் சின்ன சின்ன கோவில்களிலே வேள்வி என்று கூறுவார்கள், பலவிதமாக அதை செய்வார்கள். யாகம் தான் அதுக்கு முக்கியம். வாழ்த்துக்கள். வேள்வி என்று கூறுவது சரியான பதத்தை தந்து இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்த்து இரண்டாவது நீங்கள் லட்சுமியை இணைத்து விட்டீர்கள். அப்ப செல்வம் வரத்தான் வேணும். இரண்டு புள்ளிகள் பெற்று விட்டீர்கள். கட்டிக்காரை. சரி, இன்னும் ஒரு பெட்டிக்கு நீங்கள் ஆளாக உங்களை குறித்தாகிறீர்கள். இன்னும் ஒரு பெட்டி திறப்பதற்கு உங்களுக்கு தகுதி கிடைச்சிருக்கின்றது. எங்கே
3: கூட்டி வரும் ஏதோ ஒரு நம்பரை கூட்டினா எட்டு வரும். பதினேழு கூட்டினா எட்டு வருமா?
0: அது உங்களுக்கு தான் தெரியும். சரி, பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன். மந்திரத்தை கூறுங்கள் எனக்கு காயத்ரி கஸ்தூரி
3: பார்த்து
0: விட்டது. காத்து கொண்டிருக்கின்ற. அப்ப எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் அதனுள்ளே? வாழ்த்துக்கள். கட்டிக்காரி கட்டிக்காரி ஐந்தே ஐந்து தான் அதுக்குள்ளே இருக்கு. ஐந்து
3: அவருக்கு பிள்ளையார ரொம்ப பிடிக்கும்.
0: அப்படியா? சரி, ஐந்து எண்களை கொண்ட அந்த எழுத்து எழுத்துக்களை கொண்ட எழுத்து எதுவாக இருக்கும் என்றால், இந்த ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒன்றாவது, ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேர்ந்து ஒன்றாவது. அது கடல்கள் நதிகள் எல்லாவற்றுக்கும் இருக்கின்றது. என்ன பெயர்? வாழ்த்துக்கள். சரியான பதில். இரண்டாவது கட்டிக்காரி. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சங்கமம் என்பது சரியான பதில். மேலும் இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு சேரும். இந்த வேளையில உங்களுக்கு
3: விருப்பம் நாராயணனுக்கு ஒரு நன்றி.
0: ஓணம் ஓணம் வாழ்த்துக்கள்.
3: இஸ்லாமிய உறவுகள் அத்தனை உறவுகளுக்கும் இன்னைக்கு அல்லாஹ்வின் ஆசீர்வாதமும் கிடைக்கணும். இந்த மீலாடி நபிக்கும் வாழ்த்து சொல்றேன் ஐயா,
0: வாழ்த்துக்கள்
3: மூலம். அதோட இந்த நாராயணனுக்கும் நன்றி நாராயணா, பாதி கொடுத்தது.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அதான் உங்களுக்கு பொக்கிஷம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கின்றது. என்ன பாடல் விருப்பமான பாடல இருக்கும் கஸ்தூரி உங்களுக்கு
3: இன்னைக்கு அந்த திருவோண திருநாளில் வந்தலும் சேர்ந்திடும் நாள் திருவோணம்.
0: மச்சன்
3: மதன காமராஜன் பாடல்.
0: ஆமாம், சுந்தரன் நானும் சுந்தரி நீயும் சுந்தரன் நானும் அப்படியான பாடல்.
3: சுந்தரி ஞானம் சேர்ந்திடும்
0: சுந்தரன் நானும். நல்ல பாடல்.
3: எங்களோட தெளிப்பட துர்காதேவி அம்பாள் வந்து தீர்த்தம்
0: இன்னைக்கு. தானா தீர்த்தம்?
3: அவ திருவோணத்துக்கு தீர்த்தம் அம்பாளோ.
0: ஒரு பெரிய பக்தி நிறைந்த பிரபல்யம் வாய்ந்த ஆலயம் துர்காதேவி அம்மன் ஆலயம் அங்கே தெல்லிப்பளை. துர்கை தேவிக்கு நாடுகள் முழுவதும் இருந்து வருவார்கள். சிறப்பான ஒரு
3: என்னோட சிறிய தந்தையார் வந்து அங்கதான் ரொம்ப காலம் பணியாற்றி இப்ப 2018 உலக விட்டு மறைஞ்சவர் உடல்நல கோளாறு
0: காரணமா. தங்கம்மா அப்பா
3: வருடங்களுக்கு மேலாக
0: பெருந்தகை தங்கம்மா அப்பா குட்டி அம்மா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தானே?
3: என்ன ஐயா, அவோடு நான் பழகப்பட்டு தேவாரம் எல்லாம் அழகா படிப்பேன். அங்கதான் நான் அந்த திருப்புகள் முத முதல் அந்த இன்னைக்கு வரைக்குமே நான் மாறாம படிக்கிற ஒரே பட்டு திருப்புகள் உம்பரகர தேனுமணி. அங்க உள்ள மட்டும்தான் இன்றைக்கு வரைக்கும் நான் படிக்கிறதே.
0: ஒரு சைவ சமய உபவாசம் இல்லையா?
3: அழகா இருக்கும் அது. அந்த அங்க உள்ள அம்பாள் பாண்டுகள் எல்லாமே வாழ்வு மாணவர் துர்கா படிப்பினம் அவ்வளவு சுபதற்கு என்ன சொல்றது, அது நெஞ்சுக்கு நீதியும் அதோட பாட்டு இருக்கு. அந்த பாட்டெல்லாம் கேக்கு கேக்கு கேட்டுட்டே இருக்கலாம்.
0: என்னுடைய ஒரு மகள் திருமணம் புரிந்தது அவருடைய ஊருக்குள்ளே. அவரோடு சேர்ந்து எனக்கு அவர்கள் உறவு முறைகள் ஒன்றும் தெரியாது. இங்கே கனடாவில் நீண்ட காலம் அந்த பையன் கனடாவில் தான் பிறந்தவரும், நீண்ட காலம் அவர்களை எனக்கு அவருடைய இது கூற முடியாது. அவருடைய இதுக்குள்ளே தான் அமைந்தது அந்த திருமணம். வாழ்த்துக்கள். அப்போ ஒரு சைவ சமய உபபாஷகர் இல்லம்மா அவனுடைய பேச்சுக்களை சிவத்தமிழ் செல்வி அவனுடைய. நான் ஆசிரிய கலாசாலையில் இருக்கும் பொழுது சைவ சமய விசேஷ பயிற்சிகள் அந்த நேரங்களில் இவர்கள் வருவார்கள் சொற்பொழிவுக்கெல்லாம். அங்கே அவருடைய சொற்பொழிவு நண்பர்கள் தங்கம்மா அப்பா
3: ரொம்ப காலமா இருந்தாங்க. 2018 நான் என்னோட சிறிய தந்தையார் இழந்தாங்க உடல் நல கோளாறு காரணமா.
0: அவர் ஒரு ஹோண்டா மோட்டார் பைக் வைத்திருந்தவரா
3: எனக்கு ஞாபகம் இல்லை.
0: இருக்கலாம், நான் ஆலயத்துக்கு செல்லும் போலையில அவரை நான் பார்த்த ஞாபகம் இருக்கு.
3: சின்ன வயசுல இருந்து கோயிலோட இருந்து 2018 அவர் இல்ல. கடைசி அவர் செய்தது இந்த தை மாசத்துல வந்து 2018 தை மாசத்துல நடந்த ஏதோ ஒரு வாசல் கிழக்கு வாசல் கோயில் கும்பாபிஷேகம் ஒன்று கடைசியா அவர் நடத்தி வச்சது குருக்களா.
0: பெரிய ஆலயமா கொண்டு வருவதற்கும் திகழ்வதற்கும்
3: நாலு வாசல் நாலு கோபுரம் ஐயா மீனாட்சி அம்மன் மாதிரியே.
0: வாழ்த்துக்கள். நான் இருக்கும் காலத்துல ஒரு கோபுரம்
3: இதெல்லாத்தையும் பகிர்ந்து கொண்டதே பெரிய ஒரு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்கு. அதோட இன்னைக்கு நாலு உள்ளி என்ற நாலாயிரம் காப்பாத்தி விட்டது.
0: வாழ்த்துக்கள். மீண்டும் பெறலாம், வந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம். இப்பொழுது நாங்கள் அடுத்த உறவுடன் செல்லலாம் என்று நினைக்கிறேன்.
3: நன்றி
0: நன்றி மகளே. வாழ்த்துக்கள் மகளே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. பொக்கிஷம் பொக்கிஷம் ரேவதி கண்ணை காட்டிவிட்டு செல்கின்றீர்கள். மீண்டும் அழைக்க வேண்டும். ரேவதி பொக்கிஷம் உங்களுடைய நிகழ்ச்சி ஓடி வந்து விட்டார். இணைவதற்கு மீண்டும் வந்து விட்டார். அழைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் ரேவதி. வணக்கம்.
4: வணக்கம் அப்பா.
0: எப்படி இருக்கின்றீர்கள்? நாங்கள் நலமாக. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: என்னோட
0: வறட்சி குளிர்ச்சி மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது அல்லவா? காலநிலை மாறும் போது உங்கள் உடல்நிலையில் சில அடையாளங்கள் தெரியும், கவனித்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த நல்ல மகிழ்வார வேளையிலே நீங்கள் வந்துவிட்டீர்கள். இங்கே பெட்டிகள் இருக்கின்றது. 1, 2, 5, 8, 9, 17 சென்று விட்டது. இப்பொழுது உங்களுக்கு 7 வாழ்த்து. 7 தானே? 7 எண் பெட்டியை கொண்டு வந்து உங்கள் பெயரில் வைத்து விட்டேன். சரி, மந்திரத்தை கூறுங்களேன் பார்ப்போம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, அதுக்குள்ள எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் மகளே? கட்டிக்காரை என்று சொல்லலாம். பாதி வரை இரண்டு தானே இருக்கின்றது, ரெண்டு எழுத்து தானே இருக்கின்றது. இருந்தாலும் கட்டிக்காரை பெட்டியை திறந்து விட்டீர்கள். சரி, அந்த பெட்டிக்குள்ள இருக்கிறது ஒரு பெண்ணின் பெயராக காணப்படுகின்றது. இந்த பெண் ராமாயணத்திலே வருகின்றாள். ஆனால் பெரும்பாலும் அவள் தோற்றப்படவில்லை. அவன் கணவன் தான் தோற்றப்பட்டு ராமரோடு யுத்தம் செய்து, அதாவது வந்து அவருடைய கணவர் தன்னுடைய தம்பியின் மனைவியை கவர்ந்து வந்து வைத்ததால் ஒரு போர் நடந்து அதில் ராமரால் அவர் கொல்லப்படுகிறார். கணவர் அவருடைய மனைவியின் பெயர், அதாவது வாலி, வாலியினுடைய மனைவியின் பெயர். வாழ்த்துக்கள். எங்கேயோ சுற்றி வளைத்து கொண்டு கொண்டு தந்து விட்டேன், உடனே பிடித்து விட்டாள் கெட்டிக்காரி மகள். வாழ்த்துக்கள். இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேருகின்றன. தாரை என்பது அவனுடைய பெயர், அந்த அம்மையின் பெயர். அவன் வந்து ராமாயணத்திலே வெளிப்படவில்லை, ஆனால் வெளிப்படாமல் வெளிப்படுத்தி இருக்கார் கம்பர் இல்லையாம்மா? ஆமா, சிறப்பு. சரி, அடுத்து வருகின்ற வெளிப்பட்டவர் சாதாரணமாக தான். சரி, அடுத்து எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? வாழ்த்துக்கள். அதுவும் சிறப்பாகத்தான் நீங்கள் கூறுவீர்கள் என்று எண்ணுகிறேன். அதற்காக மந்திரத்தை கூறுங்கள் பார்ப்போம் என்ன இருக்குது என்று.
4: அந்த காக்கசும் அபு காக்கசும் திறந்து சீசே
0: திறந்து விட்டதம்மா திறந்து சரி இப்பொழுது பார்ப்போம் எத்தனை எழுத்துக்கள் அதுக்களை காணப்படும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்
4: ஐந்து ஐந்து
0: ஐந்து எங்கே பார்ப்போம் அடங்க அப்பா இரண்டு குறைத்து மூன்று தான் தந்திருக்கின்றார்கள் கட்டிக்காரியின் அப்படி தந்து விட்டார்கள் அது ஒரு ஆணின் பெயர் உங்களுக்கு இதிகாசங்கள் தான் பெறுகின்றது அங்கே ராமாயணத்தில் இருந்தோம் இப்பொழுது நீங்கள் பாரதத்துக்கு வந்து விட்டீர்கள் பாரதத்தை பாரத போர் நடப்பதற்கு மூல காரணமாக இருந்து தொழிற்பட்டவர் அதாவது வந்து இவர் வந்து தர்மத்தின் வழி நிற்கவில்லை ஆனால் நல்ல தர்மவாதி தான் ஆனால் அதர்மத்தின் வழி நின்று செயல்பட்டு இந்த பாரத போரை நிகழ்த்தி தர்மத்தை அழித்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை கொண்டு வர வழிவகையாக்கி மூல காரணமாக இருந்தவர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு அவருக்கு இன்னொரு அடையாளம் ஒரு கால் கொஞ்சம் கூலே சவுனிக்கு இல்லையா அதை சொன்னாலும் பிடித்து விடுவீர்கள் சொல்வதற்கு முந்தி பிடித்து விட்டீர்கள் கட்டி காரி கட்டி காரி மீண்டும் இரண்டு புள்ளியை உங்கள் பெட்டியிலே நான் சேர்த்துக் கொள்ளுகிறேன் இப்பொழுது உங்களுடைய விருப்ப பாடல் கூற முடியுமா கௌரவத்துக்கு வந்து விட்டீர்கள் வாழ்த்துக்கா கௌரவம்
4: அதுல நீயும் நானுமா கண்ணா நீயும் நானுமா
0: அப்படின்னு
4: மூன்றடி மண் கேட்டார் வாமனன் உலகிலே
0: நாளை நினைவுபடுத்துகிறது மூன்றடி மண் கேட்டு பூமியையும் வானத்தையும் வளர்ந்து மூன்றாவது அடியை மகாபலியின் தலையில வைத்து அகம்பாவத்தை அழித்தவர் வாழ்த்துக்கள் சிறப்பு சிறப்பு அவனு சிறந்த மன்னன் கொஞ்சம் அகம்பாவம் வந்து விட்டது அதுதான் இந்த ஆணவம் சிறந்த மன்னன் வாழ்த்துக்கள் நீயும் நானுமா என்ற பாடலை தந்து ஓணத்தை ஞாபகப்படுத்தி ஓணம் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு ஓணம் வாழ்த்துக்களை மற்றவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறீர்கள் இங்கே நாகப்பன் அதைத் தொடர்ந்து கஸ்தூரி நீங்கள் எல்லோரும் வந்து வரலாறுகளையும் கூறி கொண்டதுக்கு என்னுடைய வாழ்த்து உங்கள் வளர்ச்சிகளை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் உங்களை எல்லாம் நான் என்னுடைய உறவுகளாக பிள்ளைகளாக பேட்டதுக்கு நான் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும் வாழ்த்துக்கள் மகளே மீண்டும் பாருங்களம்மா நன்றி நன்றி அடுத்த வீரன் வருகின்றார் இப்பொழுது என்னுடைய நாகப்பன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாகப்பன் நாகப்பன் ஓ இவர் வருகின்றார் எங்களுடைய யாம் இருக்க பயமேன் வணக்கம் சரவணன் வணக்கம்
5: வணக்கம்
0: எப்படி நலமா இருக்கின்றீர்களா
5: நலமாக மகிழ்வாக
0: நல்லவனாக வல்லவனாக எல்லாம் வல்லவனாக இருக்கின்றீர்கள் நன்றி நன்றி நாங்களும் அவ்வண்ணம் இருக்கிறோம் நாங்கள் 23 பாகையில் இருக்கிறோம் நீங்கள் எத்தனை இருக்கின்றீர்கள் 34 33
5: நான் இன்னைக்கு 33 தான் நீங்க சொல்வது போல இன்னைக்கு வெயில் அப்படிதான் இருந்தது கொஞ்சம்
0: ஆனா கொஞ்சம் மப்பாக இருக்கும் வெயில் வெயிலுடைய வேகம் குறைந்து கொண்டு போகும் இனி வேற காலங்கள்ல அத்தோடு அங்கே உங்கள் அயலில் ஓணம் பண்டிகையை பற்றி இறந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஓணம்
5: ஓணம் இன்னைக்கு இன்னைக்கு விடுமுறைன்னு சொன்னாங்க என்ன விடுமுறையா இருக்குன்னு பார்க்கும்போது ஓணம் பண்டிகை
0: அதுங்க அப்பா ஓணம் என்ற விடுமுறை என்றது உங்களுக்கு என்ன விடுமுறை என்றே தெரியாம போய்விடுது சிறப்பு சிறப்பு சிறப்பு
5: இந்த ஓணம் இந்த ஓணம் பண்டிகை உங்களுக்கு எப்படி நீங்க கேட்டீங்கன்னா இந்த முந்திரி பருப்பு வந்து விலையே இந்த ஓணம் பண்டிகை முடிந்த உடனே விலையை குறைய ஆரம்பிக்கும்னு சொல்லுவாங்க
0: அப்படியா
5: ஓணம் பண்டிகையில வந்து
0: ஓணத்துக்கு முன்பு அதிகமா
5: விலையை ஏற்றமாக இருக்கும் அப்ப அது முடிஞ்ச கூட கொஞ்சம் குறையும் அப்படின்னு எங்களுக்கு காலகாலமா சொல்லிட்டு வருவாங்க அந்த ஓணம் பண்டிகை நிறைய அந்த கேரளாவில வந்து முந்திரி பயிர் பருப்பு வந்து அதிகமாக விற்பனை ஆகும்
0: அதிகமாக உணவுகளை சேர்த்து முந்திரி விதையில இணைந்த உணவுகளை தயாரிப்பார்கள் சிறப்பு சிறப்பு சிறப்பு
5: ஆமா
0: நன்றி இப்பொழுது நாங்கள் வியாபாரத்தை ஒரு தடவை கவனிப்போம் சரவணனுக்கு எந்த எண் பட்டி விருப்பமான பட்டி அது உங்களுடைய பட்டி இருக்கின்றது
5: 16 திறக்கப்படாமலும் இருக்கு
0: அதனால் அதை திறந்து விடுவோம் இல்லையா சரி 16 கொண்டு வந்து வைத்து விட்டேன் இப்பொழுது மந்திரத்தை நீங்கள் கூற வேண்டும் சரவணா
5: அண்ட காக்கசம் அபுக்காகவும் திறந்து
0: சபாஷ் திறந்து விட்டது அழகாக திறந்து விட்டது ஆனால் அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்
5: சரியாக பார்க்க போனால் நான்கு எழுத்து இருக்கிறது.
0: இது உள்மனது சொன்னதா பலிமனது
5: சொன்னதா? அது ஆழ்மனது சொன்ன முடிவுதான்.
0: சரியான முடிவு, கெட்டிக்கார. உள்மனது ஆழ்மனதுக்கு ஒரு வாழ்த்துக்களை கூறுவோம். சரியான பதத்தை தந்திருக்கீங்கள், நான்கு எழுத்து. இந்த நான்கு எழுத்து ஒரு சங்கடமானது அல்ல, சிறப்பான ஒரு பதம். இதற்கு பல உதாரணங்கள் கூறலாம். இது எங்களுடைய உடலிலே இருக்கின்ற ஒரு உறுப்பு, அது பெண்களுக்கு மிகவும் அழகாக இருக்கும், அதை பார்த்து மற்றவர்கள் ரசிப்பார்கள். அடுத்தது இந்த வாரங்களிலே ஒரு நாள் அந்த பெயரில் இருக்கின்றது. இந்த வாரங்கள் ஏழு நாட்களில் ஒரு நாள் அப்படி இருக்கின்றது. கண்டுபிடிக்க முடியுமா? கேள்வி கேட்கலாம் நீங்கள். அந்த எங்கள் உடல்ல இருக்கின்றது அந்த உறுப்பு, எல்லோருக்கும் இருக்கின்றது, நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கு இந்த வாரத்திலே ஒரு நாள் அந்த பெயரை சொல்லும். அந்த பெயரை சொல்லும் பொழுது அந்த பெயரை அது குறிப்பிட்டால் பெண்களை நினைவு உடனே எங்களுக்கு வரும். பாடல்கள் எல்லாம் இருக்கின்றது. இந்த உறுப்பு முகத்திலே இருக்கின்றது. அந்த வாரத்தில் அந்த கிழமையில அப்படியே சொல்லுகிறது. அது
5: நான்கு எழுத்துனா திங்கள் தான். திங்கள்
0: நான்கு எழுத்து தான். திங்கள் மட்டும்தான் இருக்குதா இன்றைக்கு? அடுத்த திங்களை, திங்களுக்கு அடுத்தது என்ன?
5: செவ்வாய். ஓ ஐயா
0: ஐயா ஐயா ஐயா, பார்த்துருக்கா? செவ்வாய், சிவந்த வாய் இல்லையா? செவ்வாய்,
5: உண்மைதான்,
0: உண்மைதான். அதனால் என்றாலும் உண்மைதான் என்றாலும் ஐயோ என்றாலும் ரெண்டு புள்ளிதான்.
5: எப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பாத்தீங்களா? செவ்வாய்ங்கிறது இந்த கிழமையில வருது, நம்மளுடைய உறுப்புகளே ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம சாதாரணமா ஒரு நம்ம ஊர் இதை பார்த்து நாளைக்கு கேட்பான், எங்க ஊர்ல நாலு பேர்ட்டு கேட்டு பார்ப்பான். அது விடையே தெரியாது, யாருக்கும் தெரியாது.
0: செவ்வாய், சிவந்த வாய். அதை இப்பொழுது எங்கள் பெண்கள் அதை விரும்பி சாயத்தை பூசுவார்கள். சிவந்த வாய் ஒரு பாடல் இருக்குதா? செவ்வாயின் சிறப்பு ஒரு பாடல் இருக்குதானே? ஒரு பாடல் இருக்குது செவ்வாயின் பாடல், ரெண்டு மூணு பாடல் இருக்கின்றது. வாழ்த்துக்கள், சிறப்புகள், இரண்டு புள்ளிகள் உங்கள் பையிலே நான் சேர்த்துக் கொண்டேன். அப்படி என்றால் உங்களுக்கு இன்னும் ஒரு பெட்டியை திறப்பதற்கு, ரெண்டு பெட்டியும் திறந்து விட்டீர்கள் என்ன? இல்லை, இப்பொழுது இப்பொழுது 16 விளையாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, அடுத்து எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
5: அடுத்தது பாத்தீங்கன்னா எட்டு திறந்தாச்சு, ஏழு திறக்காமல் இருக்கு.
0: ஏழு திறந்தாச்சு. தாரை, பாலியினுடைய மனைவியின் பெயர் தாரை.
5: என்னுடைய
0: மகள் ரேவதி குருணா. இங்க இருக்கிறது 3, 4, 10, 11, 12, 13, 14, 15. அதனால 18, 19, 20.
5: 15 திறந்து விடுவோம்.
0: ஓ, 15 போகிறீங்களா? சரி. எங்க மந்திரம்?
5: அந்த காக்கசம் அபு காக்கும் திறந்துடு சீசை.
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. சரி, இப்பொழுது உங்கள் ஆழ்மனதிலிருந்து சொல்லுங்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று?
5: மூன்று எழுத்து.
0: கெட்டிக்காரன் என்று சொல்ல நினைத்தேன், 5 எழுத்துல இருக்கிறது ஐயா. 5 எழுத்துல சிரிப்பு என்ன? மிக சிரிப்பு ஐயா. 5 எழுத்திலே கிடைத்தாலும் நீங்கள் கெட்டிக்காரன் தான். இந்த 5 எழுத்துல இருக்கின்றது ஒரு திரவியம் என்று கூறலாம். அதாவது வந்து மருத்துவத்தோடு சம்பந்தப்பட்டது, அழகுக்கு உபயோகிக்கப்படுவது, ஆனால் புனிதமானது, மருந்து தன்மை உள்ளது. இந்த இது வந்து நல்ல சிவந்த நிறத்தில் இருக்கும் என்று கூறுகின்றார்கள். இது அரைத்து தூளாக எடுத்து கொடுக்கப்படுவது ஒரு மருந்து. அது என்னவாக இருக்கும் என்று? மிகவும் விலை உயர்ந்ததாயிருக்கும், சிறந்த மருந்து. அநேகமான நோய்களுக்கு இதை சேர்த்து கொள்ளுவார்கள். இதுவாக சிவந்த நிறம் இதில் இருக்கும் ஐயா, சிவப்பு நிறத்தில் இருக்கும்.
5: குங்குமப்பூ.
0: அது பூ இல்லவா? இல்லையா? 5 எழுத்துல வர வேண்டும். குங்குமம், அரைத்து விட்டால் எப்படி வருமோ அதுலயே ஒரு ஒரு அதுலேருந்து வராது, வேறு பொருள்களை தான் எடுப்பார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த மருந்தாக இருக்கும். எங்களுடைய பாடல்களும் இருக்கின்றது. இந்த பாடல்கள் போகன் திரைப்படத்தில் ஒரு பாடல் இடவெறியில் வருகின்றது. இந்த சூரன் போர் வந்து அதிவிசேஷமாக நடக்கின்றது. இங்கே அந்த கோவில் இந்த பெயருக்குள்ளே இருக்கின்றது. சீர்காழி கோவிந்தராய நகர்
5: பாடல்கள்
0: செந்தூரம். வாழ்த்துக்கள்.
5: செந்தூரம் பாத்தீங்கன்னா
0: இந்த
5: ஆஞ்சநேயர், அந்த ஆஞ்சநேயர் ஆலயத்துல கொடுப்பாங்க.
0: மகாலட்சுமி ஆலயத்துல கொடுப்பாருங்களா?
5: நெற்றியில் செந்தூர திலகமிட்டு
0: பாடல் வேண்டிக்காரன். உங்களுக்கு செந்தூரம் என்ற அதிமருந்தை கண்டுபிடித்தபடியால் உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் சேர்க்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு விருப்பமான பாடல் எதுவாக இருக்கும் சரவணா, அதை கூறுங்களேன்.
5: இந்த சிந்தூரம் சொல்லிட்டு சொல்லும் போது அந்த சிந்தூர பூவை சிந்தூர பதினாறு வயது இல்லை, சிந்தூர பூவே சிந்தூர பூவே இல்லைன்ற காட்டி. இதே இதே பாடல் தெலுங்குல அப்படியே சிறுமல்லி பூவா சிறுமல்லி பூவான்னு அழகா தெலுங்குலயும் ரீமிக் பண்ணிருப்பாங்க.
0: அது பல பாடல்கள் இருந்தாலும் பதினாறு வயதுலேயே தானே உங்களுக்கு கேட்டு. பதினாறு வயதில் உள்ள பாடல் வேண்டும் உங்களுக்கு. சரி, நீங்கள் பதினாறு வயதில் இருக்கும் பொழுது இந்த பாடல் வந்திருக்கும் என்றேனே?
5: ஐயா, மூன்று வயதால் இருக்கும்போது
0: வந்திருக்கோம். அப்படியா? அப்ப குழந்தையில வந்து வாழ்த்துக்கள் தரவுனா சிறப்பு. பாத்தீங்களா, முதல்ல ஆள் மனசு சொல்றது கூட சரியா இருந்தேன்னு. நீங்கள் வந்து அற்புதமாக ரெண்டு செவ்வாய், செந்தூரன் என்ற செந்தூரம் என்ற பதங்களை கண்டுபிடித்து மொத்தம் நான்கு புள்ளிகளை பெற்று பையிலே போட்டு பாடல் செந்தூர பூவே என்ற பாடல் பதினாறு வயது நிலையை கேட்டிருக்கின்றீர்கள். ஓணத்தை பற்றியும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். எல்லோருக்கும் ஓணம் வாழ்த்துக்களும் எங்களுடைய இஸ்லாமிய மக்களுக்கும் பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் வந்து இணையுங்கள், புள்ளிகளை பெறுங்கள். நன்றி சரவணா. ஏதாவது கூற வேண்டுமா? இல்லை, சென்று விட்டார். மொழியில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் போய் வந்து விட்டார். எங்களுடைய சிறப்பு விருந்தாளியாக என் மகள் சியாமலா. மகளே சியாமலா, வாருங்கள். அப்படி
6: வணக்கம்ப்பா.
0: வணக்கம், எப்படி இருக்கின்றீர்கள்?
6: நல்லா இருக்கப்பா.
0: எங்க ஊரில் இல்லை போல் இருக்கின்றது.
6: ஊருக்கு போறதுக்காக கொஞ்சம் வேலை பார்த்துட்டு.
0: வேலை பார்த்து அப்படி மழை பொழிந்ததா?
6: இல்லப்பா, வேர்வை மழை தான் பொழியுது.
0: அது அளவோடு தான் தந்திருக்கிறது. அளவுக்கு மிஞ்சி தந்தால் நீங்கள் பயணங்கள் எல்லாம் செய்ய இல்லாது சென்று வந்து வந்துவிடும். அதனால் தான் அடுத்த ஆனால் சென்ற இடங்களில் பொழியும் பயப்படாதீர்கள். சரி, நாங்கள் இன்று ஓணம் பற்றி ஏதாவது உங்களுடைய அதில் ஓணம் மக்கள் இல்லையா? வணக்கம்.
6: ஓணம் வந்து என் மருமக மலையாளி தான்ப்பா.
0: அப்ப நீங்க லட்சுமி சாராவுக்கு ஓணம் வாழ்த்துக்கள் கூறிவிட்டீர்களா?
6: சொல்லிட்டேன்.
0: சரி, இந்த வேளையில் வந்து விட்டோம். வியாபாரத்தை ஒரு தடவை கவனிப்போம். எந்த எண் பட்டி உங்களுக்கு வேணும்? எல்லோரும் வந்து எடுத்துக்கொண்டு போகிறார்கள். நீங்கள் எது வேண்டும் என்று கூறுங்கள். பெயரில் இங்கே வந்து பெட்டி வைக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது மந்திரத்தை கேட்கின்றது.
6: அந்த காகசம் அபு காகுக்கும் திறந்திருசீசே.
0: சுத்தமான மந்திரம் அழகாக பெட்டி திறந்து விட்டது. அடுத்த கேள்வி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று உங்கள் ஆள் மனது சொல்லுகிறது? மகளே, இது ஒரு பொருள். எங்கள் இல்லங்களில் நாங்கள் உணவு அன்று எங்கள் மூதாதையர்கள் இன்று அதெல்லாம் மாறிவிடும், உருவம் மாறிவிடும். சமைக்கும் பொழுது, உணவு சமைக்கும் பொழுது இது இல்லாமல் சமைக்க மாட்டார்கள். அந்த அஞ்சரப்பட்டிகள் இருப்பது அத்தனையும் கொண்டு வந்து அதை தயாரிப்பது இதிலே தான் இரண்டு பொருட்கள் சேர்ந்திருக்கும். எங்கள் வீடுகளில் அடுக்கலைகளே இருக்கும், அல்லது அடுக்கலைக்கு வெளியே ஒரு தனியான இடத்திலே இருப்பார், இருந்த இடத்திலே இருக்கும், அதிலே தான் இதை கொண்டு செய்வார்கள். இரண்டு பொருட்கள் சேர்ந்திருக்கும். அது எது? நான் சொன்னது புரிந்ததா மகளே? குறுந்தல் கை வலிக்குது கால் வலிக்குது
4: அம்மி உரல் அம்மி அம்மி தரப்பா
0: அம்மி
4: உரல் தரப்பா
0: அம்மி குளவி
4: கல் அம்மி கல்
0: கைவலிக்குது கால் வலிக்குது பாடலை கேட்டா வறுமை அந்த பாட உடனே வந்துவிடும். கைவலி சிறப்பான பாடம் அம்மி குளவி என்று எல்லாம் கிரைண்டர்கள் மிக்சிகள் என்று வந்துவிட்டது.
4: நான் அரைக்கிறேன், அதுலதான் பார்க்கிறேன்.
0: அம்மி குளவியில் இருந்து அரைக்கும் பொழுது இருந்து

0: புள்ளிகள் சேர்த்து ரெண்டாவது வட்டியும் கட்டிக்காரி சொல்லி முடித்து முதலாவது வட்டி தானே இப்பொழுது திறந்தீர்கள். அப்படின்னா ரெண்டாவது வட்டி, ஓ நாலாவது, நாலாவது பட்டியை விட்டு வேறு ஒரு பட்டிக்கு வாருங்கள். நாலாவது பட்டி அவ்வளவு விளக்கமாக இல்லை, வேறு ஒரு பட்டிக்கு வாருங்கள்.
1: சரிப்பா.
0: பன்னிரண்டு அற்புதமான பட்டியாக இருக்கும், அதை உங்களுக்கு தருகின்றேன், பாருங்கள். எங்கே மந்திரத்தை கொண்டு வாருங்கள். ஓ அழகா அற்புதம், அற்புதம். எத்தனை எழுத்திருக்கும்? பூகோளத்தில் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள ஒன்றை கூறுகின்றது. அது பிரபஞ்சத்தில் வெப்பத்தை தருவதும் இருக்கின்றது, குளிரை தருவதும் இருக்கின்றது, பெரிய வாயுவை தருகின்ற எல்லாம் அடங்கி இருக்கின்றது. இது எங்கள் கண்ணால் பார்க்கக்கூடியதொன்று குளிர்மையை தரக்கூடிய மூன்று எழுத்து குளிர்மையை தரக்கூடிய பல பாடல்கள் கவிஞர்கள் உபயோகித்திருக்கின்றார்கள். இந்த இல்லை கண்ணால் பார்க்கக்கூடியது அம்மா, காற்றை பார்க்க முடியாது, அசைவை கொண்டுதானே நாங்கள் கண்ணால பார்க்கலாம். ஆனால் சில வேளைகள் இருக்கும், சில வேளைகளில் இருக்காது, முற்றாக இருக்காது, சில வேளை பிரியூசாக இருக்கும். அப்படி அல்ல, நீனாவதான் ஆரம்பிக்கும். எத்தனை பாட்டு இருக்கின்றது?
1: நிலவு.
0: வாழ்த்துக்கள். கட்டிக்காரை, கட்டிக்காரை கண்டுபிடித்து விட்டால் நிலவு என்பது. இது குளிர்மையாக இருக்கும், பார்க்கலாம் நாங்கள். சில போல இல்லாமல் இருக்கும், சில போல இருக்கும் இல்லையா? சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். கட்டிக்காரை, நிலவு. இது வந்து உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகளை தந்துவிட்டு செல்லும் பழைய உங்களுக்கான பாடலை
1: கூறுங்களேன்.
0: அற்புதமான பாடல், நல்ல பாடல். அந்த பாடல் ஜிஆர் மாளிகம் ஐயா குரல்ல ஆசை கொண்டே நமுதமே என்ற பாடல். வாழ்த்துக்கள்,
1: நன்றிப்பா.
0: சிறந்த சிறப்பாக விளைந்தீர்கள், மீண்டும் பாருங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: இப்பொழுது அடுத்த உறவு ஓடி வந்துவிட்டார். வியாபாரத்தை விரைவாக நாங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கின்றார். அடுத்த உறவு எங்கே அழையுங்கள் வேண்டும், அழைத்து விட்டார். வணக்கம், வணக்கம் நாகப்பனவர்களே, வணக்கம்.
2: மீண்டும் வணக்கம் ஐயா. இரண்டாவது சுற்று இனிதே ஆரம்பம்.
0: ஆரம்பம் அழகாக விட்டு கொடுத்து மற்றவர்கள் எல்லாம் வந்து போக விட்டு ஒரு ஒரு சுற்று வர விட்டு வந்திருக்கின்றீர்கள். இரண்டாவது சுற்றிலே என்ன செய்யலாம் என்றால் உங்களுக்கான பெட்டியை தரலாம், நீங்கள் கேளுங்கள்.
2: பெட்டி எண் எத்தனை இருக்குது ஐயா?
0: அதே போ, என்னென்ன இருக்குன்னு இங்கே வந்து 4, 10, 11, 13, 14, 18, 19, 20. அடே அப்பா, எத்தனை பெட்டிகள் உங்களுக்கு? ரெண்டு பெட்டி தானே தேவை, எங்கே கூறுங்கள்.
2: 20
0: இறுதி பெட்டிக்கு வந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள். கடைசியில் இருந்து கீழே இருந்து மேலே போறார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்ப மந்திரத்தை சாருங்களேன் நாகப்பன். அழகாக திறந்து விட்டது. சரி, உங்களோட ஆள் மனதில் பதிந்திருக்கும் எத்தனை எழுத்துக்கள் என்று குறிப்பாக கூறுங்கள் பார்ப்போம்.
2: 5.
0: கட்டிக்காரன் என்று எண்ணினேன் சொல்லுவதற்கு ஒன்று உரைத்து 4 எழுத்திலே இருக்கின்றது. 4 ஒன்று உரைத்து கட்டிக்காரன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது அந்த 4
2: பக்கத்துல
0: கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட கட்டிக்காரன், கிட்டத்தட்ட கட்டிக்காரன். இப்பொழுது அது ஒரு தாவரத்தின் பெயர், ஒரு மரமோ செடி என்றும் கூறலாம். அதை செடி என்றும் தான் கூறுவார்கள் அதிகமாக. ஆனால் அது மரம் போன்று உயர்ந்து வளர்ந்து பறந்து போகும். இது அழகாக பூர்த்து காய்த்து எங்களுக்கு பயன்படுகிறது, ஆனால் பழமாக அல்ல. இது இல்லை, இது உலக நாடுகள் முழுக்க பரவி இருக்கின்றது இதனுடைய பயன். குறிப்பாக நாங்கள் அணிவது, போர்ப்பது எல்லாவற்றுக்கும் உதவுகிறது. அதை செய்வதற்கு மூலாதாரமாக இருக்கின்றது. இந்தியாவிலே பெருந்தொகையாக காணப்படுகின்றது. விவசாயிகள் அதை செய்கிறார்கள்.

0: இருந்தார்கள். இது உலர்ந்து விட்டால் தூக்குவதற்கு இலகுவாக இருக்கும், பாரமே இருக்காது.
1: மரம்
0: என்ற போல் வளர்ந்தாலும் அது செடிதான். அற்புதமான பாட்டு ஒன்று இருக்கு சிவகுமாரம்,
1: பருத்தி
0: பருத்தி எடுக்கையில் என்ன பாடு சிவகுமாரம் ஸ்ரீபிரியாமா அந்த பாருங்களேன். ரோடுன்னு சொன்னா கோடு போட்டா ரோடு போட்டு விடுவீர்கள். அக்கா வாழ்த்துக்கள், உங்களுக்கு ரெண்டு பிள்ளைகள் சேர்கின்றது மீண்டும். சரி, அடுத்து எந்த எண் பெட்டி உங்களுக்கு மீண்டும்
1: அடுத்து பக்கத்திலே போயிடலாம். 19
0: 19 போட போகின்றீர்கள். 1 9 10 இல்லை, ஆனா 1 9 இணைத்தால் 19. சிறப்பு கொண்டு பாருங்கள் உங்கள் மந்திரத்தை.
1: அந்த காகசம் அவு காகசம் திறந்து விசேஷே.
0: சரி, இப்பொழுது உங்களுடைய ஆழ்மனது எத்தனை எழுத்துக்கள் கூட சரியாக சொல்லுங்கள்.
1: 3.
0: கட்டிக்காரன் கட்டிக்காரன் கட்டிக்காரன், நானும் 3 தரம் சொல்லிவிட்டேன். 3 தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது.
1: 4
0: அப்படி வரீங்களா, அப்படி போடுறீங்கள் கத்திய. சரி, இவ்வளவு தூரம் நாங்கள் கூறி தீர்ப்பளித்தபடியால் அது என்ன பொருளாக இருக்க வேண்டும் அறிய வேண்டும். இது வந்து ஒரு இடம், ஒரு இடம் என்றால் உங்கள் வீடு, அலுவலகங்கள், ஆலயங்கள், பெரிய பெரிய மாளிகைகளுக்கு கூட இது இல்லாமல் இருக்காது. அது எது? இதன் வழியே தான் நாங்கள் போவோம் வருவோம். வாயில் சரியான பதம், சரியான பதம், சரியான பதம். நானும் 3 தடவை குறைவிட்டேன், ஆனா 2 தான் தர முடியும்.
1: நீங்க
0: கல்லாப்பட்டியில கை வைக்கின்றீர்கள், எங்களை கல்லாப்பட்டியில கை வைக்கின்றீர்கள் நீங்கள். 9 உங்களுக்கு மீண்டும் சந்தர்ப்பம் இருக்கின்றது.
1: பெருந்தன்மையோடு
0: நன்றி, நன்றி, பெருந்தன்மை. இப்பொழுது 2வது சுற்றுக்காக கஸ்தூரி அழைக்கின்றார்கள், இணைத்து விடும். வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் கஸ்தூரி, இணைந்து விட்டார். வணக்கம். இல்லை, இப்பொழுது கிருஷ்ணன் வருகின்றார். கிருஷ்ணன், கிருஷ்ணா முகுந்தா முராரே, கிருஷ்ணா வாருங்கள். வணக்கம்
1: ஐயா.
0: வணக்கம்.
1: எண் 10
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கொண்டு வாருங்கள் உங்களுடைய மந்திரத்தை.
1: அண்டகாகசம் அபு காக்குவும் திறந்துவிடு சிசி.
0: எவ்வளவு அழகாக அம்சமாக இருக்குது ஐயா உங்கள் மந்திரம். அழகாக திறந்து அதுக்கு அம்சமாக காட்சி அளிக்கின்றது ஒரு உருவம், ஒரு உருவத்தினுடைய பெயர் தான் அது. சரி, இப்பொழுது இன்னும் ஒரு பரீட்சை, உங்களுடைய ஊகத்தை பார்ப்போம். எத்தனை எழுத்துக்களை கொண்ட பதம் இதன் உள்ளே காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
1: 4.
0: கெட்டிக்காரன் அல்ல. சரியா? இது 6 எழுத்து கூடி விட்டது, 6 எழுத்து இருக்கின்றது. 6 மனமே 6. சரி, வாழ்த்துக்கள் ஐயா. இது ஒரு ஆண், ஒரு சாமி. இந்த சாமி வந்து ஒரு விதிய உருவம். இது வந்து எங்கள் கிராமங்களிலே அதிகமாக இவருக்கு ஆலயங்கள் வைத்து வழிபடுகிறார்கள். ஒரு ஒரு ஊரின் எல்லையிலே இருப்பார் இவர், அவருக்கு ஒரு பெயர் உண்டு. அவர் யார் உங்களுக்கு தெரிந்தவர் தான்.
1: எல்லை சாமி.
0: வாழ்த்துக்கள். அவரை நீங்கள் கண்டிருக்கிறீர்களா?
1: இருக்கையா?
0: எப்படி இருப்பார் அவர் உருவம்?
1: கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் விகாரமா இருப்பார்.
0: உயரமா இருப்பாரா?
1: உயரமாக.
0: கையில என்ன வைத்திருப்பார்? தோளிலே கத்தி வைத்திருப்பாரா அல்லது தண்டாயுதம் வைத்திருப்பாரா?
1: அருவா.
0: அருவா வச்ச எல்லை சாமி. யாரும் அதை எல்லை தாண்டும்போது அவரை வணங்கி அவரோட அனுமதி பெற்றுத்தான் போகணும். வெளியே போவதென்றான, உள்ளே வருவதென்றான் இல்லையா? எல்லை சாமி. இது இன்றும் நிலவி வருகின்றது எங்கள் நாட்டிலே, எல்லை சாமியை. வாழ்த்துக்கள் ஐயா, சிறப்புகள், வாழ்த்துக்கள், நன்றி. அப்படி என்றால் அடுத்து எந்த பதம் உங்களுக்கு வேண்டும்? பெட்டி
1: பதிமூன்று.
0: பதிமூன்று, இந்த பதிமூன்று நாங்கள் இங்கே ஏற்றுக்கொள்வது குறைவு, நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், இந்த மேலை நாட்டவர்கள் பதிமூன்று பயப்படுவார்கள். சரி, எங்கே மந்திரம்?
1: அண்டகாகசம் அபூகாகவும் திறந்து விடு சிசி.
0: வாழ்த்துக்கள், திறந்து விட்டது. உங்கள் மந்திரத்துக்கு ஈடாக ஒரு மந்திரம் இல்லை என்றால் இங்கே இந்த முறை உங்களுடைய அனுமானம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எத்தனை எழுத்துக்கள்?
1: கண்டிப்பா எதுவும் வரப்போறது கிடையாது. ஐந்து.
0: அடே, ஐந்துண்டா கூறினீர்கள்? அப்படி இல்லையா, ஏழுல இருக்க ஐயா. ஆச்சரியப்பட வைத்துக் கொண்டேன். சரி, வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. ஏழு எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் மிகவும் இரகசியமானது. இந்த இரகசியமாக இருப்பதை இப்படி கூறுகின்றது, மிகவும் இரகசியமானது. அதற்கு இப்படி ஒரு பதம் இருக்கின்றது, மற்றவர்கள் கூற மாட்டார்கள். எங்களின் உடல் உறுப்புகளில் கூட அப்படியான உறுப்பு இருக்கின்றது, நாங்கள் அதை வெளியே காட்ட மாட்டோம். அரசியல் சாசனங்கள் எத்தனையோ இருக்கும், ரகசியமாக பாதுகாக்கப்படும். அதை எப்படி கூறுவது? பாடல் இருக்கின்றது, திரைப்படம் வந்தது. கேளுங்கள், நான் என்னுடைய தரவை தந்துவிட்டேன்.
1: ஒரு படம், படம்
0: ஏதாவது, திரைப்படம் வந்திருக்கு, திரைப்படம் வந்திருக்கின்றது. திரைப்படத்தில் பழைய புதிய திரைப்படங்கள், இடைக்கால திரைப்படங்கள், அதில் முதல் சேர்ந்து வந்திருக்கிறது சில எழுத்துக்களோடு, சில சொற்களோடு அப்படி இருக்கின்றது. பாடல் இருக்கின்றது, அதில் உங்களுக்கு விருப்பமான பாடலாம் இருக்கின்றது. இதில் திரை உலகத்து நடிகர் நடிகர்களுக்கு எல்லாம் இத்தனை உபடியங்கள் அப்படி ரகசியமாக வைத்திருக்கின்றார்கள், அதை வெளியே கொண்டு வர மாட்டார்கள், கொண்டு வர எத்தனை துணிக்கின்றார்கள். நல்ல பதம், சிறந்த பதம், எல்லோருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியும், உடனே வர மாட்டேன் ஐயா, கொஞ்சம் சிந்தியுங்கள். வரும் அப்படி என்றால் நீங்கள் அடுத்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்க்க வேண்டும். காலம் தாழ்த்தி கொண்டு போகின்றது. மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி ஐயா, மீண்டும் பாருங்கள். வாழ்த்துக்கள், இணைப்பை துண்டித்துக் கொண்டு மீண்டும் பாருங்கள். இப்பொழுது யார் வருவது? எங்களுடைய கஸ்தூரி அணைப்பில் இருக்கின்றார். ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம். இப்பொழுது கிருஷ்ணன் அவர்கள் ஒரு பெட்டி திறந்திருந்தார், இலக்கம் பதிமூன்று. அவர் கூறவில்லை, நீங்க சொல்லுங்க.
2: ஊழித்து
0: பிடித்து விட்டார் கட்டிக்காரு. சரி, இப்பொழுது நீங்க பெட்டிக்கு வாருங்கள். எந்த பெட்டி உங்களுக்கு வேண்டும்? இங்க இருக்கின்ற பெட்டிகள் மகளே, பதினொன்று இருக்கின்றது, பதினாலு இருக்கிறது, பதினெட்டு இருக்கின்றது. பதினொன்றுக்கு போவோம் இப்பொழுது. சரி, பதினொன்றுக்கு போவோம். மந்திரத்தை தாருங்கள்.
2: அந்த காக்கசும் அபு காக்கசும் திறந்து,
0: சிறப்பு பெண் குரல் அழகாக பௌவியமாக திறக்கின்றது. மந்திரம் இல்லாமல் பெட்டிகள் திறக்காதம்மா இந்த பொக்கிஷத்தில். ஏன்னா இது பொக்கிஷம், பொக்கிஷம். சரி, இந்த எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஆறு எழுத்துக்கள்.
0: ஆறு என்று சொல்லிவிட்டீர்கள். கெட்டிக்கார் என்று சொல்ல எண்ணினேன், கொஞ்சம் கெட்டிக்காரி நீங்கள். ஆறுல அஞ்சுல இருக்கிறது, கிட்ட இருக்க பக்கத்திலே கிட்டத்தட்ட கெட்டிக்காரி என்று சொல்லலாம். கெட்டிக்காரிக்கு மேல் கெட்டிக்காரியா வந்துடு ஆறு என்று கூறிவிட்டீர்கள். இது ஐந்திலே இருக்கின்றது, ஐந்து அளத்திலே இருக்கின்றது. அந்த ஐந்து அளத்திலே இருக்கின்ற பதம் மகளே, நாங்கள் ஒருவரோடு பேசும் பொழுது நயமாக பேசுகின்றோம், கோபமாக பேசுகின்றோம், நையாண்டியாக பேசுகின்றோம், அவர் வெட்கப்படும்படி நாங்கள் பேசுகின்றோம். நாங்கள் கூட்டமாக சேர்ந்து, அதில் நீங்கள் பெண் குழந்தை, நீங்கள் பாடசாலை பிள்ளைகளாக இருக்கீங்க, பெண் கூட்டங்கள் சேர்ந்து இதை செய்வீர்கள் மற்றவர்களை பார்த்து. இந்த பதம் என்ன பதம்? நீங்கள் அந்த பாடசாலை உடுப்போடு நின்று எல்லாம் ரெண்டு மூன்று பெண் பிள்ளைகள் சேர்ந்து விட்டால் விடுவீர்கள் இந்த விடுகையெல்லாம். ஆண்கள் விட பெண்கள் தான் இதை கூடுதலாக செய்வார்கள். ஒருவரை பார்த்து நல்லாக பேசலாம், நையாண்டியாக பேசலாம், அவர் வெட்கப்படும்படி பேசலாம். அந்த வெட்கப்படும்படி, அவரை மனம் நோகும்படி எல்லாம் பேசுவதை எப்படி கூறுவது? சாதுரியம் வேறு மகளே. சாதுரியமே என் புத்திசாலித்தனம் இல்லை, புத்திசாலித்தனத்தை தான், அதி புத்திசாலித்தனத்தை சாதுரியம் என்று கூறுவோம்.
2: இது வந்து பேசுறதாப்பா, பல விதங்களில் பேசுறதா?
0: ஆமா, பல விதங்களில், கையாலும் காட்டலாம், பாயாலும் காட்டலாம். வாயாலும் காட்டலாம், கையாலும் செய்வார்கள், வாயாலும் செய்வார்கள், வாயாலும் செய்வார்கள், நடித்தும் செய்வார்கள்.
2: அபிநயம்,
0: அது அபிநயம் எல்லாவற்றுக்கும் பொருந்தம் தானே மகளே. இவர் ஒருவரை புண்படுத்தும்படி அவரை நாங்கள் இழித்து குறைப்பதென்று, இழித்து கூறுவதும் அல்ல, ஆனால் இப்படி சொல்லும் பொழுது அவரை நாங்கள் அவரை மகிழ்ச்சியற்றவர் ஆக்கிவிடுவோம், அவர்கள் வேதனைப்படுவார்கள். வாழ்த்துக்கள். நீங்க பாடசாலை வாழ்க்கையில செய்தீர்கள் தானே இல்லையா? பரிகாசம் பண்ணுவது, பரிகாசம் என்ற சரியான பதத்தை மகளே தந்து உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் மேலும் கிடைக்கின்றது. இப்பொழுது நீங்கள் இரண்டாவது பெட்டிக்கு ஆளாகின்றீர்கள். அந்த வகையிலே இரண்டாவது பெட்டியை நீங்கள் தொடுவதற்காக 14, 18 இரண்டும் தான் இருக்கின்றது. பதினான்குக்கு வந்து விட்டீர்கள். மந்திரம் வாழ்த்துக்கள், சிறந்து விட்டது அந்த பெட்டி அழகாக. சரி, இப்பொழுது நீங்கள் ஊகித்து பாருங்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்? இப்பவும் அப்படியா சொல்லுகிறீர்கள்? கெட்டிக்கார், இது ஆழ்மனதிலிருந்து வந்ததா, வெளிமனதிலிருந்து வந்ததா?
2: ஏதோ வந்ததா சொல்லிட்டப்பா.
0: அதனாலதான் இது ஐந்து எழுத்துல இருக்கின்றது. வாய்க்கு வந்த உடனே பொருந்தவில்லை, ஐந்து தான் கிடைத்திருக்கின்றது உங்களுக்கு. சரி, ஐந்து எழுத்திலே வந்த அந்த பதம். இந்த காலங்கள் எங்களுக்கு காலை, மாலை, மழை, வெப்பம், பனி என்றெல்லாம் இருக்கின்ற அந்த வேளைகளை குறிக்கின்ற காலங்களே ஒன்று. குளிர்காலம், வேனீர்காலம் என்றெல்லாம் கூறுகிறோம் இல்லைப்பா. அந்த காலநிலையிலே ஒரு நிலையை பார்த்த பொழுது இப்படி இருக்கும். இது வாழ்க்கை பயணத்திலும் எங்கள் நடைமுறைகள் சில விடைய சமயங்களிலே எங்களுக்கு இப்படி சூழ்ந்து விட்டது என்று கூறுவார்கள். இதை உபமானமாக வைத்து காலம் என்று வரும் பாடலும். ஆமாம் ஆமாம், இணைக்கக்கூடுவாடா, இப்படி நல்ல மாதிரி தெளிவாக சிறப்பாக இருந்த எங்களுக்கு இப்படி ஒரு காலம் என்று கூறும்போது ஒரு கவலையாக இருக்கும் அது. ஆனால் நாங்கள் இந்த காலம் சில வழி எங்களுக்கு விருப்பமாகவும் இருக்கலாம், காலநிலை விருப்பமாகவும் இருக்கலாம், விருப்பம் இல்லாமலும் இருக்கலாம். பாடல்கள் இருக்கின்றது என்று எண்ணுகிறேன்.
2: உதாரணத்துக்கு
0: கூறுவது, அது மகிழ்ச்சி ஏற்றதாக கூறுவாது, மகிழ்ச்சி இல்லாததாக கூறுவதற்காக கூறுகின்றது. உன்னித்து பாருங்க, கட்டி காரே துளாவி துளாவி கேள்வி கேட்டு எடுக்கிறாள். பாலைவனம் இல்ல மகளே, பாலைவனம் அப்படி வருமாடா, பாலைவனம் அல்ல அல்ல அல்ல
2: பரச்சியோ அப்படின்னு சொல்லிட்ட பரச்சி
0: பாலைவனம் அல்ல அல்ல
2: மீண்டும்
0: சந்தர்ப்பம் இருந்தால் கூறலாம். நீங்கள் நன்றி மகளே, வாழ்த்துக்கள். இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள், அடுத்த உறவுக்கு வழிபடுங்கள். ஓ அழைக்கின்றார் அடுத்தவர், இணைத்து விடுவோம். வரவேண்டும் வரவேண்டும் அழைத்த உறவு யார்? இல்லை, உங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்ப இப்பொழுதும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த உறவு கஸ்தூரி, நீங்கள் அழைத்தீர்கள், உங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க முடியும். எங்கே வர வேண்டும்? வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். எங்கே? கிருஷ்ணன், கிருஷ்ணன் அழைப்பிலேயே இருக்கின்றீர்கள். பாருங்கள் கிருஷ்ணா, கொண்டு வந்தீர்களா பதில்?
3: வணக்கம் ஐயா. விடை அந்தரங்கம் ஐயா.
0: வாழ்த்துக்கள். எப்படி கண்டுபிடித்தீர்கள் அதை?
3: ரகசியம் அந்த பாடலாம் சொன்னீங்க, அந்த ஞாயிறு ஒளி
0: அந்தரங்கம். உங்களுக்கு அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது.
3: நன்றி
0: நன்றி. அந்த புள்ளி உங்களுக்கு கிடைக்கின்றது. முதல் வந்து கூறினீர்கள் தானே, ஒன்றுதானே கூறிவிட்டு போனீர்கள். முதல் வந்து என்ன கூறினீர்கள்? இதை முயற்சி செய்து விட்டு சென்றீர்களா, பதில் தந்து விட்டு சென்றீர்களா? ஒன்று
3: பதில் தந்து, இரண்டாவது பெட்டி தான்
0: உங்களுக்கு தடை வந்து விலங்கு உடைத்து, அது கூட நீங்களே உடைத்து விட்டீர்கள் மூலமாக கெட்டிக்காரன். இப்பொழுது எங்களுடைய ரேவதி ஒரு பெட்டி திறந்தார், அதற்கு பதில் கூறாமல் போகணும்னா முடியுமா உங்களுக்கு? ஒரு காலம் விருப்பம் இல்லாத ஒரு காலம். அது என்ன காலம்? இந்த ஆறு காலங்களுக்குள்ளேயும் வருகிறது தான், அதுக்கு இப்படி ஒரு பெயர் உண்டு. என்ன காலமாக இருக்கும்? கொஞ்சம் அவ்வளவு மகிழ்ச்சி மகிழ்ச்சி இல்லாத காலமா இருக்கும். குறுங்கள்
3: கடந்த காலம்.
0: கடந்த காலம் பொருந்தவில்லை. நீங்கள் இப்பொழுது பதினெட்டாவது எண் மட்டும்தான் இருக்கின்றது. ஒரு பெட்டி முடிந்தால் திறவுங்கள். தந்துவிட்டேன் மந்திரத்தை, நீங்கள் கூறுங்கள்.
3: அண்டகாகசம் அபு காக்கும் திறந்து விடு சீசி.
0: திறந்து விட்டது ஐயா, திறந்து விட்டது. இது ஒரு பெண்ணின் பெயர். எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? பெண்ணின் பெயர் என்றால் எத்தனை எழுத்துக்கள் வரும்?
3: ஐந்து ஆறு.
0: இல்லையா, நல்ல குறுகியர் சின்ன பண்ணாங்க. மூன்று எழுத்திலே தருகிறேன். மூன்று எழுத்திலே இருக்கின்றது. அந்த மூன்று எழுத்தின் எது வந்தால் கிருஷ்ணனுடைய தாயாருடைய பெயர் என்ன? பெயர்
3: கிருஷ்ணனுடைய தாயார்.
0: உங்களோட தாயார் பெயர் கிருஷ்ணனுடைய தாய் தான். நீங்கள் கிருஷ்ணன் தானே?
3: ஆமாம் ஐயா, பெயர் கிருஷ்ணன் தான். எங்க அம்மா பேர் தானா கேட்குறீங்க?
0: சரி, சிலவள இருக்கலாம்.
3: வாழ்த்துகள்.
0: யார் கூறியது? மகள் இல்லையா? வாத்தியார் அப்படிப்பட்ட ரெண்டு வாத்தியர்களா? கெட்டிக்காரி மகளை பேட்டி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு தேவகி என்பது பாடல்கள் எல்லாம் இருக்குது ஐயா. கண்ணன் பிறந்த வேளையிலே அந்த பாடல் பாடுங்கள். கண்ணன் பிறந்த வேளையிலே அங்கே தேவகி இருந்தால் காவலிலே, இல்லையா?
3: ஆமாம் இருக்கு ஐயா.
0: தேவகி, சரியான பதிலை தந்து விட்டீர்கள். உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகள் இப்பொழுது கிடைத்திருக்கின்றன. இன்னும் ஒரு சந்தர்ப்பம் தருகின்றேன், முடிந்தால் அந்த நீங்கள் சொல்லாமல் இருக்கிற காலம் அதை கூற முடியுமா? ஆறு காலங்களுக்கு ஒரு காலம்தான் விவசாயிகளுக்கு மிகவும் விருப்பமான காலம் இந்த காலம்.
3: பொற்காலம்
0: இல்லை பிறந்தவில்லை. மீண்டும் பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி.

0: கண்ணில். வணக்கம் வணக்கம் கஸ்தூரி. வணக்கம் வணக்கம் வணக்கம். காற்றலையில் யார் இருக்கின்றீர்கள்? வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம்
1: வணக்கம். அது மழைக்காலம் ஐயா.
0: பொருந்தவில்லை, நன்றி, மீண்டும் வருக. அடுத்தவருடைய பட்டி வாழ்த்துக்கள். அடுத்தவருக்கு சந்தர்ப்பம் கொடுப்போம். அடுத்தவரு யார்? கஸ்தூரி அழைத்திருந்தார். பாருங்கள், இறைவதி வரங்கள் என்னவாக இருக்கலாம்? சரியான பதில் கார் காலம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்து. எங்கே கண்டுபிடித்தீர்கள்?
2: அப்பா நீங்க விவசாயிகளுக்கு பிடித்தமான காலம் சொன்னதுனால
0: அதை சொன்னோன்னு பிடித்துட்டீர்கள். சரி, இது நீங்கள் திறந்த பட்டி தானே?
2: அப்போ இது எப்படி அப்பா இது வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி இது வேண்டாத காலம்னு?
0: ஆமாம், மகிழ்ச்சியாக இருக்கின்ற சில பேருக்கு கார்காலம் எல்லோருக்கும் விருப்பம் இல்லை தானே? மழை பெய்து கொண்டிருந்தால் ஒரு இடையூறு வருவது தானே மகளே? இடையூறு தானே, இடையூறு. கார்காலம் என்றுதான் கூறப்பட்டதை விட பெரும் பெரிய மழை தூறல் சாரல் எல்லாம் நிறைய இருக்கும், வரும், வராமல் விடும், எதிர்பார்த்து கொண்டிருப்பது. அதற்கு வாழ்க்கையிலும் இடையூறுகள் பல உண்டு. சிறப்புகள் எவ்வளவுதான் இருந்தாலும் குறைந்து கொண்டு போனது கார்காலம். மழை கோடை காலம் வசந்த காலத்தில் இருக்கிற சந்தோஷம் மழை காலம் வந்தால் இருக்காது தானே மகளே? இடையூறு வந்து அதுக்கு ஒப்பாக கார்காலம் பாடல்கள் எல்லாம் நிறைய இருக்கும். கிருஷ்ணா வந்து மழைக்காலம் என்றுதான் கூறினார், கார்காலம் என்றால் தெரியலையா? கார்காலம். வாழ்த்துக்கள். பெட்டிகளை அழகாக முடித்து கொண்டோம். எல்லோரும் சிறப்பாக இந்த வியாபாரத்தை கவனித்தபடியால் நாங்கள் தொடர்ந்து பாடல்களை ஒரு பதம் இருக்கு, ஒரு பெட்டி இருக்கின்றது அம்மா. நான்காவது இலக்க பெட்டி இருக்கின்றது.
2: இருக்கப்பா. சரியப்பா.
0: அந்த பெட்டி எத்தனை எழுத்திருக்கும் என்று நீங்க எண்ணுகிறீர்கள்?
2: நான்குனால நான்குனே சொல்றேன்.
0: ஒன்றை கூட்டி ஐந்தாபத்தால் எப்படி இருக்கும்? கட்டிக்காரி ஐந்தழுத்து. இது வந்து வாழ்க்கையிலே நீங்கள் யாரும் விரும்பாத ஒரு பதம் என்று நான் கூற முடியாது. எல்லோரும் விரும்புவது அதைத்தான், ஆனால் அது கிடைப்பதில்லை. எல்லோரும் விரும்பு, பெண்கள் எல்லோரும் எதிர்பார்க்கும் ஒரு பதம், அது ஒரு நிலை. அந்த நிலை எல்லோருக்கும் கிடைப்பதில்லை, சிலருக்கு கிடைப்பது உண்டு. கிடைத்தவர்களை இப்படி அழைத்துக் கொள்ளுங்கள். கூறுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்புகள் சரியான பதம் கட்டிக்காரி என்ற பெயரோடு உங்களுக்கு மேலும் உங்கள் பெட்டியிலே இரண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுகிறேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது எல்லா பட்டிகளும் நிறைந்து விட்டது, எல்லா பட்டிகளும் கூறப்பட்டு விட்டது, கூறாத பதங்களும் கூறப்பட்டு அவரவரே வந்து தங்கள் பட்டியை திறந்து கூறிவிட்டு சென்று விட்டார்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி. காயத்ரி பலதுரை அடைத்தார், அவருக்கிடம் கிடைக்கவில்லை. நாகப்பன் பலதுரை அடைத்தீர்கள், உங்களுக்கும் கிடைக்கவில்லை, இவர்களுக்கு தான் கிடைத்தது. வெற்றிகரமாக இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டோம். இது மொன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் கண்டுபிடி கண்டுபிடி.

நாங்கள் இப்பொழுது பாடல் வரிசைக்கு செல்வோம். பாடல் வரிசை வந்த ஒவ்வொருவரும் நீங்கள் பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையிலே முதல் 2, 3, 4 இரண்டாவது பாடலிருந்து ஆரம்பிக்கின்றேன். கிருஷ்ணா, நீங்கள் கேட்ட ஒரு பாடல் மஞ்சள் மகிமை திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம், மாறாத சோகம் தானா. இங்கே அந்த பாடலை கேட்போம். இதற்காக அந்த பாடலை கேட்டீர்கள், இதோ அந்த பாடல்.

சிறப்பான வரிகளோடு அமைந்த மஞ்சள் மகிமை திரைப்படுத்து பாடல் கிருஷ்ணா நீங்கள் கேட்ட பாடலாக ஒலித்து சென்றவளை நாங்களும் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து வரும் பாடல் எதுவாக இருக்கலாம்? அன்பு மகளே கஸ்தூரி, இன்றைய ஓணம் தினத்தையொட்டி வாழ்த்துக்களை எல்லாம் கூறிவிட்டு நல்ல மனதோடு வந்து விளையாடி இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது சுந்தரி நீயும் சுந்தரன் நானும். கஸ்தூரி, உங்களுக்கான பாடல்.

0: அடுத்து வரும் பாடல் கஸ்தூரியின் பாடலை தொடர்ந்து மீண்டும் ஒரு பாடல் மகாபலியினுடைய ஞாபகத்தை ஊட்டும் ஓணம் பண்டிகைக்குரிய ஆக்கியம் கொண்டு வருகின்றது என்று கண்ணா நீயும் நானுமா என்ற பாடலை தந்திருந்தீர்கள் அல்லவா. அந்த பாடல் கௌரவம் திரைப்படத்தின் திரைபதி உங்களுக்கான பாடல்.
1: நீயும் நானும் கண்ணா

0: My name is Dishan Ranajothi.
1: அடுத்து வரும் பாடலையும் கேட்போமா? அந்த பாடல் சரவணா. நீங்கள் கேட்ட 16 வயது நிலை திரைப்படத்து பாடல் கேட்டீர்கள். செந்தூர பூவி என்ற பாடல். செந்தூரம் என்ற பதில் தந்துவிட்டு

இறுதி நேரத்தை எட்டினாலும் ஒரு இரு பாடல் இரு பாடல்கள் இருக்கின்றது. அந்த பாடலோட நிகழ்ச்சிக்கு முடிவு வரும் என்று எண்ணும் வேளையில் அடுத்த பாடல் ஷியாமலா நீங்கள் தந்த ஆட வந்த தெய்வம் திரைப்படத்திலிருந்து ஆசை கொண்டேன் அமுதே கேட்போமா?

சிறப்பான அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றைய பொக்கிஷன் நிகழ்வை அலங்கரிக்க வந்த 20 பதங்கள் இதுவென்று ஒரு தடவை பார்த்து விடுவோமா? பூச்செண்டு, தாளம், அம்மி குளவி, சுமங்கலி, மிளகாய், சகுனி, தாமரை, மன்னிக்க வேண்டும், தாரை, வேள்வி, எலுமிச்சம் பழம், எல்லைச்சாமி, பரிகாசம், நிலவு, அந்தரங்கம், கார்காலம், செந்தூரம், செவ்வாய், சங்கமம், தேவகி, வாயில், பருத்தி ஆகிய பதங்கள் இன்று காற்றலையில் வந்து எங்களை சிறப்பித்து சென்றன. அன்பு உறவுகளே, நாங்கள் தமிழுக்கு செய்யும் தொண்டாக இந்த பதங்களெல்லாம் நாங்கள் உபயோகிக்கும் பதங்கள் இடையிலே மாறுபாடுகள் ஏற்பட்டு அந்நிய மொழிகளும் வந்து உதறி தள்ளி நாங்கள் அதை விட்டு இதற்கு சென்று தெரியாமல் எல்லாம் செய்திருக்கின்றோம். அதனால் ஓரளவு எங்களால் உபயோகிக்கப்படக்கூடிய சொற்களை அழகாக பொக்கிஷமாக கொண்டு வந்து நிகழ்த்தி நீங்கள் நாகப்பன், கிருஷ்ணன், கஸ்தூரி, ரேவதி, சரவணன், ஷியாமலா ஆகிய அறுவரும் சிறப்பாக விளையாடி இந்த 40 புள்ளிகளில் ஒரு குறைகூறுகளும் பெறக்கூடிய வகையில், கூறாததுகளுக்கு வராதுதானே, அந்த வகையில் புள்ளிகளை பெற்றிருக்கும் வகையிலே அந்த புள்ளிகளை இப்பொழுது கூறலாம் என்று எண்ணுகின்றேன். நாகப்பன் அவர்கள் மொத்தம் 10 புள்ளிகளையும், கிருஷ்ணன் 6 புள்ளிகளையும், ரேவதி 9 புள்ளிகள், கஸ்தூரி 4 புள்ளிகள், சரவணன் 4 புள்ளிகள், ஷியாமலா 5 புள்ளிகள் என்றும் பெற்றிருக்கின்றீர்கள். புள்ளிகளை பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு அடுத்து நிகழ்வாக அடுத்த பாடலாக இறுதி பாடலை கேட்டு மகளும் என் அன்பு நாகப்பன் அவர்கள் வெற்றியும் பெற்றிருக்கின்றார். அவருக்காக அந்த பாடல் உள்ளமே உனக்குத்தான் என்ற கோபுர தீபம் பாடலை கேட்போம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களுடன் காற்றலையில் இணைவது மதுரை கலையகத்திலிருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்வாக நமது சிந்தனைக்கு, போதும் என்ற மனம் வேண்டும், இறைவா அதை நீ தர வேண்டும் வேண்டுகிறார் வாரியார் சுவாமிகள். மகிழ்ச்சி என்பது அவரவர் மனநிலையை பொறுத்தது. பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் போதும் என்ற மனதை இறைவனிடம் வேண்டி பெற வேண்டும். முதுமைக்கு தேவையானதை இளமையிலும், மறுபிறவிக்கு தேவையானதை இப்பிறவியிலும் தேட வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உயிர்களுக்கு தொண்டு செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் தொண்டு செய்ய வேண்டும். கல்வி, தானம், உடல் நலம் மூன்றிலும் தேர்ச்சி பெற இடைவிடாத முயற்சியும் பயிற்சியும் அவசியம். நல்லவர்களின் உபதேசத்தை காது கொடுத்து கேட்க வேண்டும். சாதுக்களின் நல்ல வார்த்தைகள் காது வழியாக உண்ணும் உணவு போன்றது. இறைவன் நமக்கு செய்யும் அத்தனை செயலுமே அருள்தான். சில நேரத்தில் சோதனைகள் குறுக்கிடும் போது துன்பம் போல தோன்றலாம், ஆனால் அதுவும் கூட அறியாமையே. பலர் சேர்ந்து முறையிடும் போது அரசு அதிகாரிகள் துரித நடவடிக்கை எடுப்பது போல, பலர் இணைந்து நடத்தும் கூட்டு பிரார்த்தனைக்கும் உடனடியாக பலன் கிடைக்கும். இனிய சொற்களை பேசும் நல்லவர்களுக்கு உலகில் துன்பம் உண்டாகாது. யமவாதனை இல்லாமல் கடவுளின் திருவடியை அடையும் பாக்கியம் கிடைக்கும். திருமால் வாமனராக அவதரித்து இரண்டு அடியால் மூ உலகையும் அளந்தது போல, வள்ளுவர் திருக்குறளால் எல்லா உலகங்களையும் அளந்தார். அந்த குறள் காட்டும் நல்வழியில் நடப்பது நமது கடமை. பொறுமை கடலை விட பெரியது. கடல் சூழ்ந்த இந்த உலகம் அழிந்தாலும் பொறுமை மிக்கவர்களின் புகழ் என்றும் நிலைத்து இருக்கும். தீப்பந்தத்தை கீழ் நோக்கி பிடித்தாலும் அதன் ஒளிச்சுடர் மேல் நோக்கி நிற்கும். செல்வம் இழந்த நிலையிலும் நல்லவர்கள் உள்ளத்தால் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவரை மேலேற்றும் ஏணி தான் மேலே செல்வது இல்லை, ஆனால் நல்ல கருத்துக்களை உலகிற்கு உபதேசிப்பவர்கள் தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்துபவராக இருக்க வேண்டும். இணைந்திருங்கள்.

குட்டி கதை கேட்கலாமா? ஜெய்தீஸ்வய முனிவர் சிவலோகம் வந்தார். அப்பொழுது பார்வதி சிவனிடம், பெருமானே, பொருள் என்றால் என்ன, சக்தி என்றால் என்ன என கேட்டது முனிவர் காதில் விழுந்தது. அதற்கு சிவன், நான் தான் பொருள், நீ அதில் அடங்கியுள்ள சக்தி, எனவே நீயின்றி நான் இல்லை, நானின்றி நீ இல்லை என்றார். இதை முனிவர் மறுத்தார். பொருள்தான் உயர்ந்தது, சக்தி என்பது அதனுள் அடங்கியிருக்கும் ஒன்றே என்றார். இதை கேட்ட பார்வதிக்கு கோபம். என்னை இவர் அவமானப்படுத்துகிறாரே என்று சிவனிடம் கேட்க, பார்வதி, அவரிடம் கோபம் கொள்ளாதே, அவர் ஆசைகளை துறந்த ஞானி என்றார் சிவன். ஆசையில்லாத ஒருவர் இருக்க முடியுமா என்று பார்வதி ஆச்சரியப்படவே அவளை முனிவரின் ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றார் சிவன். அங்கே முனிவர் கிழிந்த துணிகளை சேர்த்து தனக்கு ஆடையாக தேய்த்து கொண்டு இருந்தார். முனிவர் அவரிடம், ஏதாவது வரம் கேளுங்கள் என்றார் சிவன். எதுவும் தேவையில்லை, இருப்பதே போதும், தாங்கள் அருளை கேட்பது கூட ஒருவகை ஆசைதான் என்றார் முனிவர். இது கேட்ட பார்வதி அவருக்கு அருள் செய்து கிளம்பினாள்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTR FM.com. MTR FM சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான அதிகாலை வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடுத்து வரும் ஒரு மணி நேரமும் நான் உங்களோடு இணைந்து கொள்ளப் போகிறேன். நான் உங்கள் நண்பன், தமிழகத்தின் கலையகத்திலிருந்து அப்துல் பாசித்.

என்ன நேர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமான மீண்டும் ஒரு அதிகாலை பொழுது உங்களுக்கு இதமான பொழுதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இனிமையான இந்த வேளையில் இனிமையான பாடல்களும் இனிமையான பல விடயங்களையும் எடுத்து வர இருக்கிறது. வழக்கம் போல பொதிகை தென்றல், பொதிகை தென்றலை ஆரம்பிக்க அற்புதமான பாடலோடு இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்காக.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com. அதிகாலை பொழுதில் பல விடயங்களை பேசிக் கொண்டிருக்கிறது புதுகை தென்றல். இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விடயத்தை எடுத்து வருகிறது புதுகை தென்றல். நம்மில் பலருக்கு ஞாபக மருதி, ஞாபக மருதி என்றால் நிறையவே இருக்கிறது என்று சொல்கிறவர்களைத்தான் நிறைய பார்க்கிறோம். ஞாபக மருதி, இதை குறைப்பது எப்படி அப்படிங்கறதான் வந்து இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து சுவாரஸ்யமா சொல்ல போறேன் உங்களுக்கு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை தென்றல், வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் அன்பு சொந்தங்களுக்காக.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். அதிகாலை தென்றலாக உங்கள் இதயங்களை வருடிக் கொண்டிருக்கும் இனிய பாடல்களோடு இனிய விடயங்களையும் கொண்டு வரப்போகிறது பொதிகை தென்றல் என்று சொல்லியிருந்தேன். பொதுவாக நமது வீடுகளிலே இந்த ஞாபக மருதி பழக்கம் நிறையவே உண்டு. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஞாபக மருதி நிறையவே உண்டு. அதற்கு என்ன காரணம் என்று யோசித்தாமானால் சின்ன சின்ன விடயங்கள் தான் காரணமாக இருக்கும். முதலில் இந்த ஞாபக மருதி எப்படி வருகிறது என்பதையும் பார்க்கலாம். பொதுவாக ஒரு விடயத்தில் நமக்கு அதிகமாக நாட்டம் இல்லாவிட்டால் ஞாபக மருதி தொற்றிக்கொள்கிறது. அதனால் எந்த விடயத்தில் நீங்கள் ஞாபகம் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த விடயத்தின் மீது நீங்கள் ஈடுபாட்டோடு இருக்க வேண்டும். அதுதான் வந்து முதல் குறிப்பு. இந்த குறிப்போடு இந்த இனிமையான பாடல் உங்கள் செவிகளை சேர வருகிறது. இது பொதிகை தென்றல். வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com.

நினைவில் நிற்கும் கீதங்களை வழங்கி இனிமையான அதிகாலையை அழகாக்கி கொண்டிருக்கிறது. இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது வானலைகளின் அரசன் MTRFM.com. 24 மணி நேர இடைவிடாத தமிழ் சேவையை வழங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியிலும் கூட அருமையான பாடல்கள், அருமையான விடயங்களை உங்களுக்கு கொண்டு வருகிறது. நிறைய பேர் இப்போ அலுவலகத்திற்கு, அலுவலக பணிகளுக்கு தயாராகிக் கொண்டிருப்பீர்கள். அவர்களுக்கு இன்றைய பொழுது இனிமையாக அமைய வேண்டும் என்று வாழ்த்துகிறது MTRFM.com. அதே போல பயணங்களில் இருப்பவர்கள், உங்கள் பயணங்கள் சுகமாக வாழ்த்துகிறது MTRFM.com.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM.com-இல். இது அதிகாலை வசந்தமாய் பொதிகை தென்றல் உங்கள் உள்ளங்களிலும் உங்கள் நினைவுகளிலும் ரீங்காரமிடும் பாடல்களோடு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய விடயம் அதாவது ஞாபக மறதி, அதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. இந்த ஞாபக மறதி முதல்ல வந்து நம்ம அந்த பத்தி, அதாவது அந்த விடயத்தின் மீது நாம் ஈடுபாட்டை கொண்டு வர வேண்டும். அடுத்ததாக குறிப்பெடுத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு விடயம் இருக்கு. என்ன அப்படின்னா, அதாவது நாளைக்கு நம்ம என்னென்ன அலுவல்கள் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதை குறிப்பெடுத்துக் கொள்வது. பொதுவாக மொபைல்களில் கூட இன்றைக்கு வந்து நோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. அதன் மூலமாக நீங்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரிமைண்டர் நமக்கு முதல்ல வந்து பழகிக் கொள்வதற்காக அதை எழுதி பழகலாம், அல்லது இந்த நோட்ஸில் குறிப்பை எடுக்கலாம். அப்படி வைக்கும்போது அது தவறாமல் அது நமக்கு நினைவூட்டலாக இருக்கும். தொடர்ந்து பேசுவோம். இன்னும் ஒரு பாடல் பொதிகை தென்றலை அலங்கரிக்க வருகிறது. இது பொதிகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com.

நினைவுகளில் ரீங்காடமிடும் பாடல்களையும் நினைவுகளை நினைவூட்டலை எப்படி அதிகரிப்பது என்கிற விடயங்களையும் தந்து கொண்டிருக்கிறது. பொதுகை தென்றல் வழங்கிக் கொண்டிருப்பது MTRFM.com. MTRFM.com நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். பல்வேறு நாடுகளிலிருந்தும் பல்வேறு தலங்களிலிருந்தும் உங்களுக்காக இனிமையான பல சுவையான அம்சங்களோடு கூடிய நிகழ்ச்சிகளை படைத்து வருகிறது MTRFM. அந்த நிகழ்ச்சிகளை நீங்களும் கேளுங்கள், உங்கள் நண்பர்களையும் இணைந்திருக்க சொல்லுங்கள். இன்றைய நிகழ்ச்சியில் ஞாபக மருதி எப்படி வந்து அதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறோம். முக்கியமாக அந்த ஞாபக மருதியை சரி பண்ணுவதற்கு ஒரு நாள் முன்னால் நாளை அலுவல் என்றால் ஒரு நாள் முன்னாலேயே திட்டமிடுதல் அவசியம் என்று சொல்லலாம். அந்த இரவு பொழுதே அதிகாலையில் என்னென்ன பணிகள் இருக்கிறது, எதை எதை நாம் அலுவலகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும், அல்லது பள்ளிக்கூடங்களுக்கோ அல்லது கல்லூரிகளுக்கோ எந்தெந்த புத்தகங்களை எடுத்து செல்ல வேண்டும், எந்தெந்த ஃபைல்களை கொண்டு செல்ல வேண்டும் என்கிற கோப்புகளை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறதெல்லாம் ஒரு அட்டவணையிட்டு முதலிலேயே நம்ம தயார் பண்ணிக்கொள்வது மிகச்சிறந்தது என்றே சொல்லலாம். ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக அவதி அவதியாக அவற்றை தேடும் போது நிறைய விடயங்களை நாம் வந்து மறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இணைந்திருங்கள், இது MTRFM.com வழங்கும் அதிகாலை வசந்தம் பொதிகை தென்றல்.

மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இது எம்டிஆர் எஃப்எம் வழங்கும் அதிகாலை வசந்தம் புதுகை தென்றல். ரம்யமான இந்த அதிகாலை பொழுதில் உங்களுக்கு இனிமையான பாடல்களும் அது மட்டுமல்லாமல் இனிமையான விடயங்களையும் நாம் சார்ந்த பல விடயங்களை பேசி வருகிறது புதுகை தென்றல். நான் உங்கள் நண்பன் அப்துல் பாசித் ஒவ்வொரு நாளும் நிகழ்ச்சியோடு இணைந்து நிகழ்ச்சிகளில் பாடல்களையும் உங்களோடு பல விடயங்களையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இன்றும் கூட நினைவூட்டல் அப்படிங்கிற ஒரு விடயத்தை பேசிட்டு இருக்கிறோம். அதுல முக்கியமா மறக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன விடயங்களை நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து வந்து உணவு பழக்கம் ரொம்ப முக்கியம். ஏதாவது நம்ம சத்துள்ள ஆகாரங்களை எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் என்று சொல்லலாம். இன்னும் கூட பச்சை காய்கறிகள், குறிப்பாக பெரியவங்கலாம் சொல்லுவாங்களே இந்த வெண்டைக்காய் அது மாதிரிலாம் வந்து எடுத்துக்கிறது, பச்சை காய்கறிகள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நமது ஞாபக சக்தியை அதிகரிக்கும் என்று சொல்லலாம். இந்த பாடலை கேளுங்கள், தொடர்ந்து நம்ம பேசலாம். இது MTR FM.com வழங்கும் அதிகாலை வசந்தம் பொதிகை தென்றல்.

எம்டிஆர் எஃப்எம்மின் இனிய சொந்தங்கள் இதுவரை இணைந்து கேட்டு ரசித்தது பொதிகை தென்றல். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை புலர்ந்திருக்கும் இந்த பொழுது உங்களுக்கு வளமானதாகவும் அதிர்ஷ்டமிக்கதாகவும் செழுமையானதாகவும் அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தமிழகத்திலிருந்து அப்துல் பாசித்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் அன்புறவுகளை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. உங்களோட காட்டலையில் ரதீஷ். இப்போலிருந்து ஒரு மணி நேரத்துக்கு மதுரகானம். மதுரகானத்தில் இன்று மனோ எஸ் ஜானகி பாடின சில பாடல்களை கேட்போம். முதல் வெறும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் புதையல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. மதுரகானம் தரும் அடுத்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கும்பகர தங்கையா. பாடல் தென்றல் காத்தே தென்றல் காத்தே செய்தி ஒன்று கேட்டியா.

உறவுகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம்மில் மதுரகானம். மதுரகானத்தில் எஸ் ஜானகி மனோ பாடின சில பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஹானஸ்ட் ராஜா, பாடல் இழுத்து போத்தினா.

இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சிறையில் சில ராகங்கள், பாடல் காதலுக்கு பாட்டுதற்கு.

நீங்கள் இணைந்திருங்கள் எம்டிஆர் எஃப்எம்மோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரகானம். மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் ஒரு ஊரிலை ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து, ஒரு மைனா குஞ்சு மாதுள பிஞ்சு. இதோ பாடல் உங்கள் காதோரம்.

மதுரகானம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளை, மதுரகானத்தில் அடுத்து வரும் பாடல் மானா மதுரையில என்னோட மாமன் குதிரையில பாடல் இடம்பெற்ற திரைப்படம் நாடோடி மன்னன்.

மதுரகாரத்தில் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கும் MTRFM உள்ளங்களுக்காக அடுத்து வரும் பாடல் இடம்பெற திரைப்படம் கோவில் காளை. பாடல் வண்ண சிந்து வந்து விளையாடு.

நல்லது அன்பு உறவுகளை, நீங்கள் இதுவரை நேரமும் மதுரகானம் கேட்டீர்கள். மதுரகானத்தில் இன்று எஸ் ஜானகி மனோபாடனா சில பாடல்களை கேட்டீர்கள். இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பிரியமுடன் ரதீஷ். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளை.

உலகமெங்கும் கம்பீரமாக வளம் வரும் இணையதள தமிழ் வானொலி, உலக புகழ்பெற்ற மோன்ட்ரியல் தமிழ் வானொலி MTRFM வழங்கும் 24 மணி நேர உலகத்தமிழ் சேவை நிகழ்ச்சிகளை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் எனது அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் இப்பொழுது நீங்கள் கேட்க இருப்பது ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. ஆமாம் நேர்களே, இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் உள்ளம் என்ற சொல்லில் வளம் வரும் சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்க இருக்கும் நான், உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர் சாதிக். கேட்க கேட்க ஆனந்தம், கேட்டாலே பரவசம். நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகள் இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTRFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

இசை பிரியர்களின் ஈடு இணையற்ற இணையதள வானொலி நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் முதலாவதாக நீலமலை திருடன் என்ற படத்திலிருந்து உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுதே என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஜிக்கி.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கர்ணன் என்ற படத்திலிருந்து உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டாக்டர் சீரிவாளி எஸ் கோவிந்தராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தால் பசி தீரும் என்ற படத்திலிருந்து உள்ளம் என்பது ஆமை அதில் உண்மை என்பது ஊமை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் டி எம் சௌந்தரராஜன்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ராமன் தேடிய சீதை என்ற படத்திலிருந்து என் உள்ளம் உந்தன் ஆராதனை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், எல் ஆர் ஈஸ்வரி,

கையோ

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தாலி பாக்கியம் என்ற படத்திலிருந்து உள்ளம் ஒரு கோவில் உன் உருவம் அதில் தெய்வம் என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சுந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற படத்திலிருந்து எந்த உள்ளம் துள்ளி விளையாடுவதும் ஏனோ என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் பி. சுசீலா.

இணைந்திருங்கள் எனது அருமை உறவுகளே, நமது MTRFM இணையதள வானொலியோடு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நமது MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல்கள்.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஞான ஒளி என்ற படத்திலிருந்து உள்ளம் போ என்றது நெருங்கி பார் என்றது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பழையவர்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்லா ஈஸ்வரி

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பழனி என்ற படத்திலிருந்து உள்ளத்துக்குள்ளே ஒளிந்திருப்பது ஒன்றல்ல கண்ணா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விஜயபுரி வீரன் என்ற படத்திலிருந்து உள்ளத்திலே உரம் வேணுமாடா, உண்மையிலே திறம் காணுமாடா என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் ஏ எம் ராஜா.

ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதுமை பித்தன் என்ற படத்திலிருந்து உள்ளம் ரெண்டும் ஒன்று நம் உருவந்தானே ரெண்டு என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் சி எஸ் ஜெயராமன், ஜிக்கி.

0: ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக சினிமா பைத்தியம் என்ற படத்திலிருந்து எங் உள்ளம் அழகான வெள்ளித்திரை என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர் வாணிஜியராம்.
1: என்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTRFM வழங்கும் ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியின் நிறைவாக இரத்த பாசம் என்ற படத்திலிருந்து என் உள்ளம் என்கின்ற வானத்திலே பொன் மேகம் தவழ்கிறது என்ற இனிய பாடல். இந்த இனிய பாடலை பாடியவர்கள் டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா.

எனது அருமை உறவுகளே, இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது உங்கள் உள்ளம் கவர்ந்த வானொலி MTREFM வழங்கிய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சி. இன்றைய ஒரு சொல் பாடல் நிகழ்ச்சியில் உள்ளம் என்ற சொல்லில் வளம் வந்த சில இனிமையான உங்கள் உள்ளம் கவர்ந்த பாடல்களை உங்களுக்காக வான் அலைகளில் வழங்கிய நான் உங்கள் அன்பு உறவு நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் ஜெகபர்சாதிக். இதுவரை இணையதள வானொலியோடு இணைந்திருந்து இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த எனது அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை புலர்ந்த இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாகவும் இனிமையான பொழுதாகவும் ஏன் மகிழ்ச்சிகரமான பொழுதாகவும் அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணையதள வானொலியோடு இணைந்திருந்து நமது MTREFM வழங்கும் நிகழ்ச்சிகளை 24 மணி நேரமும் கேட்டு மகிழுங்கள் எனது அருமை உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, உங்களிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று நலம் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர செய்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை. முதலில் அத்தை மக ரத்தினம் ஏ என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். அள்ளி அள்ளி வீசுதம்மா என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராஞ்சி தந்த பாடல் மலரே தென்றல் பாடும் பாடல் என்ற பாடல் வீட்டில் விசேஷமுங்க என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இந்த வழியில் தான் மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி ஒரு பாடலை தருகின்றார். பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படுத்து பாடல். போய் வா நதி அலையே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் தரும் பாடல், பந்தா என்ற திரைப்படுத்து பாடல், கண்ணுக்குள்ளே பொன்னகைக்கும் என்ற வரி முதல் வரியை கொண்ட பாடல்.

முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

நிலவு நிலவு நிலவு என்று பாட வருகின்றது. நிலவேவா திரைப்படத்து பாடல் ஒன்று. இந்த பாடலை ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்திலிருந்து கேட்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நீண்ட கால உறவு. எங்களோடு இசை பயணம் செய்யும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதிஸ் நீங்கள் தந்த பாடல் செங்கரும்பு தங்கக்கட்டி என்ற பாடல். அதை விட ரகசியம் என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய வழி ஒலிக்கின்றது பாடல்.

தடையது உள்ளே தாமர பூவற்று தாவணி போட்டாலும் காத்துக்கு தடையது உள்ளே ஒன்ன அழுவது சுகமாக உள்ளாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி

இவர்கள் வந்த வேளையில் சிட்னி மாநகரத்து ரமணியும் வந்து விடுவார். அவர் தருகின்றார் தன்னுடைய பாடலை பூமி பந்து என்ற திரைப்படத்திலிருந்து, பூமி பந்து ஏனோ சுத்துதுகு என்ற பாடலை.

முரியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேரை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல். அழகி தரிசனம் என்ற முதல் வரி ஆணை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். உறங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்துடுவோம் வாருங்கள் என்று மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி வந்த வேளையிலே நீங்கள் தெரிவு செய்து அனுப்பி வைத்த பாடல்கள் உங்களை தேடி ஒலிக்கின்றது. அந்த பரிசையில் அடுத்த பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து ராஜா என்பார் மந்திரி என்பார் என்ற ஒரு வரி கொண்ட பாடல். புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படத்திலிருந்து அன்புக்குரிய மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இவர் தந்துவிட்டால் உடனே ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரோஷன் ஒரு பாடல் தருவார். அப்பாவி என்ற திரைப்படத்து பாடல், யாரோ யாரோ இவள் என்று பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அப்படி என்றால் ஐரோப்பிய மண் என்னவளின் பாடலும் பெற வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளைகளிலே மலர்களிலே ஆராதனை என்ற கரும்புவில் பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றால் எங்களை மறவாமல்.

இந்த வேளையில் தான் எங்கள் அன்பு உறவுகளாக விடுமுறை எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு சென்று மீண்டும் கனடா வந்தவர்கள் வன்கூவர் மாநிலத்து இளவரசி அவர்களும் தந்திருக்கின்றார் என்று பாடலை வணக்கம் பலமுறை சொன்னேன் என்று கூறிக்கொண்டு அவள் அவன் ஒரு சரித்திரம் திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல்.

அவர் வந்துவிட்டால் அவர் தோழி வசந்தியும் வந்துவிடுவார் அல்லவா. வன்குவர் மாநிலம் வசந்தி, நீங்களும் வந்துவிட்டீர்கள், தந்துவிட்டீர்கள் என்று பாடல், கண்டேன் எங்கும் என்ற காற்றிலே வரும் கீதம் பாடலை.

இறுதியாக ஒரு பாடலை கனடா காபை சேனா ஆசான் அவர்கள் அன்புடன் தருகின்றார். சந்தன மார்பிலே என்ற இனிமையான பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தினமும் வளமை போல் நாங்கள் கேட்கும் பாடலாக, பாடல்களாக, நேயர் விருப்பத்து பாடல் சர்வதேச நேயர்களுக்காக. மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன். இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய முடிவேற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்.

மன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

ஒலிக்க இருக்கும் நேயர் நேரத்துக்கான முதல் பாடல் பேசு மனமே பேசு என்ற பாடல். புதிய வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தஞ்சாவூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் இருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை வளமை போல இன்றும் தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முக பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

வசந்த மாளிகை திரைப்படத்து பாடல் கலைமகள் கைப்பொருளே என்று பாடுகின்றது. இப்பொழுது இந்த பாடலை வளமை போல என்றும் இன்றைய நாள் வாழ்த்துக்களை எழுதி வணக்கத்தோடு கேட்கின்றார் மயிலை பட்டாபி அவர்கள், தமிழ்நாடு மயிலாப்பூரில் இருந்து. இன்று இவரோடு இணைந்து கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா சேகர், ரமேஷ், ஸ்ரீபதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒழித்து காற்றலையில் மலர்ந்து வரும் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் புதுச்சேரி மாநிலம் மேல ஓடுதுறை காரைக்கால் மாவட்டம் எஸ் ஏ பு விஜய ராகவன் அவர் நன்றியும் வணக்கமும் கூறி 1964 ஆண்டு திரைக்கு வந்த கர்ணன் என்ற திரைப்படத்து பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் பகுத்ததடா என்ற பாடலை கேட்கின்றார் ஒழிக்கின்றது பாடல்.

இவர்களோடு இணைந்துதான் தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றார். வளமையாக எங்களோடு நீண்டகால உறவாக இருக்கும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் அந்த இனிமையான பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிவான், ரிபாகா, இம்ரான் இவர்களோடு ஷாகில் உலக தமிழர்கள் அனைவரும் கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, என்னை விட்டு உன்னினைவை பிரிக்க முடியுமா என்ற பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் பாடல்கள் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடலை கேட்பதற்கு முன், இது சர்வதேச நேயர் நேரத்துக்கான பாடல் என்பதை தெரிந்து கொள்வோம்.

அழைக்கும் அன்பு சரவணன் அவர்கள். சரவணா, நீங்கள் கேட்கும் பாடல் என்னை காதலித்தால் மட்டும் போதுமா என்று கேட்கும் பாடல். ஆசை முகம் திரைப்படுத்திருந்து பாட வைக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து தங்கம், சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் இணையும் வேளை நாங்களும் இணைவோம். கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் ரிஸ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் மலையூர் மம்மட்டியான் திரைப்படுத்து பாடல். சின்ன பொண்ணு சேலை என்று வரியெடுத்து பாடுகின்றது. அது செண்பகப்பு போல என்றும் கூறுகின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த பாடல் கேட்க கேட்க திகட்டாத பாடலாக தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நட்டவி நரமுகையாள், தமிழினியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்று பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அன்புடனே தொடர்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக மக்களோடு கேட்க வேண்டும் என்று சுமை தாங்கி சாய்ந்தால் சுமையென்ன ஆகும் என்ற பாடலை தந்திருக்கும் வேளையிலே அந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார் அன்புடனே தர்மபுரி தகடூர் சாந்தி சந்துரு நிர்மலா இவர்கள் இணைந்து நதி எங்கே போகிறது என்று கேட்கும் இனிமையான பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து.

பிரபுக்களோடு உறவுகளாக வந்து அழகூரில் பூத்தவளே என்ற பாடல் திருமலை சிறைப்படுத்து பாடல். இந்த பாடல் பாடுகின்றது வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் அவர்களுக்காக.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார் அன்பு உறவு. கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஈச்சி எலுமிச்சி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

ஒலிக்கும் பாடல்களோடும் மீண்டும் ஒரு பாடல். சிதம்பரம் வண்டிகேட் சிலுபை சந்தானராஜ் நீங்கள் தந்த பாடல். ஒலியின் விரல்கள் என்று திருந்தடா காதல் திருடா என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் ஒலித்துகின்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த பாடல் குங்கும பொட்டு குலுங்குதடி என்ற இது சத்தியம் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றோம் என்று எழுதியிருக்கின்றார் உலக தமிழர்களோடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுசிய கிருஷ்ணன் அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் அவரோடு இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உருவமோ என்றன் பேரன் குழந்தை அழகனோ.

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

பொக்கிஷம் நேயர் விருப்பம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகின்றது பொக்கிஷம் நேயர் விருப்ப பாடல்கள். வணக்கம் உறவுகளே, மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM நேயர் நேரம். உங்களோடு நான் என்றும் அன்புடன் சிந்தனை செல்வன். வளமை போல இன்றும் அரங்கறி சென்றது மோன்றியால் தமிழ் வானொலியின் நேரொலியிலே பொக்கிஷம். பொக்கிஷம் நிகழ்வுக்கு இணைந்து பொக்கிஷத்தை கண்டுபிடித்து புள்ளிகளை பெற்று வெற்றிகளை பெற்றவர்கள் தங்கள் மன விருப்பத்திற்கேற்ற பாடல்களை அனுப்பி வைத்தவர்களை அவை பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலிபரப்பாக இருக்கின்றது. முதலில் உறவுகளை நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். இந்த வேளையிலே தான் மோன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் மலரும் பொக்கிஷம் நிகழ்வில் வந்து இணைந்த உறவினர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் பொக்கிஷம் நேயர் விருப்பமாக ஒலிக்க இருக்கும் வேளையில் முதல் பாடலை ஒலிக்க வைக்கின்றார் லண்டன் இங்கிலாந்து நாட்டிலிருந்து வந்து இணைந்து புள்ளிகளை பெற்று நிகழ்ச்சியை அலங்கரித்த கஸ்தூரி தந்த பாடல். அவருக்கு விருப்பமான பாடல் மறுபிறவி திரைப்படத்திலிருந்து ஏடி பூங்கொடி என்று பாடுகின்றது இப்பொழுது.

அடுத்ததாக வந்து இணைந்த அன்பு உறவு கிருஷ்ணகிரியிலிருந்து என்று வந்திருந்தார் கே எஸ் கிருஷ்ணன். கே எஸ் கிருஷ்ணன், நீங்கள் அழகாக விளையாடி இறுதி வரை நின்று நன்றாக பேசி மகிழ்ந்த வேளையில் உங்களுக்கு ஒரு பாடல் என்று விருப்பமாக கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது. ஹரிச்சந்திரன் என்ற திரைப்படத்தில் பாடிய யார் பொய் சொல்லுவார் இந்த வேளை என்ற அந்த பாடல்.

இன்று வந்து இணைந்த நேயர்களுள் மிகவும் சிறப்பாக இணைந்தவர் அன்பு தேவா நாச்சியார் கோவிலிருந்து. அவர் வந்து ஒரு பாடல் தந்தார், உயர்ந்த உள்ளம் என்ற திரைப்படத்து பாடல். அந்த பாடல் வந்தாள் மகாலட்சுமி என்று பாடுகின்றது. அவருக்காக நாங்கள் முனைந்து கேட்போம்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் பொக்கிஷம் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள், நேயர் விருப்ப பாடல்களை அனுப்பிவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் இருந்து வந்து இணைந்த அன்பு ஞானசேகரன் ஒரு பாடல் தந்திருந்தார். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, இருப்பினும் பொம்மை என்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் பாடிய நீயும் பொம்மை நானும் பொம்மை என்ற ஒரு கருத்தாளம் உள்ள ஒரு பாடல்.

நல்லது கண்ணே நன்றி உனக்கு என்ற ஒரு பாடல் ராமன் தேடிய சீதை திரைப்படத்து பாடல். இன்று வந்து அழகாக மகிழ்வாக விளையாடி சென்ற நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணன், நீங்கள் தந்த பாடல் அல்லவா? இதோ அந்த பாடலை உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். நல்லது கண்ணே.

இவர்களோடுதான் பலமுறை அழைத்தும் இடம் கிடையாமல் இருந்தும் மீண்டும் முயற்சியோடு ஓடி வந்து இணைந்து கொண்டார் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. மகிழ்வாக பேசி மகிழ்ந்து நிகழ்ச்சியை அலங்கரித்த அவர் பேசியது நான் இல்லை கண்ணன் தானே என்ற பாடலை தருகின்றார். அந்த பாடல் செங்கமல தீவு என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

நானும் இருக்கின்றேன் உங்களோடு. பொக்கிஷத்தில் கலந்து சிறப்பிக்க வந்து ஓடி வந்தார் தர்மபுரியிலிருந்து அன்பு மகள் சாந்தி. நீங்கள் நீங்களும் வந்து சிறப்பாக விளையாடி பெட்டிகளை திறந்து அழகாக கண்டுபிடித்துவிட்டு பொன்மேனி உருகுது என்ற பாடலை மூன்றாம் பிறை திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள் அல்லவா? இதோ அந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக.

பந்து விளையாடிய அன்பு உறவினர்கள் மிகவும் சிறப்பாக விளையாடி புள்ளிகளை பகிர்ந்தெடுத்த வேளையில் இறுதியாக வந்து இதோ நான் வருகிறேன் என்று வந்து இணைந்து தர்மபுரி ராஜராஜன் அவர்கள் இணைந்து சிறப்பாக விளையாடி வெற்றி புள்ளிகளை பெற்று வெற்றியையும் பெற்றுக் கொண்டு தனக்கு விருப்பமான ஒரு பாடல் ஆகா கல்யாணம் என்ற திரைப்படத்தில் இருக்கின்றது தாருங்கள் என்றபடியால் மலையின் சாரலில் என்ற பாடலாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு அவர் தந்திருந்த வேளையிலே அந்த பாடல் இப்பொழுது இறுதி பாடலாக வந்து இன்றைய நிகழ்ச்சியை அழகாக நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

காதுக்கினிய கீதங்களை அழகாக கேட்டு மகிழ்ந்தோம். இன்றைய பொக்கிஷத்தை அலங்கரித்த இந்த உறவினர்கள் தந்த பாடல்களாக, அவர்கள் தங்கள் விருப்பமாக கேட்டாலும் எங்களுக்கும் விருப்பமாகத்தான் இருந்தது இந்த பாடல், மகிழ்ச்சி அடைந்தோம் என்று கூறி இறுதி பாடலை தந்த நான் மீண்டும் ஒரு நிகழ்விலே சந்திக்கலாம் தானே என்று கூறி காற்றடைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெறுகிறேன் இறைவன் துணையுடன். அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச வானொலியாக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வானொலியின் அறிவன் கிழமைகளில் நிகழும் பொக்கிஷம் நிகழ்வை அலங்கரித்த அன்பு உறவினர்கள் மகிழ்வாக தந்த பாடலை அவர்களும் மகிழ்ந்து நாங்களும் கேட்கும் வகையில் ஒலித்து நிறைவுக்கு வந்துவிட்டது. மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்

0: அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

பழமை பொருள் என்றும் நேர் நிறத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் இறைவன் இரண்டு பொம்மைகள் செய்தான் தான் விளையாடல் உயர்ந்தவர்கள் என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் நீங்கள் தந்த வேளையிலே உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன் பத்மினி சீரலாதன் சண்முக பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வரசு துறை பாண்டியன் காந்திமதி இவர்களும் அணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அன்று மந்திரம் சொன்னான் கண்ணன், அன்று கீதை சொன்னான் மகன், சொன்னதே

பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக, நான் பாதியிலே திரும்பி வந்தேன் தனிமரமாக. அற்புதமான ஒரு பாடல். பணக்காரர் குடும்பம் திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார் வளமை போல என்றும். தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் அந்த பாடலை அவரது உறவுகளாக இன்று மீண்டும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், அவர்களோடு கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாக, இம்ரான் ஷாகில் இவர்களும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என்ற ஒரு பாடல் பணத்தோட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வருகின்றது நேயர் நேரத்திலே. அந்த பாடலை வளமை போல இன்றைய தின வாழ்த்துக்களை கூறி எழுதி கேட்டிருக்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். தன்னோடு ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிகரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள் என்றும் எழுதியிருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்துவரும் ஒரு இனிமையான பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அன்புடன் கேட்கின்றார். அருணாச்சலம் திரைப்படத்து பாடலாக மாத்தாடு மாத்தாடு மல்லிகை என்று வரியெடுத்து பாடுகின்றது அவருக்கான பாடல்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற பாடல் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் தேவர் மகன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் அவர்கள் வழமை போல நீண்டகால உறவு என்று கேட்கும் வேளையில் நாசார் நஜீமா ஜமான் தௌபி இவர்களும் இணைந்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல் சாந்து பொட்டு சந்தன பொட்டு என்ற வரி எடுத்து தேவர் மகன் திரைப்படத்தில் இருந்து.

பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கட்டுமா, பொடி பட ஒன்னு ஒரு கட்டு பாவா, திரிப்பச்சா கத்திரி வச்சா, ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க, இடுப்புல போடுற போடுல, ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் ஒலிக்கும் நேயர் விருப்பத்திற்கான நேயர் நேர பாடல்கள்.

நீர் நிறத்தை அலங்கரித்து காற்றலையில் வலம் வரும் அடுத்த பாடல் குங்கும பொட்டின் மங்களம். குடியிருந்த கோயில் திரைப்படுத்த பாடல் அல்லவா? இந்த பாடலை விரும்பி கேட்கின்ற தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கே அனுஷியா கிருஷ்ணன். அவர் கேட்கும் இந்த பாடலை அவருடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் மற்றும் உறவுகளும் கேட்கின்றார்கள்.

பூங்காற்றே தீண்டாதே என்ற ஒரு அற்புதமான பாடல் குங்கும சிமிழ் திரைப்படத்தில் ஒலித்தது. இன்று அந்த பாடலை ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் விருப்பத்தில் கேட்டு மகிழ விரும்புபவர்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா அவர்களோடு மதுஸ்ரீ சிவசங்கரன், மேலும் நற்பவி நர்மகியாள், தமிழினியாள் இவர்களும்

அடுத்து வரும் பாடல் வழக்கமாக வளமை போல இன்றும் வாழ்க வளமுடன் என்று வணக்கம் கூறி கேட்கின்றார் அன்பு உறவு. உபய வேதாந்தபுரம் திருவாரூர் மாவட்டம் சோமஸ்கந்தன் அவர் கேட்ட அந்த பாடல் செவ்வரளி தோட்டத்திலே என்று பகவதிபுரம் ரயில்வே கேட் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. இந்த பாடலை அவர் மட்டுமல்லாமல் ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து செவிமடுக்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். ஒன்றியல் தமிழ் வானொலியின் கதம்பத்தில் வந்து நேயர் நேரத்திலே பஞ்சபூதம் திரைப்படத்து பாடல் ஒன்றும் ஒலிக்க இருக்கின்றது. ராஜா தீ ஒரு ரோஜா பூ என்ற பாடல். இந்த பாடல் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோர் விரும்பும் பாடலாகும்.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வேளையிலேதான் இனிமையான பாடலை தந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். அந்த வகையில் அடுத்து வரும் பாடல் பாலக்காடு ரதீஷ் நீங்கள் தந்த பாடல். கேரள மாநிலத்திலிருந்து நீங்கள் கேட்க விரும்பும் பாடலாக என்னடா பார்வை என்று சம்பவக்காரி சம்பவக்காரி என்ற வரியோடு வந்து பாடும் பாடல் காட்டா குஸ்தி 2 என்ற திரைப்படத்து பாடலாக புதிய திரைப்படம் கேட்டு மகிழ்வோம்.

0: அடுத்து ஒரு பாடல் இனிக்க இனிக்க ஒலிக்க வைக்கின்றார். வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும் என்ற ஒரு கலகலப்பான பாடல். கிழக்கு வாசல் திரைப்படத்திலிருந்து நீண்ட கால உறவு, எங்கள் அன்பு உறவு ஜோர்ஜ். உங்கள் பாடல் காற்றலையில் வரும்பொழுது உங்களோடு நாங்கள் முனைகின்றோம், கேட்டு மகிழ்கின்றோம்.
1: தாங்கடத்தரிகடத்தலாங்குதத்தி தகுதி மிதகு ஜுணு தாங்கடத்தி தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிகடத்தரிக

அடுத்த ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் எங்கள் அன்பு உறவு பண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். அவர் தந்த பாடல் தனியே தன்னன் தனியே என்ற ரிதம் திரைப்படுத்த பாடல்.

இந்த பாடல்களை நேர் நேரத்தில் கேட்டு மகளும் வேணையில் இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தரும் இனிமையான பாடல் குங்கும பொட்டுக்காரா என்று முதலாளி திரைப்படத்திலிருந்து கேட்கின்றார். இனிமையான

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: சர்வதேச நேயர் விருப்பம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே நாங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒரு பாடல், கொம்பு சீவி என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். அந்த பாடல் உன்ன நாம் பார்க்கிறேன் என்ற பாடல்தான் ஒலிக்கின்றது.
1: டேய் மதுரை மல்லிகை தானா ஃபேமஸ்
2: சார்? மதுரை எல்லாத்துக்கும் ஃபேமஸ் சார், எல்லாத்துக்கும் ஃபேமஸ்.

0: பச்சல்ல இருக்குமா?
1: இன்னும் விளையலப்பா.
2: இங்க கிடைக்கும்ல
0: ஐயா? இருக்கா?
3: இல்ல சாமி, வந்துடாது. இந்த பக்கம்
0: ஐயா. ஜோடோ,
4: ஒண்ணும் இல்ல, பொருள் இருக்கா?
5: கோழி ஜோடோ வந்தா பொருள் எப்படி கிடைக்கும்?

அவரை தொடர்ந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலிருந்து அன்புடனே டிராஞ்சி மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து. எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா என்ற ஒரு பாடல், நீங்காத நினைவு திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது.

அவர் செய்து தெரிவு செய்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலையும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தருகின்றார். ஏ பாடல் ஒன்று என்று வரி எடுத்து பிரியா திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இவர்கள் கேட்டு பாடலை தொடர்ந்து அடுத்த ஒரு பாடல் ஏகன் என்ற அநேகன் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை வளமை போல நின்றும் கனடாவிலிருந்து மொன்றியால் தனுஷன் கேட்டிருக்கின்றார். ஆத்தாடி ஆத்தாடி என்று வரி எடுத்து அந்த பாடல் பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஒலிக்கின்ற நேர் நேரத்து பாடல்களுள் தொடரும் பாடலும் கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி தெரிவு செய்து தந்திருக்கின்றார். ஒரு பாடல் மீண்டும் பிறந்தேனோ என்று கேட்கும் லவ் மேரேஜ் என்ற திரைப்படத்து பாடல்.

அவரை தொடர்ந்து ஒலிக்க வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்கள் தங்கள் பாடலை. உன் பேர் சொல்ல ஆசைதான் என்ற ஒரு பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து வளமை போல இன்றும் நீண்ட கால உறவு. கேதீஸ் அவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார், ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வளமையாக ஜோடியாக வந்து ஜோடி குரலில் பாடலை கேட்கும் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் ஓ நெஞ்சமே என்று பாட வைக்கின்றார்கள் எனக்காக காத்திரு திரைப்படத்தில் இருந்து.

இவர்களோடுதான் வளமை போல மீண்டும் ரமணி சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து கேட்கின்றார். பயணங்கள் முடிவதில்லை திரைப்படுத்த பாடலை ஹே ஆத்தா ஆத்தோரமா வாரியா என்று வரி எடுத்து பாடுகின்றது அவர்கிட்ட பாடல்.

நண்பர்களே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் மலரும் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். அந்த பிள்ளையிலே அடுத்து வரும் பாடலை தருகின்றார் சிங்காரபூமி சிங்கப்பூரில் இருந்து மகாலிங்கம். சின்ன தாய் திரைப்படுத்த பாடலை தான் தந்திருக்கின்றார். நான் ஏரிக்கரை மேலிருந்து அந்த வரியை முதல் வரியாக கொண்டு முழுவதையும் பாடுகின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் அன்னையின் நினைவாக ஒலிக்க வைக்கின்றார். சன் ஆஃப் மகாலட்சுமி திரைப்படத்திலிருந்து நீயே நீயே என்ற வரி எடுத்து பாடும்படி அன்பு நிரேஷன் அவர்கள் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகரில் இருந்து.

ஐரோப்பிய மன்னன்றவுடன் ஈழமணி சில நாடுகளில் ஓய்விலே இருக்கின்ற என்னவள் அங்கிருந்து எங்களை மறவாமல் ஒரு பாடல் தருகின்றார். ராஜாத்தி ரோஜா கிளி என்ற ஒரு திரைப்படத்து பாடல், நீண்ட நாள் காற்றலைக்கு வராத ஒரு அற்புதமான பாடல். ஓடைன்னா நல்லோடை என்று வரியெடுத்து பாடும் அந்த பாடலை எங்களையும் கேட்க வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை திட்டிக்கும் தேனான பாடலை கேட்ட எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடல் வருகின்றது. அந்த பாடல் நினைவாலே சிலை செய்து என்ற வரி தாங்கிய அந்தமான் காதலி திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை தருபவர் வளமை போல இன்றும் நிறைவுக்கு கொண்டு வரும் பாடலாக தந்தவர் கா வை சேனா ஆசான் அவர்கள். அன்புக்கும் பாசத்துக்கும் உரியவர் கனடாவில் இருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். திட்டிக்கும் தேனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி எங்களையும் மகள வைத்து செல்லும் வேளையிலே மீண்டும் இப்படி ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்று காற்றலையின் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். ஆறாவது ஆண்டின் எட்டாவது மாதத்தின் இறுதி நாள் 31வது நாள் 2026வது ஆண்டிலே எட்டு மாதத்தை கடந்து விட்டோம் என்றுதான் கூற வேண்டும். இன்னும் கடக்கவில்லை. நீங்கள் இரவு நேரத்துக்கு வந்துவிட்டீர்கள். நாங்கள் இன்னும் பகலிலே தான் இருக்கின்றோம். எங்களுக்கு நேரம் இப்பொழுது சரியாக 10:33 காட்டும் வேளையில் உங்களுக்கு 8:03 என்று காட்டுகின்றது. வளமை போல 9 ஆரம்பமாகும் நிகழ்வு இன்று 8 என்று நேற்று கூறியவுடன் எல்லோரும் நீங்கள் ஆயத்தமாக இருந்ததுக்கு நன்றி. அது மட்டுமில்லாமல் காலையிலே ஒரு பதவி போட்ட உடனே அன்பு மகள் சியாமலா காத்திருக்கிறோமப்பா என்றும் அன்பு ஜெகவர் சாதிக் அவர்கள் தன் கடமையிலே தவறாமல் சரியான நேரத்துக்கு அவர் பாட்டு சவாரி 160 எல்லோரும் இணைந்துடுவோம் என்று அன்போடு இணைந்த வேளையிலே அவர் எழுத்து மூலம் எனக்கு அறிவித்தபடியும் அதைத் தொடர்ந்து ஞானசேகரன் அவர்கள் நான் ஆயத்தமாக இருக்கிறேன், இருப்பினும் பணிமுடியவதற்கு காலதாமதம் ஆகலாம், இருப்பினும் முயற்சிக்கின்றேன் என்றும் அன்புடன் கிருஷ்ணன் அவர்களும் நாங்கள் வரவேற்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையில் மீண்டும் பாட்டு சவாரி 160 சிறக்க வாழ்த்துக்களையும் தந்திருக்கும் இவர்கள் அனைவருக்கும் குறிப்பாக ஜெகபிரசாதிக் அவர்கள் வாழ்த்துக்களையும் தந்திருக்கின்றார். இவர்கள் அனைவருக்கும் என் அன்பையும் நன்றியையும் தெரிவித்து அவர்களை வரவேற்று கொண்டு அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று அறிய அன்பு தமிழையும் வழங்கிய எல்லாம் வல்ல இறைவனிடம் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இவர்கள் எல்லோருடைய தாழ் பணிந்து நான் வணங்கி என் அன்பு உறவுகளே முகந்தறிந்து தெரியாதவர்களே உங்களுக்கும் என் இதய அன்பை தந்து வருக வருக ஒன்று வரவேற்று இன்றைய நிகழ்வான பாட்டு சவாரியை நாங்கள் ஆரம்பிப்போம் என்று எண்ணுகின்றேன்.

வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றது பாட்டு சவாரி 160. 160 பாட்டு சவாரியை நாங்கள் கேட்கும் வேளையிலே சவாரி என்றால் நாங்கள் உடனே அறியக்கூடியதாக இருக்கும். சவாரி என்பது ஓடி முந்தி செல்லுதல் அல்லது ஒரு விடயத்தை விரைவாக செய்து முதலாவதாக வருவது. இப்படியாக மனிதர்களுக்கு சவாரி, மிருகங்களுக்கிலே சவாரி, பறவைகளுக்கிலே சவாரி என்று எல்லாவற்றிலும் சவாரி இருக்கின்றது. இந்த சவாரி என்பதைத்தான் நாங்களும் வாழ்க்கை பயணத்திலும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆதலால் இன்று நாங்கள் இந்த முன்றியல் தமிழ் வானொலியிலே வாரத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமைகளில் நாங்கள் பாட்டு சவாரி செய்வது வழக்கம். அதற்காக பாட்டு சவாரியிலே 5 பாடல்கள் ஒன்றன்பின் ஒன்றாக ஒலித்து இந்த 5 பாடல்களுக்கும் சிறந்த பாடல் எதுவென நாங்கள் வந்து வாக்களிக்க வேணும். அந்த வாக்கு கூட இரகசியமாக, நீங்கள் அளிக்கும் வாக்குகள் பத்திரமாக இருக்கப்பட்டு அது இறுதியிலே வாக்குகள் எண்ணிக்கை பார்த்து எந்த பாடல் முதல் பாடல் என்று தெரிவு செய்து தருவது வழக்கம். அந்த வகையில் நாங்கள் இன்றும் 5 பாடல்களை காண இருக்கின்றோம் என்பது உறவுகளே. அதற்கு முன்பு ஒரு சிறு பரீட்சை நடப்பது வழக்கம்தானே. இன்னும் ஒரு போட்டி உங்களுக்குள்ளே ஒரு போட்டியை வைப்போம். பாட்டு சவாரி பாடல்கள் 5 பாடி சவாரி செய்து எந்த பாடல் எங்களை கவர்ந்து கொள்ளுகின்றது என்று வாக்களிக்கும் பொழுது உங்களுக்கும் ஒரு சவாரியை தருகின்றேன். எங்களுக்கு வந்து இணைந்து சிறப்பிக்கும் உங்களுக்கு உள்ளும் ஒரு சவாரி. 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 31வது நாள் திங்கட்கிழமை வளமை போல ஒலிக்க இருக்கும் இந்த பாட்டு சவாரி 5 பாடல்களும் முதல் பதத்தை என்ன பதத்தை கொண்டு வந்திருக்கும் என்று ஒரு சிறு குறிப்பு தரும் வேளையில் அதை வைத்து நீங்கள் எந்த பாடல் என்று என்ன பதம் என்று எழுதிவிட்டால் உங்களுக்காக ஒரு வெற்றி பாடல் உடனடியாக இந்த நிகழ்ச்சியிலேயே ஒலிபரப்பப்படும். அது உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த வகையில் இன்றும் இந்த 5 பாடலும் என்ன பாடல் என்று கூற இருக்கின்றேன். அந்த 5 பாடலையும் எப்படி நாங்கள் கண்டுபிடிப்பது என்பதை எண்ணும் வேளையிலே தரவுகளை தருகின்றேன். நன்றாக கேளுங்கள். அனைவரும் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ஆரம்பிப்போம் என்ற வகையிலே 5 பாடல்களுக்கும் முதல் பதமாக ஒரு பதம் வருகின்றது. அந்த பதம் 4 எழுத்துக்களை கொண்டது. 4 எழுத்துக்களை கொண்டது. இந்த 4 எழுத்துக்களும் மனிதருக்குள்ளே உள்ள உறவு முறையை கொண்டாடுகின்றது. மனிதர்களுக்குள்ளே உள்ள உறவு முறை, அது உயிர்கள் அத்தனைக்கும் இருக்கின்றது அந்த உறவு முறை என்பது. அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, தோழன், தோழி என்றது போன்று உறவு முறைகள் பல உண்டு. அதில் மிகவும் பிரபல்யமான ஒரு உறவு இந்த 4 கொண்ட உறவு. எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது. அதற்கு பலர் பாடல்களையும் எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் இன்று 5 பாடல்களும் கொண்டு வருவது ஒரு பதத்தை தான். அது என்னவென்று கூறுங்கள். உங்கள் நேரம் ஆரம்பிக்கின்றது இப்பொழுது. 1 நிமிடத்துக்குள்ளே யார் முதலில் தருகின்றாரோ அவர்களுக்கு இந்த பாடல் ஒரு வெற்றி பாடல் கிடைக்கும். பார்ப்போம், வாருங்கள். எழுதி கொண்டிருக்கின்றார்கள். பார்ப்போம் யாருடைய உறவு என்று சொல்லி ஒருவர் எழுதிவிட்டார். பார்ப்போம் மற்ற என்ன நேரம் இருக்கின்றது. 1 நிமிடத்துக்குள்ளே எத்தனை பேர் எழுதுகின்றீர்கள் என்று பார்ப்போம். 4 எழுத்துக்களை கொண்ட பதம். இது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. கூடி பிறந்தவர்கள் தான் அல்லது இரத்த உறவுகளுக்கு தான் இந்த உறவு இருக்க வேண்டும் என்பதை அல்ல. இன்னும் ஒரு தகவலை தருகின்றேன். 2வது நபரும் எழுதிவிட்டார். இன்னும் நேரம் இருக்கின்றது. பார்ப்போம் எத்தனை பேர் எழுதுகின்றார்கள் என்று, எந்த யார் தருவது சரி என்று பார்ப்போம். முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருக்கும் இந்த நிகழ்வினை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை, நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இருவர் பதில் தந்திருக்கின்றீர்கள். பார்ப்போம், இன்னும் வருவதற்கு இன்னும் சில வினாடிகள் இருக்கின்றன. இன்னும் சில நொடிகள் என்றுதான் கூற வேண்டும். முன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு சவாரிக்கு 5 பாடல்கள். அந்த 5 பாடல்களும் முதலில் தாங்கி வரும் பதம் எதுவென்று கேட்டது இருவர் தந்திருக்கின்றார்கள் பதிலை. அந்த இருவருடைய பதில்களும் தந்து நேரம் சரியாக வந்துவிட்டது. இப்பொழுது பார்ப்போம் யாருடைய பதில் சரியாக இருக்கின்றது என்று. அதற்கு முன்பு

பாட்டு சவாரி 160 அலங்கரிக்கும் என்ற பாடல் 4 எழுத்துக்களை கொண்டது என்று கூறினேன். இங்கே கிருஷ்ணன் அவர்களும் ஜெகபிரசாதிக் அவர்களும் 2 பேரும் எழுதியிருக்கிறார்கள். அண்ணன் என்ற உறவு, அண்ணன் என்றது ஒரு சிறந்த உறவு தான். ஆனால் இன்று பாடலில் வருவது நான் சொன்னேன் எல்லாவற்றையும் விட சிறந்ததொரு உறவு என்று நண்பன் என்று வருகின்றது. நண்பன் என்ற பதத்திலே 4 பதங்களும் இந்த 5 பதங்களும் வருகின்றது. இந்த பதத்துக்காக தங்கள் நேரத்தை உடனடியாக பயன்படுத்தி எனக்கு பதிலை எழுதின உங்கள் இருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நல்லது அன்பு உறவுகளை, இப்பொழுது நண்பன் என்ற பதம் தாங்கி வரும் பாடல்களை ஒன்றன் பின் ஒன்றாக 5 பாடல்களை கேட்கும் எங்களுக்கு இன்று நாங்கள் 29 பாகையிலே இப்பொழுது இருக்கின்றோம். இது 24 வரை செல்லலாம், பின்பு 16 வரைக்கும் வரும் என்று கூறுவோம். குறைந்த பகல் ஒரு மலை குணம் போன்று இருக்கின்றது. ஆனால் மழை வருவதற்கான அத்தாட்சிகள் எதுவும் இல்லை. நீங்களும் வரும்பொழுது உங்கள் காலிலே கூறிக்கொள்ளலாம். நன்றி உறவுகளே. இப்பொழுது பாடல்களை பார்ப்போம். பாடல்கள் எப்படி வருகின்றது என்று பார்ப்போம். நினைத்தாலே இனிக்கும் என்ற திரைப்படத்திலிருந்து பென்னி டாயல் அவர்களோடு விஜய் ஆண்டனி அவர்கள் இசையமைத்த ஒரு பாடல் முதலில் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நண்பன் என்ற பதம் தாங்கி முதலில் ஒலிக்க இருக்கின்றது. நினைத்தாலே இனிக்கும் என்று பின்பு வந்த திரைப்படத்து பாடல்.

பாடல் நினைத்தாலே இனிக்கும் என்று பின்பு வந்த நினைத்தாலே இனிக்கும் திரைப்படத்து பாடல் பென்னி டாயல் அவர்கள் விஜய் ஆண்டனியின் இசையிலே பாடியிருந்தார். நண்பனை பார்த்த தேதி மட்டும், நண்பன் என்ற முதல் பதத்தோடு ஒலித்த முதல் பாடலை கேட்ட எங்களுக்கு இரண்டாவது பதம் இதோ, என்னையும் விடுங்கள் நானும் வருகின்ற இரண்டாவது வரிசையில் நிற்கின்றது. மங்காத்தா என்ற திரைப்படத்திலிருந்து மதுஸ்ரீ அவர்களோடு இணைந்து யுவன் சங்கர் ராஜா அவர்களும் பாட வேண்டும் என்று யுவன் சங்கர் ராஜா அவர்களே இசை அமைத்திருக்கின்றார். மங்காத்தா திரைப்படத்தில் நண்பனே என்னையே என்று கூறும் ஒரு பாடலாக வருகின்றது, கேட்போம்.

மங்காத்தா என்ற திரைப்படத்திலிருந்து மதுசூரி யுவன் சங்கர் ராஜா இவர்களின் குரலிலே யுவன் சங்கர் ராஜாவின் இசையிலே கேட்டு மகிழ்ந்தோம் என் நண்பனே என்னையே என்ற பாடல். அப்படி என்றால் மூன்றாவது நண்பன் சட்டம் என்ற திரைப்படத்தில் வருகின்றது. கங்கை அமரன் அவர்களுடைய இசையிலே உலக நாயகன் கமலஹாசன் அவர்களோடு பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களும் பாடிய ஒரு பாடல் நண்பன் என்று ஆரம்பிக்கின்றது. அந்த பாடலையும் மூன்றாவது பாடல் வரிசையிலிருந்து கேட்போம்.

கங்கை அமரன் அவர்களுடைய இசையில் ஒலித்த சட்டம் திரைப்படத்திலிருந்து உலக நாயகனும் பாடும் நிலா டாக்டர் எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடிய நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலை மூன்றாவது வரிசையில் ஓடி பாட கேட்டோம். அப்படி என்றால் நான்காவது வரிசையில் நின்று பாடும் பாடல் எதுவோ என்று எண்ணுகிறீர்களா? அந்த பாடலும் ஒலிக்க இருக்கிறது இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து. சின்ன குயில் சித்ரா அம்மா பாட வேண்டும் என்று எங்களுடைய தேவா அவர்கள் இசை அமைத்திருக்கின்றார். எங்கே அந்த பாடலை கேட்போமா இப்பொழுது?

இளமணி திருநாட்டில் இருந்து அருள். அன்புடன் மகள் ஷியாமலா, அன்புடன் மகளே சாந்தி, நீங்களும் வணக்கம் கூறி இணைந்து விட்டீர்கள். வருக வருக என்று உங்களையும் வரவேற்றுக் கொள்கின்றேன். நான்காவது வரியில் நின்று ஓடிய இந்த பாடல் இங்கிலீஷ்காரன் என்ற திரைப்படத்திலிருந்து சின்ன குயில் சித்ரா அம்மா பாடியிருக்கின்றார் தேவா அவர்களுடைய இசையிலே. அப்படி என்றால் இன்னும் ஒரு பாடல் இருக்கின்றதல்லவா? ஐந்தாவது பாடல், அது எந்த படத்தில்?

நீங்கள் எண்ணும் வேளையிலே அந்த பாடல் சரவடி சரண் என்பவர் இசையமைத்து மூஷ் என்பவர் பாடியிருக்கின்றார். காஞ்சனா 3 என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை, எங்கே அந்த பாடலையும் கேட்டுவிடுவோம்.

0: காஞ்சனா 3 என்ற திரைப்படத்தில் மஷ் என்பவர் பாடுவதற்காக சரண் அவர்கள் இசையமைத்து கொடுத்த பாடல் கேட்டோம். உறவுகளை, நாங்கள் 5 பாடல்களையும் கேட்டு முடிந்து விட்டோம். இறுதியாக இடையிலே வந்தவர்கள், அடடா, அதற்கிடையிலே பாடல் தொடங்கி முடிந்து விட்டதா, 4வது பாடல் வந்து விட்டதா என்று ஆச்சரியமாக கேட்கிறீர்கள். இன்று 8 மணிக்கு நிகழ்ச்சி என்பதை நேற்றே கூறி வைத்து விட்டேன். காலையிலும் நான் பதில் போட்டு எல்லோரும் வரவேற்றிருந்தார்கள். அதனால் இன்று உங்களுடைய 8 மணிக்கு ஆரம்பித்து விட்டது என்னுடைய நியமனம் காரணமாக. இப்பொழுது ஒலித்த பாடல்களை பார்ப்போம். நண்பனை பார்த்த தேதி என்ற நினைத்தாலே இனிக்கும் என்ற புதிய திரைப்படத்து பாடல் பென்னி டாயல், விஜய் ஆண்டனி இவர்களுடைய இசையும் குரலிலையும் வந்தது. அடுத்தது மங்காத்தா என்ற திரைப்படத்திலும் மதுஸ்ரீ, யுவன் சங்கர் ராஜா இவர்கள் இருவரும் பாடும் பொழுது யுவன் சங்கர் ராஜா இசையமைத்து கொடுத்த நண்பனே என்னையே என்ற பாடலும், 3வதாக நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற பாடலை சட்டம் திரைப்படத்தில் கமல்ஹாசன் அவர்களோடு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா முனைந்து பாடிய பாடல் தந்துவிட்டார்கள். அதைத் தொடர்ந்து 4வது பாடலாக நண்பனே நண்பனே என்ற வரி கொண்ட பாடலை இங்கிலீஷ்காரன் திரைப்படத்திலிருந்து சின்னக்குயில் சித்ரா அவர்கள் பாட வேண்டும் என்று தேவா அவர்கள் இசை கொடுத்து கொடுத்தார்கள். இறுதியாக 5வது பாடல் நண்பனுக்கு கோயில் கட்டு என்ற பாடலை காஞ்சனா 3 என்ற திரைப்படத்தில் மஷ் பாடுவதற்காக சரவடி சரண் இசை கொடுத்திருக்கின்றார். இந்த 5 பாடல்களும் இன்று நண்பன் என்ற பதத்திலே ஒலித்த பாடல்களாக நாங்கள் கேட்டு மகிழ்ந்தோம். வந்தவர்களுக்கு நன்றியை கூறி வரவேற்றுக் கொண்டேன். இங்கே இத்தனை பேர் வந்திருக்கின்றார்கள் எனக்கு தெரிகின்ற, அத்தனை பேரோட வாக்களும் நீங்கள் நன்றாக சிந்தித்து வரலாம். இப்பொழுது பாடல்களை தந்திருக்கிறேன். பாடல்களினுடைய வரிகள் அங்கே புலனத்திலும் எழுதப்பட்டிருக்கின்றது, பார்த்து கொள்ளலாம். இப்பொழுது பல்லவி சரணங்கள் பாட வருகின்றது. நன்றாக கேட்டு உங்கள் வாக்கினை வந்து அழியுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு இணைய வேண்டும், வாருங்கள் என்று அழைத்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்வோம். அந்த வகையில் இப்பொழுது பாடல்கள் ஒலிக்கின்றது. தேவா வருகின்றார், அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் தேவா, வணக்கம். முதல் நேயராக வருகின்றீர்கள், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். வணக்கம், வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா. நாச்சியார் கோயிலிருந்து 6 தேவா.
0: ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு வந்தபடியால் நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கும். நாங்களும் ஓம் நமச்சிவாய என்று அன்போடு கூறி பக்தியோடு உங்களை வரவேற்கின்றோம். வருக வருக, எப்படி இருக்கின்றீர்கள்? உங்கள் உங்கள் நாட்டில் இப்பொழுது காலநிலை எப்படி இருக்கின்றது தேவா?
1: சுமாரான வெப்பத்துல தான் இருக்கும்.
0: வெப்பம்தான் சிறப்பு.
1: வெப்பத்திலே வெப்பம்
0: அது எங்களுக்கு தேவையில்லை.
1: வெப்பம் ஐயாது,
0: வெப்பம் இல்லாமல்
1: வெப்பத்திலே
0: ஒரு வெப்பம், அது வெப்பமோ வெப்பம் என்று இருக்கின்றது. வெப்பமோ வெப்பம்,
1: சரி, நம்ம உடம்புல ஒரு வெப்பம், அதுல ஒரு வெப்பம்
0: வெப்பம் இல்லாத ஐயா, ஒரு அறிவிழந்து கிடப்பவன், மயங்கி கிடப்பவன், வருத்த நிலையில இருப்பவன் உடனே தொட்டு பார்ப்பது உடல் வெப்பம் எப்படி இருக்கின்றது தானே. உடலே வெப்பம் இல்லை என்றால் முடிந்தது அளவில். சரி, இப்பொழுது நாங்கள் காற்றலைக்கு
1: ரேவதி அம்மாவுக்கு நேற்று முடிவு சொன்னாங்கல்ல, அது அருமையாவும் அன்பாகவும் எல்லாரையும் மனசை தொட்டுச்சியா.
0: சிறப்பு.
1: அந்த வாழை தாய்ங்கிறத நிரூபிச்சிட்டாங்க.
0: வந்து
1: ஒரு வாழை தாய் மாதிரியா.
0: சரி, வாழ்த்துக்கள், நன்றி.
1: நல்ல பொறுமையா இருந்து செஞ்சாங்க.
0: உங்களுடைய வாழ்த்துக்களை சென்றடையும். இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கினை அழைப்போமா?
1: ஆமாயா,
0: வாருங்கள், போவோம் பாக்கி சாப்பாடுக்கு. இங்க காத்துக்கொண்டு

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நீங்கள் உங்களுடைய இருங்கள் பாரேன், காற்றலைக்கு வந்துவிட்டோம் தேவா. உங்கள் வாக்கு நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை இன்று ஒலிபரப்ப வேண்டும்.
1: சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை, அந்த பாட்டியா
0: பாடி காட்டுகிறீர்கள். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் பாட்டு முடுக்குது உங்களுக்கு. சின்னஞ்சிறு பெண் போலே,
1: நீங்க டைத்த மாத்திட்டீங்களா? நைட்டே நான் படுத்திருந்தேனா, பாத்து கட்டிட்டே இருந்தானா பாட்டை, டைத்த மாத்தினீங்களா? ஆஹா, நேயர்கள் எல்லாம் முழிக்க போறாங்க.
0: இல்ல இல்ல, நேற்று இல்ல, நேற்று நான் கூறியிருந்தேன் தானே நிகழ்ச்சியில,
1: கூறியிருந்தேன். அறிவிச்சிட்டீங்க,
0: அறிவிச்சிட்டீங்க. காலையில
1: அது மாதிரி எப்பயுமே அறிவிச்சா அது எல்லா நேயர்களுக்கும் நல்லா
0: விருப்பமானவர்கள் வந்து செல்லாம நிகழ்ச்சியை, நான் நிகழ்ச்சியை ஒளிபரப்பாமல் விடுவதை விட கொஞ்சம் முன்னாடி வருகிறேன் என்று உங்களோட அனுமதி எல்லாம் கேட்டு.
1: அதே மாதிரி எல்லாரும் பாடின பாட்டுங்க, எல்லாரும் பாட்டியும் கேட்டேன், எல்லாரும் ரெண்டு ரெண்டு பாட்டு பண்ணாலும் எல்லாம் அருமையா நிகழ்ச்சி இது போடாமே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க பாட்டுக்கு இது போடுவீங்களா, இடையில இடையில போடுவீங்களா, அதெல்லாம் எல்லாமே ஓடிச்சு.
0: ஆமா ஆமா, அது போட்டு நான் நல்லது நல்லது ஐயா, வாழ்த்துக்கள் தேவா. உங்கள் பாடல் ஒலிபரப்பாகும், உங்களுடைய வாக்குக்கு நன்றி. பார்ப்போம் உங்கள் பாடல் வெற்றி பெறுகிறதா என்று முடிவிலே. நன்றி நன்றி
1: நன்றி நன்றி.
0: அடுத்த உறவுகள் மூவர் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள், எங்கே மீண்டும் அழைக்க வேண்டும், உங்களை இணைத்துக் கொள்வேன். நான் இப்பொழுது வந்துவிட்டார் அடுத்த உறவு, அவரை இணைப்போம். அவர் நின்று விட்டது, அவருடைய இணைப்பு அழைக்க வேண்டும். சரியான இலக்கத்தோடு 6478746415 என்ற இலக்கத்தோடு நீங்கள் அணைந்து இணைந்து கொள்ளலாம் என்பது. உறவுகளே, ஒருவர் வந்து இணைந்து வாக்களித்து விட்டு சென்று விட்டார். பார்ப்போம் இரண்டாவது வாக்கு யாருடைய வாக்கு. எங்கே இருவர் ஒரே நேரத்தில் அழைத்தீர்கள், இப்பொழுது யாருக்கு அந்த அழைப்பு கிடைக்கின்றது என்று பார்ப்போம். மூவர் அழைக்கின்றீர்கள், எங்கே பார்ப்போம் யாருக்கு இந்த அழைப்பு கிடைக்கின்றது. ராஜராஜன் வழக்கறிஞர் கிடைச்சிருக்கு. வணக்கம் வணக்கம் வழக்கறிஞர் அவர்களே, ராஜராஜன் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
0: வணக்கம் வணக்கம் ராஜராஜன், எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன்.
0: சரி, அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது தர்மபுரியிலே?
2: காலநிலை வறண்ட வானிலை.
0: வாழ்த்துக்கள். அது நிறைந்து இருக்கும் தானே உங்கள் பணிகளை எல்லாம் செய்வதற்கு, மழை இல்லாமல் துன்பம் இல்லை, ஓடி சென்று உங்களால் வேலை பார்க்கலாம். ராஜராஜன் வந்தவுடன் எங்களுக்கு ஒரு ஒரு எண்ணம் வரும், எங்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், அதற்கு எங்களுக்கு ஒருவர் இருக்கின்றார் என்ற துணிவோடு இருக்கின்றோம். நன்றி. இப்பொழுது நாங்கள் வாக்குச்சாவடிக்கு 5 பாடல்களையும் கேட்டீர்கள் தானே, வாக்குச்சாவடிக்கு செல்வோம்.
2: கேட்டேன் கேட்டேன்.
0: வாக்குச்சாவடிக்கு செல்வோம், பாருங்கள்
1: செல்வோம்.

0: காட்டலைக்கு வந்து விட்டோம். ராஜராஜன், நீங்கள் தெரிவு செய்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முறை எப்படி இருந்தது பாடல்களை கேட்கும் பொழுது? பாடல்களின் பெயரை கூறாமல் பாடல்கள் அப்படி இருந்தது கேட்பதற்கு?
1: ஐயா, அருமையாக இருந்ததுங்க. அனைத்து பாடல்களுமே வந்து நண்பர்களை வந்து இது பண்ணி வச்சதுனால.
0: ஆமா ஆமா,
1: அந்த தீம் வந்து நண்பர்கள் தீமா இருந்தது. ஏன்னா இப்ப உறவுகளுக்கு அடுத்து வந்து நண்பர்கள், சில நண்பர்களே நம்மளுக்கு வந்து உறவுகளா கிடைச்சிருக்காங்க. நேரகன்ற ஒரு பேர்ல வந்து நம்மளுக்கு உறவுகளாக வந்ததுனால நம்ம உறவுகள் சொல்லிய வந்து ஒரு குரூப்பே கிரியேட் பண்ணிருக்கோம்.
0: வானொலி
1: நேயர்கள்
0: போனாலும்
1: எம்டிஆர் உறவுகள். நன்றிங்க, நன்றிங்க. ஐயாவுக்கு முதல் நன்றி.
0: நன்றி உங்களுக்கு தான் வந்து இணைந்து சிறப்பித்துக் கொள்கிறீர்கள். இது உங்கள் அன்னை, உங்களுடைய மாமா எல்லோரும் வளர்த்த வானொலி. நீங்களும் வந்து இணைந்தீர்கள், அதுக்காக நாங்கள் நன்றி. உங்களுக்காக என்ன பாடல் நேயர் விருப்பத்திலே தர வேண்டும்? நான் விருப்பமான பாடல்
1: ஐயா, பாஷா படத்திலிருந்து ரஜினி அடி வாங்குற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும், அது வேண்டாம்.
0: நன்றி ராஜராஜன், நீங்கள் இணைந்தது பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை கூறுகிறேன். பார்ப்ப முடிவிலே. நன்றி ஐயா,
1: நன்றி.
0: அடுத்தவரவுடன்
1: நன்றி, நன்றி,
0: நன்றி. அடுத்த உறவு வாக்களிப்பதற்காக ஓடி வந்து விட்டார். வணக்கம், வணக்கம். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நான் உங்களுடைய ஆதார் அட்டை சரியா நான் கூறியது?
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா? ஐயா
0: நலமா இருக்கின்றேன். உங்கள் பெயரை நான் கே எஸ் கிருஷ்ணன் என்று படித்தேன், அது சரியாக இருக்கின்றது ஆதார் அட்டையில் பாருங்கள்.
2: கே எஸ் கிருஷ்ணன், தஞ்சாவூர் மாவட்டம், திருப்பூர்.
0: ஓ, அப்படியும் இருக்கின்றது, நான் அதை கூறவில்லை. என்ன பயணத்தில் இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. அப்பா, போக்கும் போக்கும் பரத்தும் புணர்வு மிலா புண்ணியனி. சரி, எப்படி இருக்கிறது பயணம்?
2: நன்றாக இருக்கு.
0: பேருந்தில் பேருந்தில் இருக்கின்றீர்கள்? தனியே இருக்கின்றீர்களா, தம்பதிகளா இருக்கின்றீர்களா? தனிமைதான் இன்னும் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. சரி, நாங்கள் ஒருத்தோட வாக்குச்சாவடி போவோம் பாருங்கள். இந்த தனிமையை குழப்புவதற்காக

0: வந்து விட்டோம் காட்டலைக்கு வந்து விட்டோம். உங்களுடைய பேருந்து சத்தம் போடுகின்றது. எங்களை விரைவாக போகும்படியாக உங்களுக்காக என்ன பாடல் தர வேண்டும்? நல்ல பாடல், நல்ல உறவன் எழுதியிருந்தீர்கள். ஆனால் அது கொஞ்சம் மாறிவிட்டது இல்லையா? இருப்பினும் உங்களோட முயற்சிக்கு நன்றி. கொண்டு வாருங்கள். என்ன பாடல்
1: படம் வந்து சிம்லா ஸ்பெஷல் படம்.
0: என்ன பாடல்
1: படம்? சிம்லா ஸ்பெஷல் படம்.
0: ஓ, சிம்லா ஸ்பெஷல். அதுல என்ன பாடல் வேண்டும்?
1: உனக்கு என்ன மேலே என்ற ஒரு பாடல்.
0: உனக்கு என்ன மேலே நின்றாய், கமலஹாசன் நடிப்பில் வருகிறது. உனக்கு என்ன மேலே நின்றாய், இனிமையான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். பயணம் கவனமாக, பாதுகாப்பாக, ஆரோக்கியமாக வாருங்கள். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவிடம் உங்களுடைய சத்தம் வரும் மாதிரி அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவாக வருகின்றார் அருள் அவர்கள், இளமணி திருநாட்டிலிருந்து அழைக்கின்றார். அவரை இணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் அருள், வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம் ஐயா. ஓமாக இருக்கிறீங்களா?
0: ஓம் ஓம் ஓம் ஓம் நம சிவாய. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: இருக்கிறேன் ஐயா. உங்களோட அவர் சின்ன பேராண்டி கதைக்க போறாரு, உங்களோட கரகாலம் கதைச்சாம் தாத்தாவோட.
0: ஓ, அவரும் வாக்கு சாவடியில வந்து வாக்களிக்க போகின்றாரோ? வணக்கம், வணக்கம் பேராண்டி, வணக்கம். வணக்கம், வணக்கம் பேராண்டி. நலமாக இருக்கிறீங்களா ஐயா? எங்க மாமாவோட பயணம் செய்கிறீர்கள்? வீட்டில் இருக்கின்றீர்களா, வெளியே செல்கின்றீர்களா? வீட்டில் இருக்கின்றீர்களா? அம்மா, அம்மா நலமாக இருக்கின்றாவா? தாத்தா பாட்டி நலமாக இருக்கின்றார்களா? எல்லாரும் இருக்கின்ற. ஓம் ஓம், வாழ்த்துக்கள், வாழ்த்து. சரி, இப்பொழுது உங்களுக்கு என்ன பாடல் கேட்க விருப்பமா? எங்களிடத்தில் என்ன பாடல் கேட்க விருப்பம்?
3: என்ன பாட்டு உங்களுக்கு விருப்பம் அத சொல்லுங்க தாத்தா, சொல்லுங்க.
0: அவருக்கு விருப்பம் இல்ல பாடல் கேட்க. என்ன
3: ஐயா?
0: நலமா இருங்க. நாங்கள் வாக்களிக்க போவோம்,
3: வாக்குச்சாவடி
0: போவோம், வாக்குச்சாவடி போவோம். பாருங்கள், பேரனோடு பேசியது மகிழ்வாக இருக்கிறது. மகிழ்வாக இருக்கிறோம் அவருக்கு என்னுடைய ஆசைகள். பாருங்கள், வாக்குச்சாவடி போவோம்.

0: காற்றலைக்கு வந்துவிட்டோம். அருள், நீங்கள் வந்து வாக்களிக்க வந்தவர்கள் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பாடல் சிறப்பாக வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். பார்ப்போம் முடிவில் உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகிறீர்கள், உங்கள் விருப்ப பாடல்.
1: எனக்கு சிகரம் படத்துல நகரம் இப்போ சிகரம் அந்த
0: அகரம் அகரம் இப்போ சிகரம் ஆச்சு
1: அகரம் இப்போ
0: அகரம் இப்போ சிகரம் ஆச்சு என்ன பாடல். அந்த பாடல் முன்பு ஒரு தடவை கேட்டிருக்கீர்கள், அதான் எனக்கு ஞாபகம். அப்ப எப்படி உங்களோட நிலைமையோட போது காலைய தரிசனம் முடிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
1: இப்ப நல்லூர் நல்லூர் யாழ்ப்பாணத்துல நிக்கிறேன் ஐயா.
0: நல்லூர் கொடியேற்றம் ஆரம்பித்து விட்டது
1: என்ன? ஓ,
0: எத்தனையாவது திருவிழா என்று?
1: இன்று ஐந்தாம் திருவிழா.
0: ஐந்து. ஓ, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: பதினஞ்சாம் திருவிழாவா?
0: மகன் பதினஞ்சு. சரி சரி, அவருக்கு அது பதினஞ்சு போல இருக்காங்க, அதை கொடுங்க. அவருக்கு பாட்டு வேண்டாமா? அவருக்கு வேண்டாம். என்ன
1: அவருக்கு என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்? தாத்தா கேட்கிறேன். மங்களம் மங்களம் பாட்டான் தாத்தா அவருக்கு.
0: அது என்ன பாட்டு மங்களம் மங்களம்?
1: அது அவர் சும்மா அந்த இதுல இந்த பஜனையில கடைசியா மங்களம் சொல்லி படிக்கிற
0: பாட்டை பேரே இருக்க சொல்லி சொல்லுங்கள். அவரை
1: உங்களோட பேர் என்ன?
0: முழங்கவில்லை பேராண்டின குரல். என்ன பெயர்? மானா கணேசோ?
1: கவேசா. கவேசா
0: தவேசனா?
1: கவேஸ்
0: மானா தவேசன. மானா
1: தவேஸ்.
0: ஓ, தவேஸ். நானா தவேஸ். நானா தவேஸ், உங்களுக்கு மங்களம் பாடுமா? மங்களத்துல என்ன பாடல் உங்களை விருப்பம்? மங்களம் என்று பாடல். கெட்டிக்காரன் கெட்டிக்காரன் மங்களம் உண்டாகட்டும். முதல் மாமாக்கு மங்களம் உண்டாகும். மாமா எப்ப மங்களம்? வாழ்த்துக்கள் மகனே, வாழ்த்துக்கள்.
1: அம்மா நலமா இருக்கிறாவா?
0: கொஞ்சம் உடல் நல குறைவு தான் என்று அவருக்கு வைத்திய பரிசோதனை இருக்கின்றது. அதனால தான் நிகழ்ச்சியை நான் முன்னமே கொண்டு வந்தினான். குணம் வந்து சுகம் வந்துவிடும். ஆனால் நிகழ்ச்சி நிர்வாகம் எல்லாம் ஒழுங்காக செய்து கொண்டிருக்கார். காற்றலையில் வந்த ஒரு மணி நேரம் இருந்து உங்களோட பேசுவது கொஞ்சம் கடினமாக, அதனால தான் இந்த ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கார் மகனே. மாமாவும் மருமகனும் வந்து வாழ்த்து செய்தி வந்தீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நேரம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மீண்டும் என்ன என்ன பேச போறீர்கள்? தவேஷ் என்ன கூறுங்கள். தவேஷ்,
2: என்னுடைய
0: அம்மாவுக்கு பேர் அம்மா. உங்களுடைய அம்மாவுக்கு?
2: தவச்செல்வி.
0: ஓ, தவச்செல்வி, அது எனக்கு தெரியும். உங்க அப்பாவுக்கு?
1: நன்றி சொல்லுங்க தாத்தா.
2: நான் இது
0: நாபநீதன். நன்றி நன்றி. அழகாக பேசுகிறீர்கள். பாடசாலை செல்கின்றீர்களா? தங்கராசா, நல்ல தங்கராசாவின் வீரன். நல்ல தங்க போனாக இருக்க வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இது நல்ல எல்லா தாதகங்கள் எல்லாம் நாட்டிலிருந்து மாமனும் மருமகனும் வந்து இணைந்து விட்டு சென்றார்கள். இப்பொழுது எங்களுக்கு எங்களுடைய வந்து விட்டார். யாம் இருக்க பயமே. வணக்கம் சரவணன். வணக்கம்.
3: வணக்கம் அரசடிக்குப்பம் சரவணன்.
0: அரசடி குப்பம் நெய்வேலி சரவணன். அவர் அப்படியே ஆதார் அட்டையை சமர்ப்பித்து விட்டார். சரியாக இருக்கின்றது சரவணா? நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம்.
0: நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களோட கால நிலை எப்படி? நாங்கள் 20 வகையில தான் இருக்கின்றோம். நீங்கள் எத்தனையில இருக்கின்றீர்கள்
3: இன்னைக்கு? கால நிலை பார்த்தீங்கன்னா கடுமையில் தான் இன்னைக்கும்.
0: அப்படியா? இந்த மாதம் உங்களுக்கு அரசரிக்குப்பம் பகுதியிலே அதிகமான வெயிலாக இருக்கும். ஏன்னா சுற்றி வர உங்களுக்கு கானகம் இருக்கின்றது. கானகத்தின் நடுவிலே இருக்கின்ற ஊருக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும். அதை சொல்கிறது எப்படி என்றால், சொல்லுவார் நடுப்பகுதியில் இருக்கின்றீர்கள் நீங்கள். உங்களை சுற்றி கானகம் இருக்கின்றது. கானகத்தில் இருக்கும் பொழுது வெப்பம் இருக்கத்தான் செய்யும். அமுக்கம் என்று சொல்லுவார். அங்கே
3: மரங்களுக்கு நிறைய அதிகமாக அந்த நீர்கள் தேவைப்படுது.
0: அவர்கள் இழுத்துக்கொள்வார்கள், அவர்கள் இழுத்து நன்றாக இழுத்து விட்டு மேலே விடுவார்கள். அது ஆவியாக செல்லும், மீண்டும் மழையாக வரும். இரண்டு நாட்களில் உங்களுக்கு மழைக்கு இடம் உண்டு என்று என்றால், வெப்பம் அதிகமாகி கொண்டு சென்றால் உடனே மழை ஒன்று வரும். இது அனுபவத்திலே கூறுகிறேன், ஆராய்ச்சியில கூறவில்லை.
3: ஆமா, இப்படி இந்த மாதிரி கடுமையான ஒரு மதிய வேலையில கடுமையான வெயில்லாம் இருக்கும்போது அந்த நீர்ப்பாசன பகுதிகளுக்கு செல்லும் போது அப்படியே அப்படியே குளுமையாக இருக்கும். அதை தாண்டி அதை கடந்து மற்றொரு பகுதிக்கு செல்லும்போது திரும்ப அந்த வெப்பம் தாக்குதல் நமக்கு தெரியும்.
0: இந்த நேரத்திலே தான் நீங்கள் அந்த கானல் நீரை பார்க்க முடியும். கானல் நீர் புரியுமா உங்களுக்கு என்னவென்று? ஒரு திரைப்படம், ஒரு திரைப்படமும் அந்த பானுமதியமான திரைப்படம் கானல் நீர். அதாவது நாங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு அரை மைல் தூரத்துக்குள்ளே நின்று இப்படி நல்ல வெயிலுக்கே உற்று பார்க்கும்போது அந்த வீதியின் முன்னே நாங்கள் நிற்பதற்கு முன்னாலே அனல் ஒன்று ஓடிக்கணும். அந்த அலை கடல் அலை போன்று தோன்றும் எங்களுக்கு, அலை ஓடுவது போன்று. அது கானல் அலை, சரியோ? அந்த பானத்து வனத்தில் இருக்கிற மான்கள் எல்லாம் சரியான கோடை காலத்தில் நீர் வற்றி போனால் கானலை நீரென்று நம்பி ஓடுமாம். அந்த நீர் அலையை கண்டுவிட்டு அங்கே தண்ணி இருக்குது என்று அந்த மான்கள் ஓடும். அங்கே ஓடி போனால் அங்கே கிடையாது. அதை சொல்கிறது கானல் நீர் என்று. இப்பொழுது நீங்கள் அதை காணலாம். இந்த வெப்பத்திலே உங்கள் ஊரிலே காணலாம் அந்த கானல் நீரை. விட்டு பாருங்கள், நல்ல மதிய வேளையிலே வெளியே நின்று பாருங்கள். கொஞ்சம் தூரம் தள்ளி குறிப்பிட்ட தூரத்துக்கு அந்த அனல் வீசிக்கொண்டிருக்கும். சிறப்பு. நாங்கள் ஒரு தடவை காற்றிலே விட்டு வாக்குச்சாவடிக்கு சென்றால் என்ன?
3: செல்வோம்
0: செல்வோம்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு சிறவணம். ஐந்து பாடலும் கேட்கும் போது நீங்கள் என்ன நினைத்தீர்கள்?
1: ஐந்து பாடல்களும் எல்லாமே ஒரு அருமையான பாடல்கள்,
0: சிறப்பாக இருந்த பாடல்கள் தானே, இசை தானேன்னு. சரி, இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலே ஒளிபரப்ப வேண்டும் நான்?
1: படம் கண்ணன் வருவான்.
0: கண்ணன் வருவான், அதுல என்ன பாடல் ஐயா?
1: ஆமா, இவர் அந்த படத்துல ஒரு நல்ல பாடல்.
0: ஓ, ஒரு நல்ல பாடல் அடித்தால் வருமோ?
1: பூவிலும் மெல்லிய பூங்கொடி.
0: அட்டேங்க அப்பா, பூவிலும் மெல்லிதா ஐயா, எங்கே கண்டீர்கள்?
1: அந்த பாடலை தேர்வு செய்து கொண்டுதான் படத்தை என்ன எந்த படம்
0: தெரிஞ்சு
1: சொல்லிவிட்டேன். பாடல் வந்து
0: பூவிலும் மெல்லிய பூங்கொடி தானே? அப்படி பாடலா, ஒரு மாதிரி
1: இருக்கிறது பூங்கொடி.
0: அதுதான் பாடல, அதுதான் பாடல். வாழ்த்துக்கள். அப்ப பூவிலும் மெல்லிய பூங்கொடியை நீங்கள் பார்த்தீர்களா?
1: பூங்கொடி இருக்குமா, இப்படி இருக்கும்.
0: இது பூவுக்கு, பூவில் பூவே மென்மையானது, அதை விட அதில் கொடி வந்து மென்மையானதாமே. பூவிலும் மெல்லிய பூங்கொடி என்று வருகின்றது. நல்ல நல்ல பாடலை கேட்கின்றீர்கள் அப்பா, கெட்டிக்கார, நுணுக்கமாக ஆராய்ந்து பார்க்கிறீர்கள் போல் தெரிகின்றது. பூ மெல்லியதா, இடை மெல்லியதா, கொடி மெல்லியதா என்று பார்க்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் சரவணா, சிறப்பு.
1: இப்போது பாத்தீங்கன்னா பாடல் தான் மெல்லியது,
0: பாடல் மெல்லிந்தே போய்விட்டது. என்ன அங்காரி அடியே வெங்கல கடையில யானை பூந்தவரி வட்டார் பிட்டார் என்றங்கள் அடிக்க. சிறப்பு சிறவனா, மீண்டும் சந்திப்போம். உங்கள் பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி. இந்த இனிமொரு கேள்வி சிறவனா, சரவணா, சரவணன், இனிமொரு கேள்வி. இந்த 8 மணிக்கு ஆரம்பித்தது உங்களுக்கு இடையூறு இல்லையா?
1: இல்ல, இன்னைக்கு தெரியல, நான் பழக்கமாக 9 மணிக்கு தான் நிகழ்ச்சி பார்த்தேன். ஒரு 8:50 பார்க்கும்போது சரி என்ன நிகழ்ச்சி உண்டா இல்லையான்னு போய் பார்க்கும்போது 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு.
0: அப்ப நீங்கள் புலனம் படிப்பது இல்லையா? புலனத்தில் நான் நின்று காலையிலையும் பதிவு போட்டிருந்தேன். நேற்று உங்களோட வந்த வேலை நேற்றைய நிகழ்ச்சியிலே கூறியிருந்தேன் காரணத்தை, இன்று 8 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம் என்று. இன்று காலையில புலனத்திலும் ஒரு ஞாபகப்படுத்தினேன், இலங்கை இந்திய நேரம் 8 மணிக்கு ஆரம்பிக்கும், இணைவோம் என்று போட்டியபோது எல்லோரும் நன்றியும் வாழ்த்துக்களும் போட்டு ஆயத்தமாக இருந்து வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்பன். அப்ப நீங்கள் புலனம் பார்க்க வேண்டும், புலனத்தை பார்க்க வேண்டும். அதிலே நான் பதிவு தருவேன் உங்களுக்கு, இன்று நிகழ்ச்சி எப்படி போகும், என்ன நிகழ்ச்சி இருக்கின்றது, இருக்குமா இருக்காதா என்று கூட நான் அதிலே தருவேன். சரியா, நன்றி. புலனத்தை கவனித்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கும். அதிலே நீங்கள் உங்கள் கருத்துக்களை எல்லாம் எழுதுவீர்கள் தானே, அதில் எழுதுங்கள். பாடல் நல்ல பாடல்கள் எல்லாம் கேட்டு எழுதுகிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, தொடர்ந்து நிகழ்ச்சியை அலங்கரியுங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவுடன் செல்ல போகின்றேன், மீண்டும் சந்திப்போம் சிறவனா. நன்றி,
1: நன்றி
0: சிறவனா, நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக அன்பு மகள் ஷியாமலா அழைக்கின்றார். அவர் வாக்கு கண்டவுடன், வாக்களிப்பதற்குடன் ஷியாமலா ஓடி வந்து விட்டார். வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம், நல்லா இருக்கம்பா.
0: என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கம்மா, என்ன நடந்தது?
2: இருசக்கர வாகனத்துல போகும்போது பின்னாடி வந்து குடிகார குடிச்சிட்டு வந்திருப்பாங்க போல இருக்கு, அவங்க ரெண்டு பேரு வந்து பின்னாடி எல்லாம் மோதி கீழே விழுந்து காலு உடஞ்சிருச்சு. காலு அதுல நைட்டு திடீர்னு 10 மணிக்கு கிளம்பி வந்தேன் நான். அதனாலதான் இது பாடல் கேட்டேன். பதிவெல்லாம் எதுவும் போட முடியல
0: என்னால. நேற்று மகள் வர முடியாது என்று எழுதியிருக்காரு. இப்பொழுது எங்கயா அவர்?
2: இஞ்சிக்குடி வந்துட்டேன்ப்பா, இஞ்சிக்குள்ளதான் இருக்கேன். காலையில நேரம் மருத்துவமனைக்கே போயிட்டேன். மதியம் வந்தா வீட்டுக்கு வந்தேன். வந்துட்டு அவளுக்கு ஆபரேஷன் சிகிச்சை மாலை நேரத்தில் நடந்துச்சு. 6 மணிக்கு முடிச்சு இதுக்கு அது கொண்டு வந்தாங்க, அவார்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க.
0: வெறும்
2: உடஞ்சிருந்தா மாவு கட்டு மட்டும் போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
0: என்ன கையிலே
2: காலுப்பா, காலுலதான். வண்டி எல்லாம் ஒன்னும் ஆகல, எதுவும் வண்டிக்கு எதுவும் ஆகல. இவ விழுந்துட்டு வண்டி காலில் விழுந்துச்சா என்னன்னு தெரியல. அது அவளால இது பண்ண முடியல, அடிப்பட்ட வேகத்துக்கு உடஞ்சி நுணுங்கிருச்சா, அந்த எலும்பு வந்து நொறுங்கி இருக்கா மாதிரி. அதனால அந்த சில்வர் பிளேட் எதுவும் வைப்பாங்கல்ல, அது மாதிரி பண்ணிருக்காங்க.
0: கவனமா இருக்கணும், பாதுகாப்பா கவனித்துக் கொள்ளுங்கள்.
2: அது ஆக்சுவலா நான் இன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டேன், இல்லைன்னா மருத்துவமனையில இருந்தா வந்திருக்க முடியாது. வீட்டுக்குதான், அவங்க வீட்டுலதான் இருக்கிறேன் நான். அவ பாப்பா படிக்கிறா, ஒன்பதாவது படிக்கிறா, அவ தனியா இருப்பாளேன்னு அவ கூட தான் இப்ப இருக்கிறேன் நான். அங்க வீடு கொஞ்சம் உள்ள போகணும் நான், என் வீட்டுக்கு அங்க
0: போகணும். நீங்கள் இப்பொழுது இருக்கிற எந்த இடம்? இப்பொழுது இருக்கிற இடம் இஞ்சிக்குடியா?
2: இஞ்சிக்குடிதான்ப்பா, இஞ்சிக்குடியிலதான் இவன் மெயின் ரோட்ல, அதாவது மெயின் ரோட்லயே இருக்கும் இவன் வீடு. நான் என்னோட வீடு வந்து உள்ளுக்குள்ள போகணும்,
0: வாழ்க்கை என்றது பல இன்னல்கள் நிறைந்ததுதான்.

0: மறந்து விட்டோம் வாக்குச்சாவடிக்கு சாமலா. உங்கள் செய்தியை கேட்டு நாங்கள் துன்பிட்டோம். அவருக்கு விரைவில் குணமடைய வேண்டும், கவனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன பாடல் உங்களுக்கு அவர் விரும்ப வேண்டும் மகளே?
1: படம் அவள் தந்த உறவுப்பா.
0: மகள் தந்த உறவு அதானே?
1: அவள் தந்த, அவள் தந்த உறவு.
0: அவள் தந்த உறவு, அதுல என்ன பாடல்?
1: மஞ்சளிட்ட நிலவாக மை பூசும் கலையாக மாலை கட்டும் மலராக ஆனந்தம். அந்த பாட்டு பா.
0: ஓ,
1: மஞ்சளிட்ட நிலவாக.
0: மஞ்சளிட்ட நிலவாக, வாழ்த்து. நல்ல பாடல் அந்த பாடல். அது என் காற்றலைக்கு வரவில்லை, உங்களோடு சேர்ந்து நாங்களும் கேட்டு மகிழ்கின்றோம். நீங்கள் நல்ல பாடலுக்கு வாக்களித்திருக்கின்றீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்து.
1: உங்கள் வாழ்த்து பழிக்கிட்டுப்பா.
0: நன்றி மகளே, பழியை என்னிடம் போட.
1: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி.

நேரம் சரியாக கனடாவில் 11:41 காட்டும் இந்த வேளையில் இளமணி திருநாடு இந்தியா போன்ற நாடுகள் தென்னகத்திலே 9:11 இரவு நேரமாக இருக்கின்றது. வழமையாக 9 ஆரம்பித்து கொண்ட நிகழ்வு 8 ஆரம்பித்து 1 தாண்டிவிட்டது. நீங்கள் எல்லோரும் வந்து இந்த வேளையில் ஒத்துழைப்பு தருவதற்கு என்னுடைய நன்றிகள். நேற்றைய தினம் நான் அறிவித்தபடி நீங்கள் அதை ஆயத்தமாக இருந்து காலையில் நான் உங்களுக்கு எங்கள் காலையில் உங்கள் மாலையில் நான் போட்ட பதிவையும் புலனத்தை பார்த்து கொண்டீர்கள், வந்துவிட்டீர்கள், இணைந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். இந்த புலனத்தை நாங்கள் வைத்துக் கொள்வது உறவுகள் என்று அன்பு உறவுகள் அன்பு என்று ஒன்று, இரண்டாவது தளம் என்று இன்னொரு தளம் இருக்கின்றது, நேயர் நேரம் என்ற தளம். நேயர் நேரம் என்ற தளத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடல்களை நீங்கள் எழுதி அனுப்பிவீர்கள். அந்த பாடல்களை சேகரித்து அதிலே நாங்கள் உங்களுக்கு அந்த பாடலை நேயர் நேரத்தில் அல்லது விடுமுறை விருப்பத்தில் தருவோம். அதைவிட நேரலையில் வந்து நாங்கள் பங்கு பெற்றதற்கு அன்பு உறவுகள் பகுதியிலே உங்கள் கருத்துக்கள் பரிமாற்றங்கள், நீங்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துவது, ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொள்கிற கருத்துக்களை நாங்கள் படித்துக் கொள்ளும் வழியே நானும் இடையே எங்களுடைய நிகழ்ச்சிகளை பற்றி சில குறிப்புகளை தருவேன். ஆரம்பிப்பது 8 என்று எந்த நிகழ்ச்சி என்று இடையிடையே போடும் நடைபெறாது விட்டால் நான் இன்று வர முடியாது என்ற செய்தியையும் உங்களுக்கு தருவேன். உங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்க வேண்டும் என்றது, ஏமாந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. அதனால் பல புலனத்தை இடையே நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதிலே தான் நீங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்கின்றீர்கள் ஒருவருக்கொருவர் என்ன செய்தி என்ன. உங்களுக்குள்ளே நீங்கள் அதை பேசிக்கொள்வதை நானும் பார்த்து மகிழ்ந்து கொள்கிறேன். உறவுகள் எப்படி உறவாடி கொண்டிருக்கின்றார்களே என்று வாழ்த்துக்கள். அதை வாழ்த்துக்களை எழுதி கொள்வீர்கள், பிறந்த நாளை அறிவிப்பீர்கள். அதன் மூலம் நாங்கள் அதன் தெரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது. எங்களுடைய இரவு நேரம் என்னுடைய இரவு நேரம் 1:30 போல் இருக்கின்றது. நான் நன்றாக உறங்கிவிட்டேன் நள்ளிரவு. இப்பொழுது பார்த்தேன் காலையிலே நண்பர் ஜெகவர் சாதிக் அவர்கள் ஒரு தடவை எனக்கு அழைப்பு விட்டிருந்தார். என்ன என்று தெரியவில்லை. அவர் மீண்டும் அழைத்து என்னவென்று பதிந்து விட்டார் எனக்கு தெரியும். அடுத்து ஒரு குறிப்பு, நண்பர் ஜெகவர் சாதிக் அவர்கள் நீங்கள் வானொலிக்கு இப்பொழுது வர முடியாது என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய அந்த கால எல்லை முடிய வேண்டும், அது மட்டுமல்ல கவலையோடு இருக்கின்றீர்கள். நாங்களும் உங்களோடு இணைந்திருக்கோம். நீங்கள் இந்த வாக்களிப்பதில் நீங்கள் பங்களிப்புக்க வேண்டுமென்றால் நீங்கள் அழைத்து வாக்கை தரவிட்டாலும் எல்லோருடைய சம்மதத்தினுடைய என்னுடைய பெயரில் இருக்கின்ற தளத்தில் என்னுடைய பெயருக்கு நீங்கள் உங்கள் வாக்கினை பதிந்து விடுங்கள். அதை நான் இரகசியமாக இங்கே புகுத்தி கொள்வேன். ஆனால் நான் கூறிக்கொள்வேன் அவரும் வாக்களித்திருக்கின்றார் என்று. நன்றி. எந்த பாடல் என்னுடைய இதில் எழுதுங்கள். இது இந்த அன்பு உறவுகள் தளத்தில் எழுத வேண்டாம், என்னுடைய தளத்திலே, என்ன வழக்கமாக என்னோட பேசுகிற தளத்தில், நீங்கள் செய்தி போடுற தளத்திலே, அதிலே பாடலே எந்த பாடல் நீங்கள் தெரிவு செய்ய போகின்றீர்கள் என்று நீங்கள் குறித்து விடுங்கள். அந்த வாக்கினை நான் சேர்த்து கொள்கிறேன் உறவுகளுக்கு அறிவித்து விட்டு. ஆனால் எந்த பாடல் என்று அறிவிக்க மாட்டேன். வாக்களித்திருக்கின்றார் என்று நான் கூறுவேன். அந்த வேளையில் ஒரு நியதி என்ன, வாக்களிப்பது ஒரு புறம் இருந்தால் நீங்கள் எங்களோடு இருக்கின்றீர்கள், எங்களோடு கொஞ்சம் உறவாடுகின்றீர்கள். உறவாடும் பொழுது கொஞ்சம் இலகுவாக இருக்கும், உங்களுக்கு மனத்தில் உள்ள பாரம் கொஞ்சம் குறையும் என்று கூறிக்கொண்டு தொடர்போம் நிகழ்ச்சியை. வாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்கலாம், எங்கே பார்ப்போம்.

0: வளமை போல வாக்களிப்பது உரிமை என்பதை எண்ணிக்கொண்டு ஓடி வந்து விட்டார். தன் கடமையை நிறைவேற்ற அன்பு ஜோர்ஜ் குவைத்தல் இருந்து. வணக்கம் ஜோர்ஜ்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் மன்னரே. வணக்கம்.
1: வணக்கம் பேரரசர்.
0: அன்பு மகனே, மகனே, நான் மன்னவர் என்பது நீங்கள் பேரரசு என்பது உண்மையிலே சரியான அன்பின் பிணைப்பு. மகிழ்வாக இருக்கு. நலமாக
1: இருக்கீங்களா? பொருத்தமா இருக்கும் பேரரசர்.
0: அது அன்பினால் வந்தது பேரா என்ன? அது நலமா இருக்கீங்களா மகனே? ஊரில் எல்லாம் ஒரு நலம் தானே? நாங்கள் நலமாக இருக்கணும். அம்மா தான் கொஞ்சம் சோர்வாக இருக்குங்க. மற்றபடி ஒன்றும் இல்லை. சிரமம். குளிர் குறைந்து கொண்டு சென்று விட்டது. அங்கே காலநிலை உங்களுக்கு குயத்தில் எப்படி இருக்குன்றது? வெப்பம் தான் இப்பொழுது என்ன?
1: சூடு இருக்குது ஐயா. சூடு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது ஐயா. இன்னும் இல்லை, சூடு இருந்து இருக்கு.
0: அப்போ இன்னும் இருக்கத்தான் செய்கிறது என்ன?
1: ஆமா ஆமாங்க.
0: பணியிலே இருக்கு,
1: மாசம் முழுவதும் இருக்கும். ஆமாங்க ஐயா.
0: பணியிலே இருக்கின்றீர்கள் சரிங்கிறது. நாங்கள் காற்றலைக்கு போ விட்டு வாக்குச்சாவடிக்கு போவோம். பாருங்கள்.

0: வந்துவிட்டோம் காற்றலைக்கு. உங்களுடைய பாடல், நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்களை தருகின்றேன். பார்ப்போம் என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும். ஜோர்ஜ்
1: அந்நியன் திரைப்படத்திலிருந்து ரெண்டக்கா.
0: உங்களுக்கு ரெண்டக்காவா? மகனே வாழ்த்துக்கள், நலமாக இருங்கள்.
1: நன்றி நன்றி
0: நன்றி ஐயா. நீங்கள் உங்கள் பணியை கவனியுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எப்பொழுதும் ஜோஜ் அவர்கள் பணியிலே இருந்தாலும் எங்களுடைய வானொலியை தான் காதிலே குச்சி அந்த ஒலிவாங்கியை போட்டு கேட்டுக்கொண்டிருப்பார் என்பது தெரியும். முன்னாள் தமிழ் வானொலியை கேட்கும்போது அவருக்கு உறவுகளோடு உலாவுகிறேன் என்ற ஒரு எண்ணம் வரும். ஏனென்றால் அவர் ஊர் விட்டு ஊர் சென்று அங்கே பணியிலே இருக்கின்றார். அவருடைய பணி வித்தியாசமானது சிறப்பான பணி. அவர் மட்டும்தான் அங்கே எல்லாம் செய்ய வேண்டும். அப்படியான நிலையிலும் எங்கள் வானொலியை மறவாமல், வாக்களிப்பை மறவாமல் வந்து வாக்களித்துக் கொள்வார். இடையிலே நேர் நேரம் விடுமுறை விருப்பத்துக்கு பாடல்களை தந்து கொண்டிருப்பார். வாழ்த்துக்கள் ஜோர்ஜ், உங்களுடைய பாடல் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்கள் கேட்ட ரெண்டக்கா ரெண்டக்கா நிகழ்ச்சியிலே ஒலிக்கும் வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி என்று உங்களுக்கான ஒரு நிகழ்ச்சி இருக்கின்றது நேர் நேரம். அந்த நேரத்துக்கு முன்பு இந்த பாடல் இணைந்து வரும் பகல் வேளையிலே. எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார் இளத. அவர் விடுமுறை நாட்களில் புதுச்சேரிக்கு சென்ற வேளையில் கூட, இந்தியாவுக்கு சென்ற வேளையில் கூட அங்கிருந்து இணைந்து கொண்டு பாடல்களையும் தருவார். இந்த வாக்கு மட்டும் அவருக்கு மிகவும் முக்கியமானது என்று ஓடி வந்து வாக்களிப்பார். அவருக்கு உங்கள் எல்லோருடைய சார்பிலும் உடல் நலம் வளம் பெற்று வாழ வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவோம்.

இடையிடையே பல்லவி சரணங்கள் என்ற ஐந்து பாடலுக்குமானது ஒழித்து கொண்டிருப்பது. அன்பு உறவுகள், ஒரு சிலர் காலம் தாமதமாக வந்து முதல் பாடல்கள் எதுவென்று தெரியாமல் இருந்து திண்டாடுகின்றார்கள் என்பதை அறிகிறேன். அவர்கள் கேட்க வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இந்த ஐந்து பாடல்களும் இப்பொழுது பல்லவி சரணங்களை தந்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல்

0: தனக்கு கிடைத்த நேரத்தை பயன்படுத்தி நிகழ்ச்சி ஆரம்பித்துவிட்டது என்று தெரியும். இங்கே எழுதியிருந்தீர்கள், நான் படித்துக்கொண்டேன். நான் தர முடியுமோ தெரியாத முடியாத வேலை, இருப்பினும் பார்ப்போம் என்று வாக்களிப்பது என்னுடைய உரிமை என்பதை உறுதிப்படுத்தி வாக்களித்தீர்கள். நீங்கள் வாக்களித்த பாடல் வெற்றியடைய என் வாழ்த்துக்கள். உங்களுக்காக என்ன பாடல் ஞானசேகரன் நான் ஒளிபரப்ப வேண்டும், அதையும் கூறிவிட்டால் நீங்கள் விடை பெறலாம். என்ன பாடல்?
1: 16 வயதுல ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு.
0: அற்புதமான ஒரு பாடல், நல்ல ஒரு கருத்து, ஒரு விழிப்புணர்வான பாடல், ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு. இனிமையான பாடல். அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகிறேன். நலமாக இருங்கள், வளமாக இருங்கள். ஆன்மீகத்தில் இருக்கும் உங்களை நான் தடையவில்லை, இருப்பினும் ஓடி வந்து வாக்களிக்க வந்து உங்களுடைய கடமையை நிறைவேற்றியதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி ஞானசேகரன்.
1: நன்றி.
0: மீண்டும் இணைப்போம். நன்றி. நன்றி.

நண்பனை பார்த்த தேதி என்ற பாடல், இரண்டாவதாக நண்பனே என் நண்பனே என்னையே என்ற பாடல், மூன்றாவதாக நண்பனே எனது உயிர் நண்பனே என்றும், நான்காவதாக நண்பனே நண்பனே என்றும், ஐந்தாவதாக நண்பனுக்கு கோயில கட்டு என்ற பாடலும் ஒலித்தன வல்லவா ஒன்றன் பின் ஒன்றாக. பின்பு வந்து இணைந்தவர்களுக்கு இது உதவியாக இருந்திருக்கும். இப்பொழுது வரகுறையாக கேட்டு கேட்டு தன்னுடைய வாக்கினை அளிக்க வேண்டும் என்று ஓடி வந்தார். ஆலய பணியில் இருந்த வழியிலேயும் ஞானசேகரன் அவர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொள்வோம் இணைந்து சிறப்பித்தமைக்கு. அதேபோன்று இணைய பணி அதிகமான பணி சுமையாக இருந்தாலும் நிறுத்திவிட்டு ஒரு தடவை ஓடி வந்து ஒரு அரை நிமிடமாவது இணங்கி விடுவோம், வாக்களிக்க வேண்டும் என்று உரிமையோடு ஓடி வந்து தங்கள் கடமையை நிறைவேற்றிய ஜோஜ் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தவர்கள் இன்று ஒரு மணி நேரம் முந்தினாலே நாங்கள் இணைய வேண்டும் என்று எல்லோரும் அக்கறை எடுத்து ஓடி வந்து இணைந்து வாக்களித்திருக்கின்றேன். உங்களுக்கு என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, வாக்குச்சாவடிக்கெல்லாம் வயது வந்தவர்கள் தான் பெற வேணும், ஆனால் எங்களுடைய அருள் வந்து வயது வர அதை சின்ன குழந்தையும் அழைத்து கொண்டு வந்து விட்டார். அதனால் நாங்கள் வழி அவரோடு பேசிக்கொண்டு பார்த்தால் அவர் நன்றாக பேசுகின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு. உறவுகள் இல்லை என்று ஓடி வந்து எதிரிகளாக வந்து வாழ்ந்த இந்த நாட்டிலே உறவுகள் எங்கே என்று தேடிய வேளையில் எனக்கு எத்தனை பிள்ளைகள் எத்தனை பேரை குழந்தைகள் நினைக்க புலகாங்கிதம் அடைகின்றது. என் உறவுகள் இறைவனுக்கு நன்றி. நீங்கள் எல்லோரும் என் உறவுகளாக இருப்பதை எண்ணி. சரி, அடுத்த நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை கொண்டு செல்வோம். இப்பொழுது வந்திருக்கின்றீர்கள். முதலாவது ஒளி இப்பொழுதுதான் கிடைக்கின்றது. முதலாவது ஒளியை தந்து விட்டார்கள் அவர்கள். இன்னும் இரண்டு ஒளி தருவார்கள். அதற்கிடையில் நீங்கள் வருபவர்கள் வந்து இணைந்து கொள்ளலாம். உங்களுக்கு நேரம் இருக்கின்றது. பிந்தி வந்தவர்கள் பாடல்கள் ஐந்தையும் இப்பொழுது தெரிந்திருப்பீர்கள். தெரிந்து கொண்டு வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள்.

ஒலிக்கின்ற பாடல்கள் எங்களுக்கு பிடிக்காத பாடல்களாக, விருப்பமில்லாத பாடல்களாக இருந்தாலும் வாக்களிப்பது எங்கள் கடமை. தேர்தல் என்று ஒன்று வரும்பொழுது நல்லபுறம் கெட்டபுறம் உள்ளதுக்கே நல்லதை பார்த்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த 5 பாடல்களும் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் இந்த 5 பாடல்களுக்குள்ளும் ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு நல்லதாக தெரிந்திருக்கத்தானே வேண்டும். அதனால் இணையுங்கள், இன்னும் நேரம் இருக்கின்றது. 3வது ஒளி கிடைப்பதற்கு ஓடி வந்து உங்கள் வாக்கினை தாருங்கள். அன்புடன் வந்துவிட்டார் மகள் சாந்தி. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம், நல்லமா இருக்கு. கடைசி பாட்டு இதுக்கு அதுக்குள்ள 4 பாடல்கள் போய்விட்டு என்று எழுதிய நேற்று கூறினேன் தானே மகளே, என்று நாங்கள் 8 மணிக்கு ஆரம்பிப்போம் என்று இல்லையா? இப்பொழுது எங்களை ஆட்கொள்வது எது? நேரம் தானே மகளே, நேரம் தானே உலகத்தை ஆட்கொண்டு கொண்டிருக்கின்றது. சரி, இப்பொழுது நீங்கள் பாடல்களை கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். நான் அதனால தான் திருப்பி திருப்பி கூறியிருந்தேன், நீங்கள் பாடல் முதல் பாடல் கேட்காம இருந்திருக்கலாம். அங்கே புலனத்திலும் இருக்கின்றது. இப்பொழுது நீங்கள் தெரிவு செய்தோடு வந்துவிட்டீர்கள். வாக்குச்சாடிப்போம், அடுத்த ஒளி கிடைப்பதற்குள் வாக்கை பதிவோம், பாருங்கள்.

0: கார்டலுக்கு வந்துவிட்டோம் மகளே. அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்? அவர்களை மறக்க முடியாது எந்த காலத்திலும், இல்லையா? சரி, பாடல்கள் அப்படி இருந்தது. இந்த இதற்கு முன்பு கேட்ட பாடல், கேட்காத பாடல் போல எல்லாம் இருக்கும். கேட்ட பாடல்கள்,
1: கேட்ட பாடல் சிலது, கேட்காத பாடல் சிலது.
0: நீங்கள் கேட்ட பாடல்களை தெரிவு செய்து தந்திருக்கீர்கள், வாழ்த்துக்கள். உங்கள் தெரிவுக்கு நீங்கள் தெரிந்த பாடல் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். பார்ப்போம் முடிவில். இப்பொழுது உங்களுக்காக என்ன பாடலை பதிவு செய்ய போகின்றீர்கள் நேயர் விருப்பத்திற்காக? உங்கள் நேயர் விருப்பத்தில் தருவதற்கு
1: நண்பன் என்றால் இந்த கர்ணன் படத்துல இருந்துங்க ஐயா பாடல்.
0: கர்ணன், நண்பன் என்ற கூட அங்க வந்து கர்ணன் என்ன பாடலா இருக்கும்?
1: ஆமாங்க ஐயா, அதுல சிதா பாடல் தான் ஞாபகம் இருக்கு. வேற இன்னொரு பாடல் இருக்குமேங்க ஐயா,
0: நண்பன்
1: அந்த முத்து மணி மாலை எல்லாம் கீழே விழுந்த வாட்டி ஒரு பாட்டு வரும்,
0: என்ன சொக்கட்டான் விளையாடி முடியும் பொழுது அந்த
1: முடிந்த
0: அவர் வந்து திகைத்து போவார். அவர் வந்து எடுக்கவா கோர்க்கவா என்று கேட்டார். அந்த பாடல் அது இப்போ இருக்கிறதா? சரி, அந்த பாடலை நான் தெரிவித்துக்கிறேன். இல்லை என்றால் இப்பொழுது மகள் சியாமலா எழுதி விடுவார் என்று எண்ணுகிறேன். நீங்கள் முடிந்தால் நீங்களும் எழுதி விடுங்கள். நன்றி மகளே, இணைப்புக்கு வாழ்த்துக்கள். இந்த காலம் தாமதித்தாலும் வந்து பூந்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி, நன்றி.
1: கடமைகளை எல்லாம் முடித்து வரலாம்.
0: ஆமா ஆமா, வாழ்த்துக்கள் சாந்தி, வாழ்த்துக்கள். இது மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையம். 3வது ஒளி கிடைத்திருக்கின்றது. சாந்தி கெட்டிக்காரை லக்கி, உங்களுக்கு அதிர்ஷ்டம். நீங்கள் வந்து விட்டீர்கள், அதுக்கு முன்பே இப்பொழுது ஒளி கிடைத்திருக்கின்றது. அவர்கள் வாக்குச்சாவடியை அடைக்கப் போகின்றார்கள். நாங்கள் தாமதித்து வைப்பிக்க முடியாது, அவர்களை கேட்க முடியாது. இன்னும் சிலர் வருவார்கள் என்று வர இருக்கின்றார்கள். அவர்கள் வரவில்லை, ஆனால் நான் தடுத்து வைக்க முடியாது. அவர்கள் அடைத்து கொள்கின்றார்கள்.

சிறப்பு சாந்தி தன்னுடைய பாடலை எழுதியிருக்கார். கர்ணன் திரைப்படத்திலிருந்து என் உயிர் தோழி கேளுரு செய்தி. இனிமையான அந்த பாடலை நானும் நினைத்தேன், ஆனால் எனக்கும் தீர்க்கமாக கூற முடியல. அவர் குறிப்பிட்டார் அவருடைய பாடல் ஒலிபரப்பப்படும் என்றைய நேயர் அந்த நேரம் நிகழ்ச்சியின் வேளையிலே. இப்பொழுது வந்து உறவுகள் வாக்குகளை தந்திருக்கின்றீர்கள், எண்ணிக்கைகள் நடைபெற்று கொண்டிருந்து எனக்கு இன்னும் கையில் கிடைக்கவில்லை, கிடைத்தவுடன் தருகின்றேன். அதுவரை பாடலை கேட்போம்.

0: நேரம் சரியாக 12:15 எங்களுக்கு காட்டும் வேளையிலே 7 திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:45 என்று காட்டுகின்றது. அன்பு உறவுகளே, நாங்கள் சரியான நேரத்துக்கு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து என்னுடைய கடமையை நான் செய்வதற்கு ஒத்துழைப்பாக இருந்து உங்களுக்கு நன்றி. அந்த வேளையிலே நாங்கள் எங்கள் வைத்திய நியமனத்துக்கு செல்வதற்கு தடை ஏதும் இல்லாமல் செல்ல நீங்கள் வழிசமைத்து தந்திருக்கின்றீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது பாடல்களின் எண்ணிக்கையை தருவதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றார்கள். இருக்கும் வரை நான் உங்களுக்கு ஒரு பாடலை ஒளிபரப்பலாம் என்று எண்ணுகிறேன். இந்த பாடல்களில் இப்பொழுது தரமாட்டேன், இப்பொழுது தந்தால் எல்லோருடைய பாடலையும் தர வேண்டும். நண்பர் ஜெகபர் சாதிக் அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தோம், முடிந்தால் பாடல் எழுதிவிடுங்கள், நீங்கள் வாக்கினை தருவதென்றாலும் தாருங்கள் என்று. ஆனால் அவருக்கு அந்த மனோ நிலையில் அவர் இல்லை போல் எனக்கு நன்றாக தெரிகின்றது. மேலும் அவர் ஆறுதல் அடைய வேண்டும். அந்த வகையிலே அவருடைய வாக்கு வந்திருந்தால் நான் கூறியிருப்பேன், அவர் எழுதவில்லை. இப்பொழுது ஒரு இனிமையான ஒரு பாடல் ஒன்று கேட்போம். இந்த பாடலை கேட்டு இந்த நிகழ்ச்சியை மங்களகரமாக முடிக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு அவருடைய வாக்கு எண்ணிக்கை எனது கருத்துக்கு வர காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த பாடல் எதுவாக இருக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? மகிழ்வான ஒரு பாடல். அந்த பாடல் வந்து ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு பாடல்தான். அவர் இன்று மறைந்து விட்டார் என்றாலும் அவர் குரலிலே வரும் பாடலை கேட்போம்.
1: A new era of comfort is here.
0: இது பாடல் அல்ல, இது வந்து விளம்பரமாக இருக்கின்றது. எங்கே எடுத்தவுடன் யூ வலைத்தளத்தில் தானே நாங்கள் பாடல்களை தேடுவது, உடனே விளம்பரம் வந்துவிடும். விளம்பரம் இல்லை என்றால் அவர்களுடைய தளமும் இயங்காது தானே. இதோ பாடல்.

பாடல் முடிவில் உங்களுக்கு இங்கே தேர்தல் முடிவுகள் தெரிய வரும். அது வந்தவுடன் சரவணன் நீங்கள் இணைப்பில் இருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இன்று சரவணன் நீங்கள் வந்து இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு தொகுப்புரை தர வேண்டும். ஆயத்தமாகுங்கள்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்திவிட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்துக்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெல்ல முதல் போல நிலவோடு சேர்ந்த குளிர் என்றல் இந்த சிங்காரவேலன் சன்னதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு சாந்தா, பாடு. என் தயக்கம்
2: ஞானம் வந்தாச்சு, நடக்கட்டும்.

அன்றும் இன்றும் என்றும் என்றென்றும் அழியாத ஒரு காவிய பாடல். இந்த பாடலோடு தென்னகத்து திரைப்படத்துற தமிழ் ரசிகர்கள் மத்தியில் இடம்பெற்ற அந்த பாடலும் அந்த பாடகி அன்னை எஸ் ஜானகி அம்மாவும் அவர் தன்னுடைய புகழுடலை விட்டு செல்லும் பொழுது இந்த பாடலை விட்டு சென்றது தான் பேர் என்றுதான் நாங்கள் கூற வேண்டும். அவர் இருக்கும் வரை இருந்த பாடல் அவர் இறந்த பின்பும் அது உயிரோடு இருக்கின்றது என்பதை எண்ணும் போது மகிழ்ச்சியாக இருக்கின்றது. விரைவில் நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். இப்பொழுது என்னுடைய கரத்திலே எண்ணிக்கு பாடல்கள், அதாவது தேர்தலின் முடிவுகள் கிடைத்திருக்கின்றன. எண்ணிக்கொண்டிருப்பீர்கள் எந்த பாடல் சிறந்த பாடலாக இருக்கும், என்னுடைய பாடலா உன்னுடைய பாடலா என்று. மொத்தம் 9 உறவினர்கள் நீங்கள் வந்து அழகாக இந்த தருணத்திலே வாக்களித்திருக்கின்றீர்கள். நான் நேற்றைய தினம் தந்த அறிவித்தலின் படி இன்று ஆரம்பத்தை நாங்கள் முதலிலே ஆரம்பித்து விடுவோம் என்ற எண்ணத்திலே ஓடி வந்து நிகழ்ச்சியை ஆரம்பித்து நிகழ்த்தும் வேளையிலே ஓடி வந்து வாக்கினை அழகாக மகிழ்வாக சிறப்பாக தந்து வெற்றி பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் இங்கே 5 பாடல்கள் ஓடியன உங்களுக்கு தெரியும். நண்பனை பார்த்த தேதி, நண்பனே என் நண்பனே என்னையே, நண்பனே எனது உயிர் நண்பனே, நண்பனே நண்பனே, நண்பனுக்கு கோவில் கட்டு என்ற பாடல் வந்த 5 பாடல்களையும், 2வது வரிசையில் ஓடிய பாடல் நண்பனே என் நண்பனே என்னையே என்ற பாடலும், 4வதாக பாடிய நண்பனே நண்பனே என்ற பாடலும், 5வதாக பாடிய நண்பனுக்கு கோயில் கட்டு என்ற பாடலும் இந்த வாரம் கட்டுப்பணத்தை இழந்திருக்கின்றன. அவர்களுக்கு யாரும் முதல் பாடலாக அவர்களுக்கு வாக்களிக்கவில்லை. ஆதலால் 2 பாடல்கள் தான் இன்று முதலாவதாகவும் 2வதாகவும் தெரிவு செய்யப்படுகின்றது. அப்படியானால் 2வது பாடலாக எந்த பாடலாக இருக்கும் என்று நாங்கள் எண்ணும் வேளையிலே, நண்பனை பார்த்த தேதி என்று முதலில் பாடிய பாடல் இருவருடைய உள்ளத்தை தொட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கின்றதென்றால், 9 பேரில் 2 இருவர் அந்த பாடலுக்கு தந்தால் மிகுதி 7 பேர் நண்பனே எனது உயிர் நண்பனே என்ற சட்டம் திரைப்படத்தில் கமலஹாசன் ஐயா அவர்களோடு எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் பாடிய கங்கை அமரனுடைய இசையில் வந்த அந்த பாடல் 7 உறவினர்களின் உள்ளத்தை தொட்டு 1வது இடத்தை பெருவெற்றியாக பெற்றிருக்கின்றது. இந்த பாடலை தெரிவு செய்த உறவுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அந்த உறவுகளாக தேவா, கிருஷ்ணன், அருள், சரவணன், ஷியாமலா, ஜோர்ஜ், ஞானசேகரன் இவர்கள் அந்த வெற்றிக்குரியவர் ஆகிறார்கள். ஆனால் 5 பாடலும் சிறந்த பாடல்கள் தான். தளத்திலே நாங்கள் கேட்கும் பொழுது வந்த பாடல்களுக்கு சிறந்த பாடலை தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். 5ம் சிறந்த பாடல்கள் தான். அவர்களோட உழைப்பு, அவர்களுடைய இந்த படைப்பு சிறப்பான படைப்பு, அவர்களுக்கு எங்கள் வாழ்த்துக்களை தெரியும் பொழுது பிரத்யேகமாக இந்த 1வது பாடலுக்கு வாழ்த்தினை தெரிவித்து அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அந்த பாடலை தெரிவு செய்த உறவுகளை உங்கள் ரசனைக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இதை போன்று இன்னும் ஒரு சிலர் வந்திருந்தாலும் சிலபடி மாறி இருக்கலாம் ரசனைகள். இருப்பினும் இந்த பாடல் என்று சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்கே சரவணன் நீங்கள் வரலாம், வந்து உங்களுடைய உடனே மகள் ஜாமலா அப்பா என்று வாழ்த்து பறித்திருக்கின்ற எல்லோருக்கும் தானே நான் கூறுவது மகளே. சரி, எங்கே சரவணன் வாருங்கள், ஒரு சிற்றுரை தாருங்கள். இன்றைய நிகழ்ச்சியை பற்றி ஒரு உங்களுடைய கருத்தினை பார்ப்போம். ஓடி வாருங்கள், நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் மொழி என்று சிறந்த பாடலாக தெரிவு செய்யப்பட்டது நண்பனே எனது உயிர் நண்பனே.

சரவணன் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றால் அவரும் பாதியிலே தான் வந்து கேட்டிருந்தேன் நிகழ்ச்சியை என்று கூறியபடியால் அவரால் கூற முடியவில்லை போல் இருக்கு. இருப்பினும் தொகுத்து நான் தந்துவிட்டேன். எல்லா பாடலும் சிறந்த பாடல்கள், அதற்குள்ளே சிறந்த பாடலாக என்று இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்ததற்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன். 2026 ஆண்டின் 8வது மாதத்தின் 31 நாள் பாட்டு சவாரி 160 கேட்டு மகிழ்ந்தோம். பாட்டு சவாரி 160 வந்த 5 பாடல்களுக்குள்ளும் சிறந்த பாடலாக சட்டம் திரைப்படுத்த பாடல், உலகநாயகனும் பாடநிலாவும் இணைந்து பாடிய கங்கை அமரன் இசையிலே உடைய நண்பனே எனது உயிர் நண்பனே தெரிவு செய்து பதிவாகின்றது இந்த வார சிறந்த பாடலாக. அன்பு உறவுகளை, நீங்கள் 9 உறவுகளும் வந்து இணைந்து ஒத்துழைத்து எங்களோடு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தவைக்கு இல்லாமல் இறைவனிடம் நன்றி கூறும் வேளையிலே எங்களுக்கு வல்லமை தந்து சிறப்பித்த இறைவா, அன்பு, கருணை, சாந்தம், மனிதநேயம், ஜீவகாருண்யம் நாங்கள் காத்து வாழ்வோம் என்று கூறிக்கொண்டு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி இறைவா என்று வணங்கி அன்னை தந்தை ஆசான் இவர்களுக்கு நான் அவர்கள் தாழ் படிந்து வணங்கி உங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி எல்லாம் வல்ல இறைவனம் விடைபெற்று நன்றி கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாட்டு சவாரி 160. மீண்டும் சந்திப்போம். அதுவரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழ்.

0: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று உங்கள் அனைவருக்கும் கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டு 9வது மாதம் 4வது நாள் வெள்ளிக்கிழமை, நேரம் 11:33 முற்பகல்.

0: வணக்கம் கூறி இணைந்த நான் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றிற்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உறவுகளே, உங்களுக்கும் வணக்கம் வைத்து வருக வருக என்று அழைக்கின்றேன். இன்றைய நாள் கதம்பத்திற்கு இந்த வேளை என் அன்பு உறவுகளே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இன்றைய நாள் கிருஷ்ணாஷ்டமி என்று உலகெல்லாம் கொண்டாடி கொண்டிருக்கும் சைவ இந்து மக்களின் புண்ணியமான விசேஷ தினமான என்று எல்லோருக்கும் அந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இணைந்து கொள்ளும் இந்த வேளையிலே இன்றைய நாள் கதம்பத்தில் நாங்கள் காணப்போவது வாரத்தில் ஒரு நாள் இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? பக்தி கொண்டாடுவோம் என்ற பக்தி வேளையில் இணைவோம்.
1: தெய்வ பக்தி கொண்டாடுவோம்.
0: அன்புடனே பக்தி வேளையை அலங்கரிப்பதற்காக அன்பு மகள் ஷியாமலா, அன்புடன் ஜெகவர் சாதிக் அவர்கள், அவரை தொடர்ந்து இப்பொழுது விஜயராகவன் அவர்களும் அழைத்து அவர்கள் தங்களுடைய பதவினை தருகின்றார்கள். நாங்கள் இணைந்திருக்கின்றோம், பக்தி வேளை கொண்டாடுவோம், பக்தியோடு வாழ்வோம் என்று இணைய வரும் எல்லோருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். வாருங்கள் பக்தி வேளைக்கு. 6 4 7 8 7 4 6 4 1 5 இன்றைய நாள் கிருஷ்ண ஜெயந்தி என்று எல்லோரும் அறிவித்து இங்கே தங்கள் தங்கள் செல்வ குழந்தைகளுக்கெல்லாம் கிருஷ்ணரை போன்று அந்த நிறங்களிலே வண்ணங்களிலே ஆடைகளை உடுத்தி வணக்கம் கூறி வாழ்த்துக்களும் கூட்டு பரிமாறிக் கொண்டிருப்பதை பார்க்கும்போது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது.

0: பவசாகரத்திலே கிடந்து தவியா விதத்திலே தொடர்ந்து பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திருநீரணிந்து மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி கொண்டாடுவோம். பணிவோடு நின்று திரு
1: பக்தி வேளை நிகழ்வை அலங்கரிக்க இணையம் முதல் நேர இணைத்துக் கொள்வோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேலவூர்ல இயேசு ஜெயரவன்.
1: ஆதார் அட்டையுடன் வந்து இணைந்து விட்டார் பக்தி வேளைக்கு எங்கள் அன்பு நீண்ட கால உறவு சேப்பு விஜயராகவன் அவர்கள் புதுச்சேரியில் இருந்து. எப்படி இருக்கிறீர்கள் விஜயராகவன்? நீங்கள் விஜயராகவன்?
2: வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம் கூறிவிட்டேன். வணக்கம் கூறி இணைந்து கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா? மீராமன் நலமா இருக்காங்களா? கனடா மக்கள் நலமா இருக்காங்களா?
1: கனடா மக்கள் எல்லோரும் நலமா இருக்கின்றார்கள் என்னால் கூற முடியாது. நலமாகவும் நலமில்லாமலும் இருக்கின்றார்கள். நான் நலமாக இருக்கின்றேன். மீராமாவும் நலம், ஆனால் பூர்ண நலம் இல்லாமல் இருக்கின்றார். கொஞ்சம் வலுக்குறைவாக இருக்கின்றார். அங்கே உங்கள் நீங்கள் எல்லோரும் நலமா இருக்கின்ற செய்தியை கேட்டு மகிழ்ந்தோம். காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை வெயில் அதிகமாக தான் இருக்கிறது. மழை அறிவிச்சிருக்கிறார்கள் மூன்று தினங்களுக்கு. இன்னும் மழை வரவில்லை.
1: மூன்று நாள் மழை எப்பொழுது ஆரம்பிக்கிறது என்று தந்திருக்கின்றார்கள்?
2: இன்று முதல் சொல்லியிருக்காங்க.
1: அப்போ நாங்கள் இன்று இன்னும் உங்களுக்கு இந்த நாள் முடியவில்லை, முடிவதற்கிடையிலே வரும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
2: வருவது போல் தெரியவில்லை. வெயில் கடுமையாக இருக்கு. ஒரு சில இடங்களில் தமிழகத்தில் மழை பெய்து
1: கொண்டிருக்கிறது. விஜயராகவன், பகல் வேளையில் வெயில் அடித்தது, இப்பொழுது இரவு நேரம். இன்னும் இப்பொழுது நேரம் உங்களுக்கு சரியாக 9:07 காட்டுகின்றது. இன்னும் ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே அடுத்த நாள் பிறந்துவிடும். இரவு நேரம் 12 மணி சென்றுவிடும். அதற்கிடையிலே மழை வரும் என்று எண்ணுகிறீர்களா? வரும்.
2: மழை வந்து காரைக்காலையும் செய்திகள் சொல்லிட்டாங்க.
1: நீங்கள் நம்புகிறீர்களா? நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா மழை வரும் என்று? அந்த ஆகாயத்தை பார்க்கும் பொழுது, ஆகாயத்தை பார்க்கும் பொழுது, காற்றினுடைய தன்மையை பார்க்கும் போது, வெப்பத்தின் தன்மையை உணரும் போது மழை வரலாம் என்று எண்ணுகிறீர்களா?
2: இன்னைக்கு கண்டிப்பா வந்தாகணும். ஏன்னா கோகுலாஷ்டமி இல்ல, இன்னைக்கு கிருஷ்ணர் பிறந்த நாள். எப்படியாவது மழை தூராமல் இருக்காது. விடியறதுக்குள்ள மழை பெய்தாகணும். அது ஒரு இது
1: பார்ப்போம் பார்ப்போம். அந்த எப்படி உங்களை நம்பிக்கை வீண் போகாது. கிருஷ்ணாஷ்டமிக்கு மழை வர வேண்டும், அது ஒரு நீங்கள் கூறுகின்றீர்கள். அப்படியா, நாளையிலே மழை வரும் என்று எங்கே பார்ப்போம் வருகின்றதா என்று அறிவோம். சரி.
2: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகில் உள்ள ஆடுதுறை அருகில் உள்ள கோவிந்தபுரத்துல இன்னைக்கு வந்து கோகுலாஷ்டமி மிக அருமையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.
1: சென்றீர்களா? அங்கு சென்றீர்களா?
2: சென்று வந்தேன். காலையில போயிட்டு வந்துட்டேன் நானு.
1: என்றுதானே அந்த வீடுகளிலே எல்லாம் அந்த குழந்தை பிள்ளையினுடைய காலடி போன்று சுண்ணாம்பிலே அந்த மாவிலே கரைத்து அதிலே அடையாளம் வைத்து அவர் வருவது போன்ற பாதம் எல்லாம் வைப்பார்கள். அப்படி செய்தீர்களா நீங்களும்?
2: செய்து விட்டு நான் போயிட்டு வந்து விட்டேன். ஏன்னா எனக்கு வந்து இரவு வரத்துக்கு ரொம்ப தூரம் எனக்கு ஆடுதுறை.
1: அதனால் நேரத்துடன் சென்று வந்து
2: விட்டீர்கள். அங்கு நல்ல நிகழ்ச்சிகள் கச்சேரிகள்லாம் நடக்கும். அந்த வடநாட்டு வந்து அந்த செய்வார்கள் அந்த பூஜைகள்லாம்.
1: கிருஷ்ணர் பிறந்த நாள் என்று கண்ணன் என்று எண்ணுகிறார்கள். கிருஷ்ணன் பிறந்த நாள் தான் என்று. கண்ணாவதாரம் இல்ல, கிருஷ்ண அவதாரத்திலே கிருஷ்ணன் பிறந்த நாள் என்று கொண்டாடுகிறார். ஆனால் அதை இல்லங்களிலே எல்லாம் மகிழ்வாக குழந்தைகளுக்கு சோடித்து அந்த அவர் வருவது ஒன்று பாதங்களை எல்லாம் வைத்து அழகாக செய்வார்கள்.
2: தமிழ் பாரம்பரியத்தில் அது உண்டு. ஆனா வடநாட்டில் அவர் உத்தரப்பிரதேசத்தில் பிறந்தார். அவர்
1: ஆமாம், அவர் அங்கு பிறந்தாலும் நாங்களும் வணங்குகிறோம் தானே ஜெயராகவன்.
2: எல்லாருமே கொண்டாடுகிறார்கள்.
1: அதனால் அதை கொண்டாடுவதில் பிழையில்லை தானே. ஒரு பிறந்த நாள் தானே, இல்லையா?
2: ஆமாயா, நானும் அவர் பிறந்த நாள்ல தான் நானும் பிறந்திருக்கேன். அவர் பேருந்தான் என் பேரும் விஜயராகவன்.
1: அப்ப விஜயராகவன் பெருமாள், அவர் விஜயராகவன், நீங்க குட்டி விஜயராகவன், அப்படிதான் குட்டி கிருஷ்ணன், அப்படியா? அதே. அப்ப இன்று உங்களுக்கு பிறந்த நாளா?
2: அவருடைய
1: ஜெயந்தி உங்களுடைய பிறந்த நாள் என்று எண்ணிவிட்டேன். பார்த்தீர்களா, நான் தவறாக எண்ணிவிட்டேன். அவருடைய பெயரை அந்த அந்த ஞாபகமாக உங்களுக்கு அவருடைய பெயரை உங்களுக்கு விஜய ராகவன் என்று பெயரை வைத்திருந்த வெற்றியை கொண்டாடக்கூடிய ராகவன். வாழ்த்துக்கள் விஜய ராகவன். சரி, எப்படி கொண்டாடினீர்கள் நீங்கள் இன்று அந்த விஜயதசமி, அதாவது கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடினீர்கள்? வீட்டிலே என்ன செய்தீர்கள்?
2: வீட்டில் பூஜைகள்லாம் செய்து விட்டு சென்று போயிட்டு வந்துட்டேன். எனக்கு இரவு நான் அங்கே தங்கி வர முடியாது, அவ்வளோ தூரம், ரொம்ப தூரம் அது காரு. எங்கள் காரைகளுக்கும் அந்த ஆடுதுறை கும்பகோணத்துக்கு அருகில்
1: பாதுகாப்பை கருதி நீங்கள் முன்னேறி வந்து அப்ப அங்கே தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றார்களா? அப்படியே கொண்டாடுவார்களா? இரவிரவாக கொண்டாடுவார்களா?
2: இரவுதையா நல்லா சிறப்பா செய்வாங்க அங்க. நான் ரெண்டு மூணு தடவை இரவுல போயிட்டு வந்திருக்கேன் அப்பலாம்.
1: வாழ்த்துக்கள் சார். சரி, இந்த நல்ல நாள்லயே நாங்கள் உங்களுக்கும் வாழ்த்து. என்ன பாடலை கேட்டு மகள போகிறீர்கள்?
2: அந்த ஆயப்பாடி மாளிகையில் அந்த பாடல ஒளிபரப்பு.
1: அந்த பாடல் எங்க? ஆயர்பாடி மாளிகையில். இதை நேற்று எங்களுடைய விஜய எங்களுடைய ஞானசேகரன் அவர் கேட்டு ஒளிபரப்பப்பட்டது, உங்களுக்கும் ஒளிபரப்பலாம். ஆயர்பாடி மாளிகையில் என்று வருகின்றது. இவர் எங்கே பிறந்தார்? கிருஷ்ணர்.
2: கிருஷ்ணர் வந்து உத்தரப்பிரதேசத்துல மதுரா என்ற இடத்துல.
1: மதுரா என்ற இடத்துல அவர் ஆயர்பாடியிலே தான் பிறந்தாரா? இல்லை,
2: ஆயர்பாடியில வந்து வளர்ந்தாருன்னு சொல்றாங்க.
1: அது கண்ணன்.
2: கண்ணன்.
1: ஆனால் இந்த பாடல் அவரை கருதித்தான் வருகிறது. சிறப்பான ஒரு பாடலை தந்திருக்கிறீர்கள். முதல் பாடல் பக்தியோடு பக்தி வேளையிலே வந்து கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறீர்கள். நல்ல நல்ல பாடல்களை தளத்திலேயும் எழுதுகின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
2: ரொம்ப நன்றி. நன்றி
1: நன்றி விஜயராகவன் அவர்களே, இணைந்தமைக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக ஆயத்தமாக இருக்கின்றார் எங்களுடைய அன்பு மகள் கஸ்தூரி. லண்டன்ல முதல்ல வந்துவிட்டார், இணைப்பு கிடைத்து விட்டது. வாழ்த்துக்கள். வணக்கம் கஸ்தூரி.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள்.
1: இந்த கிருஷ்ண பிறந்த நாளிலே உங்களுக்கு இணைப்பு கிடைத்தது பெரும் மகிழ்ச்சி, பெரும் பரம் என்றுதான் கூற வேண்டும் இல்லையா? இல்லையாண்டா அழைத்து அழைத்து கலைத்து
3: கைவிட மாட்டார். நல்லவர்.
1: அவர் நல்லவரா?
3: ரொம்ப நல்லவர்.
1: அப்ப அவர் தீயவர்களுக்கு கெட்டவர்களுக்கு கவனிக்க மாட்டார். அவரை பெரிதானே சொல்றாரு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மத்தை அழிப்பதற்காக பிறந்தவர். அப்ப நல்லவருக்கு வழிகாட்டும் வேளையில் தீயவர்களை அழித்து விடுவார் தானே? இவர்தானே வளர்ந்த பின்பு கூறினார், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கின்றதோ அது நன்றாகவே நடக்கும் என்று கூறியிருக்கார். இறந்த காலம், நிகழ்காலம், கடந்த வருங்காலத்தை பற்றி கூறியிருக்கார். அவர் தான் என்ன கிருஷ்ணா உபதேசம், அதுதான் கீதோபசாரம். நம்ம
3: கீதோபதேசம்.
1: வாழ்த்துக்கள். சரி, இன்று அவருடைய பிறந்த நாளை நீங்கள் எப்படி கொண்டாடினீர்கள் கஸ்தூரி?
3: நான் இன்னும் ஒன்றும் கொண்டாடலையா. ஆனா இனிதான் நான் ஏதோ கேசரி கிண்டி சாமிய கும்பிட வேணும். ஆனா எங்களுக்கு 6 மணிக்கு நான் பொதுவாவே வெள்ளிக்கிழமையில 5:30 6 மணிக்குள்ள ஏதாவது ஒரு நைவேத்தியம் வைக்கிறேன். நான் நார்மலாவே சாதாரண நாளிலேயே வெள்ளிக்கிழமையில பால் காட்சி வைப்பேன், அப்படி இல்ல அவர் கலந்து வைப்பேன், ஏதாவது ஒன்று செய்கிறது. இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாளாண்டபடியே கேசரி மட்டும் இப்ப கிண்டி போட்டு வைக்கிறது.
1: அவருக்கு கேசரியில் மிக பிரியமோ? அவர்
3: ரொம்ப பிடிக்கும் லட்டு. பிடிக்கும் கேசரி லட்டு, கேசரி அதோட வெண்ணெய்
1: கண்ணன் பிறப்பிலே தான் அப்படி செய்தவர் என்று நான் அறிந்தேன். ஆனால் உணவு வந்து வெண்ணெய் அவருக்கு பிடிக்கும். அவருக்கு நிவேத்தியங்களுக்கு நெய்யை சேர்த்துக் கொள்வார்கள். கண்ணன் அவதாரத்திலே தான் ஆடை பாலாடையை திருடுவார், வெண்ணையை திருடுவார், உருளோடு கட்டுப்படுவார், அடி வாங்குவார் என்றெல்லாம் புராணங்கள்
3: கூறுகின்றன.
1: அல்ல அல்ல,
3: இல்லையே, கிருஷ்ணன் அவதாரமும் கண்ணன் அவதாரமும் ஒன்றுதானே.
1: அப்படியே குரங்கள் குரங்கள் கேட்போம்.
3: இல்ல வா, அதாவது தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக பிறந்து கோகுலத்தில் வளர்ந்தவன் கண்ணன்.
1: ஆமாம்.
3: பிறகு வளர்ந்து துவாரகம் ஆட்சி செய்ய மன்னனா வந்தவன் கிருஷ்ணர் என்ற பெயர்ல கூப்பிடுவினான்.
1: ஓ அப்படியா சங்க. அப்ப அப்ப அப்ப இன்று பிறந்தது, அப்ப இன்று பிறந்தது கண்ணனா கிருஷ்ணனா? ஆமா
3: கண்ணன் தான்.
1: அப்ப இன்று பிறந்தது கண்ணன் தானா? கிருஷ்ண ஜெயந்தி
3: என்று பாட்டு படிக்கிறோம் நாங்கள் ஐயா, ஒரு தாலாட்டு பாட்டு ஒண்ணு கிருஷ்ணருக்கு.
1: எப்படி பாடுறீங்க?
3: அங்க ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லி அங்க ஒரு இந்தியாவில் ஒரு இது இருக்குது, அதுல வந்து என்ன செய்யறது, மலர் தொட்டில் போட்டு அவரே அவரை போட்டு தாலாட்டு பாடுறது.
1: ஹரே கிருஷ்ணனையா கண்ணனையா?
3: பாட்டு வர பாடுறோம் நாங்கள்.
1: ஹரே கிருஷ்ணனையா கண்ணனையா?
3: கண்ணனை.
1: கண்ணனையா? சரி சரி. ஏன்னா கிருஷ்ணன் தொட்டில் கிடக்குறேன்னா கொஞ்சம் கிருஷ்ணர் தொட்டிலுக்குள்ள கிடக்குறதுன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். கண்ணன் கிடப்பேறான். கண்ணன் என்ன பாடல்? அந்த பாடல்
3: அது நான் பாடி காடுறேன்.
1: எங்க பாடுங்க?

இடை கண்ணால் என்னை பார்,

தொடுத்து உன்னை மங்கள விளக்கால் துதித்து பொன்னால் தொட்டில் அமைத்து உன்னை போட்டு தாலாட்டு பாடுவேன். பொன்ன

0: நன்றி ஐயா.
1: தூங்கி விட்டாரா? நான் தூங்க பார்த்து விட்டேன். நான் தூங்கி இருப்பேன், நான் கண்ணன் இல்லை, அதனால தான் தூங்கவில்லை. கேட்டுக்கொண்டு நன்றாக இருந்தது மகளே. சிறப்பான ஒரு விடயத்தை அழகாக இந்த பக்தி வேளை நாளையிலே வந்து கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு மேலும் தெளிவாக, கொஞ்சம் தெளிவாக இருந்தவரை மேலும் தெளிவாக்கி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். கண்ணன் தான் கிருஷ்ணன், கிருஷ்ணன் தான் கண்ணன். குழந்தை பருவத்தில் கண்ணனாகவே இருந்து மாய விளையாட்டுகளையும் சித்து விளையாட்டுகளையும் செய்தது மட்டுமல்லாமல் அங்கே அப்பொழுதிருந்தே அவரை தீமைகளை அளிக்கின்ற சக்தியை நாங்கள் உணரக்கூடிய வகையில் மாயமாக மாயத்தனமாக எல்லாம் செய்திருக்கின்றார். அதுல
0: அதாவது சக்கரங்கள் வில்லனா சக்கரத்தில் அவங்க சக்கரமா வந்த அசுரனை அழித்தது.
1: அது பிற்பகுதியிலே அம்மா, ஆரம்ப காலத்திலே அவர் பூதகியை கொன்றார். அவரை நீரிலே தீர்த்தமாடும் பொழுது அதனுடைய மல்லர்களை அனுப்பி ஹம்சராசன் அவரை கொல்ல வைக்க பார்த்தபோது அவர்களே தண்ணீருக்குள்ளே அமுக்கி தாண்டு தாண்டெலும்பி மாய விளையாட்டுகள் காட்டி அவர்களை அழித்தார். அப்படி சின்ன வயதிலே பல விடயத்தை செய்தவர். மலர்ந்த பின்பு திருநடனம் புரிந்தவர், திருநடனம் புரிந்த அந்த பாம்பு. அப்படி சிறு வயதிலேயே பல சிறப்புகளை தீமைகளை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அதர்மங்களை அழித்த வண்ணம் அந்த பிறவி எடுத்து வந்தார். அடுத்து வளர்ந்த பின்பு கிருஷ்ணனாக வந்துதான் பாரத போரியை மூட்டி அந்த அதர்மங்களை அழிப்பதற்கு அத்தனையும் செய்தார். சிறப்பு அந்த நிகழ்ச்சியை இன்று பக்தி வழியிலே கலந்துரவாதற்கு அது வெள்ளிக்கிழமை கிடைத்த நல்ல நாளில் விஜயராகவன் அவரும் நீங்களும் இணைந்து சிறப்பித்தீர்கள். உங்களுக்கு என்னுடைய என்ன பாடு என்று நீங்கள் கேட்க போ, நேற்றைய பாடல் உங்களுடைய பாடல் ஒளிபரப்புக்கு முன்பே குருணே இப்படி கஸ்தூரி உங்களுக்காக பாடல் கேட்டார் மகளே என்று சந்தோஷப்பட்டா மகிழ்ச்சி
0: இன்னைக்கு எனக்கு பாடல் திருமால் பெருமதுர படத்துல பாடலும் அதே ஐயா.
1: திருமால்
0: பெருமைக்கு நிகரேது.
1: ஆமா, இனிமையான ஒரு பாடல் திருமால் பெருமைக்கு நிகரேது. அதுல எல்லா அவதாரங்களும் வருகின்றது இல்லையா.
0: அதுல எனக்கு அந்த அவர் படிப்பாரா ரெண்டா, நான் பேர் ஞாபகம் விஷ்ணு சித்தர் என்று சொல்லி அந்த இது படிப்பார் பச்சை மாமலை.
1: ஆமா,
0: அழகா இருக்கும் கேக்குறதுக்கு.

கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் மாளும் அச்சுவை பெறினும்

0: சிறப்பு
1: அது
0: சிறப்பு
1: ரொம்ப
0: உங்களின்
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா.
0: குரலோடு நாங்கள்
1: அதோட
0: அந்த
1: நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏனண்டா இந்த நான் படிச்ச பாடல் நான் நிக்கிறேன் 14 வயசுல, முத முதல் வயசுக்கு வந்து நான் தாவடி பாவோட போட்டு முத முதல் போய் கிருஷ்ணனுக்கு தாலாட்டு பாடின பாடல் இது.
0: சிறப்பு, இன்று அதை பாடியிருக்கேன். வாழ்த்துக்கள் மகளே. நல்ல பக்தி வேளையில வந்து பக்திமயமான விடயங்களை பகிர்ந்து எங்களை பக்தி வண்ணமாக்கி இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துகள். கிருஷ்ணா அஷ்டமியில் என்று கிருஷ்ண பிறந்த நாளிலே உங்களுக்கு எல்லா நன்மும் கிடைக்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றியம்மா.
1: நன்றி, நன்றி ஐயா, நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம், வணக்கம். அடுத்த உறவாக நீண்ட நேரம் காத்து கொண்டிருக்கின்றார் வலையிலே என்னுடைய அன்பு உறவு. எங்கே மீண்டும் அழைப்பார் என்று எண்ணுகிற நீண்ட நேரமாக ஒரே நேரத்தில் இருந்திருக்கின்றார். இப்பொழுது போட்டிகள் துவங்கிவிட்டது. அழைப்பிலே போட்டி, யார் யாருடைய அழைப்பு கிடைக்கப் போகின்றது, அவர் அழைப்பிலே இருந்தவர் தான் பெறுகின்றார். வணக்கம், வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் ஏஆர் நாகப்பன் அவர்கள். தானாக வந்த சந்திரமாக இப்பொழுது வந்து வாசனை வீசி கொண்டிருக்கின்றீர்கள் கோவை மாநகரிலிருந்து. நலமாக இருக்கின்றீர்களா நாகப்பன்?
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர் வணக்கம். நான் நலமாகவும் வளமாகவும் மகிழ்வாகவும் நல்லவனாகவும் வல்லவனாகவும் இருக்கிறேன்.
0: அதுதானே பாத்திரம், அப்படியெல்லாம் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் பகல் வணக்கம் தந்தவரை உங்களுக்கு இரவு வணக்கம் தந்து இணைந்து கொள்வோம். ஐக்கியமாகிவிட்டோம் ஒன்றியல் தமிழ் வானொலியிலே, பக்தி வேளையிலே. சரி, அங்கு காலநிலை சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். நீங்கள் எல்லாம் நலமாக வளமாக நல்லவனாக வல்லவனாக இருக்கும் இந்த வேளையில். இன்று கிருஷ்ண ஜெயந்தி என்று ஏதோ கூறுகிறார்கள், நீங்கள் அதை பற்றி என்ன கேள்விப்பட்டீர்கள்? உங்களோட ஊர்ல எப்படி இருக்கின்றது?
2: இங்க கூட இஸ்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஐயா, அந்த அரே ரமா அரே கிருஷ்ணா
0: மாதிரி
2: இஸ்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அது முன்னாடியே 2-3 நாளைக்கு முன்னாடியே பதிவு பண்ணிடுவாங்க.
0: ஒரு அமைப்பு
2: அது. ஆமா, அமைப்பு. அதுல இந்த இப்ப இதுக்கு முன்னாடி பேசினாங்களே சகோதரி, அந்த
0: கஸ்தூரியில
2: போட்டு அந்த மாதிரியான பண்றாங்க, நிறைய பண்றாங்க. 3 நாள் தொடர்ந்து பண்றாங்க, இன்னைக்கு நாளைக்கும் இருக்கும். அது நாம போற வழியில அப்பப்ப போய் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வரத்தான் முடியுமே தவிர முழுசா அங்க இருக்க முடியாது.
0: இருக்க முடியாது, அதான் தெரிந்தபடி என்ன 3 நாளும் தொடர்ந்து இருக்க முடியாது. இல்ல அங்க பக்தர் கூட்டம் அப்படி இருக்கின்றது, அங்க பக்தர் கூட்டங்கள் அப்படி இருக்கின்றது.
2: அதுக்குன்னு ஒரு அமைப்பே இருக்குது ஐயா, சரியான கூட்டம் இருக்கும் ஐயா. அங்க அந்த குடிசியா காலில் அதுக்கு பக்கத்துலயே அவங்களுக்கான இடம்லாம் வாங்கி வச்சிருக்காங்க.
0: குறிப்பாக உங்களோட உங்களோட கணக்கின்படி மதிப்பீட்டின்படி சுமார் எத்தனை பக்தர்கள் கூடி இருந்திருப்பார்கள் அந்த இடத்துல நீங்கள் போன வேளையிலே?
2: ஒரு 3000 பேர் இருப்பாங்க.
0: ஓ, 3000 பேர் இருக்கின்றார்கள். பெரிய மகிழ்ச்சியாக இருக்கின்ற அவர்கள் அணிந்திருக்கின்ற ஆடைகள் எல்லாம் அப்படி இருந்தது.
2: அது அவங்க எல்லாம் பாத்துக்க, அவங்க வந்து ஒரு மாதிரி அவங்க பிராமணர்கள் ஆள்களாகவும் இருப்பாங்க. இதெல்லாம் நாமம் போட்டவங்களா இருக்கிறாங்க, அது வேற மாதிரி. அது ஒரு
0: அமைப்பு, நாமம் தான் அவர்களுடைய பொட்டு. நாங்கள் பொட்டு என்று குங்குமம் சந்தனம் வைப்பது அவர்கள் நாமத்தை நாமமாக நீட்டி இழுத்து விடுவார்கள்.
2: வந்து அத்தையா பூசக்கூடிய ஆட்கள்,
0: அது சிவ சின்னங்கள் எங்களுடையது, அவர்கள் வைஷ்ணவ. ஆனால் அவரும் வந்து கிருஷ்ணர் வந்து பாரபட்சமற்றவர், ஆனால் அதை கொண்டாடுகிற நாங்கள் தான் கொஞ்சம் மமது, நாங்கள் வைஷ்ணவர்கள் நீங்கள் சைவர்கள் என்று பேதம் பார்க்கின்றோம். அப்படி அல்ல,

0: அவர் என்று அவருடைய இறைவர்களுக்கு பிறப்பு இறப்பு இல்லை, ஆனால் தோன்றிய அவதாரம் எடுத்து தோன்றிய நாள்.
1: பிறந்தவர்களாம்
0: இருப்பார் விஜயராகவன் என்றால் இல்லை, அவர் தான் என்று பிறக்கவில்லை, தனக்கும் அவற்றை பெயர் என்று கூறாது, அவர்களுடைய நம்பிக்கை இறை பெயரை சூட்டும் பொழுது அதை அதை சுருக்கி நீட்டி முடக்கி. ஆனால் அந்த கிருஷ்ணன் போல் வாழுகின்றார்களா, அந்த பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டிய பின்பு அந்த பிள்ளைகள் கிருஷ்ணன் போல் வாழுகின்றார்களா என்று பார்க்க வேண்டும் இல்லையா?
1: அவங்க அந்த பெயர் வைக்கிற போது அதே அமைப்புல கொண்டு வருவாங்க இல்லையா வளர்த்து?
0: அவர்கள் கொண்டு வந்து வளர்ந்த பின்பு என்ன செய்வார்கள்? எத்தனை கிருஷ்ணன்கள் திருவிளையாடுகளை செய்கிறார்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, இந்த புண்ணிய நாளையிலே என்ன பாடலை நல்ல சம்பவத்தை நல்ல ஒரு விடயத்தை வந்து கூறினீர்கள். அங்கே ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்ற அந்த அமைப்பு இங்கு கனடாவிலும் பெரியதா இருக்கிறது, அமெரிக்காவிலும் பெரியதாக இருக்கின்றது.
1: இந்த இஸ்கான் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கனடாவில இருக்கா?
0: இஸ்கான் என்றது என்ன மொழி? மொழியில கூறுகிறார்கள். பெரும்பாலாக ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று உலக நாடு முழுக்க இருக்கின்றது கிளைகள், உலக நாடு முழுக்க. கனடாவிலே பல இடங்களில் அந்த கிளை இருக்கின்றது, அதே பெயரிலே அமெரிக்காவிலும் இருக்கின்றது, இலங்கையிலே இருக்கின்றது, இந்தியாவிலே இருக்கின்றது, எல்லா இடமும் இருக்கின்றது ஐயா, இங்கிலாந்திலே, எல்லா நாடுகளிலேயும் அந்த அமைப்பு இருக்கின்றது. அது ஒரு பெரிய அமைப்பு. கிறிஸ்து அவர்கள் கிருஷ்ணரை மூலக்கடவுளாக வச்சு தொடங்குவார்கள். நல்லபடியங்கள்லாம் அங்கே செய்யப்படும் அநேகமாக. அன்பு கருணை சாந்தம் அவர் தான் அது.
1: முக்கியமா இந்த கிருஷ்ண ஜெயந்தியை இப்ப நல்ல விமர்சையா கொண்டாடுவாங்க.
0: ஏனென்றால் அவருடைய ஜெயந்தி நல்லவருக்கும் தெரிந்த ஜெயந்தி. அதே மாதிரி ஒவ்வொரு கடவுளும் தோன்றி அவதாரங்கள் தோன்றிய நாளே அப்படி சொல்லுவார்கள் இவர்கள். அவங்களோட மொழியிலே கிருஷ்ணா கிருஷ்ணாஸ்தமி அல்லது கிருஷ்ண அஷ்டமி என்றெல்லாம் கூறுகிறார். கிருஷ்ண அட்டமி அட்டமி அட்டமி திதியிலே அவர் பிறந்தவர். இந்த நவ கிரகம் எங்களுடைய நவ திதி இருக்குல்ல, அட்டமி நவ ஏகாதசி.
1: இருங்கள்.
0: ஏகாதசியில் ஆரம்பித்து 15 நாட்களுக்கு பௌர்ணமி வரைக்கும் இருக்கிற திதியிலே 8வது நாள் அட்டமி என்று கூறுவது. இந்த அட்டமியிலே நாங்கள் நல்ல விடயங்களை செய்ய மாட்டோம், இந்த நல்ல விஷயங்களையும். ஆனால் அட்டமியிலே அன்றுதான் அவர் பிறந்தவர். அட்டமி நேரத்தில் பிறந்தவனே, அப்பாவி பாம்பை கொன்றவனே என்று பாரதத்திலே துரியோதனாக்கள் இவரை கிண்டல் அடிப்பார்கள். இவர் வந்துவிட்டார், இவர் அட்டவியில பிறந்தவர், சும்மா அப்பாவி பாம்பை தான் கொன்றவர் என்றெல்லாம் அவர் செய்த கிருதி, அந்த கிருத்துவங்கள் அதெல்லாம் அவர் செய்த தர்மத்தை நிலைநாட்ட அதர்மங்களை அழித்த அற்புதங்களே அது உண்டு. அதை இவர்கள் கிண்டலாக பேசுவார்கள். இப்பொழுது தெரியும் தானே நல்லதுக்கு பொல்லாதது சொல்லி கொண்டு போறேன். அட்டமி என்பது அது. நாங்கள் அந்த அட்டமியிலே அதிகமாக நல்லபடியங்கள், திருமணங்கள் போன்ற மங்களமான காரியங்கள் ஒரு நாளுக்கு முன்னும் எந்த முதல் ஒரு எந்த பதவி ஒரு பணியை செய்யறதென்றால் அட்டமியிலே துவங்க மாட்டோம். ஆனால் அந்த அட்டமியிலே தான் அவர் பிறந்தவர். அது அந்த வைஷ்ணவ மதத்தில் உள்ளவர்களுக்கு அதை பெருமையாக கொண்டாடுகிறார்.
1: இன்றைய தினத்துக்கு அது பொருந்தாது இல்லையா அந்த அஷ்டமி இதுங்கிறது? இன்னைக்கு என்ன வேணா செய்யலாம்.
0: அப்படி என்றால்
1: அதாவது நீங்க சொன்ன அதே கருத்து தான், பொதுவா வந்து எந்த ஒரு செயலையும்
0: தொடங்க
1: மாட்டோம் அஷ்டமியில, ஆனா இந்த அஷ்டமிக்கு அது பொருந்தாது.
0: அதே நேரம் ஐயா நீங்கள் சொன்னது சரி, அதை இன்று செய்யலாம் தான் என்று. இப்ப உதாரணத்துக்கு நெல் விதைக்க போகின்றீர்கள், அட்டமியில செய்ய மாட்டார்கள். ஆனா நேற்று விதைத்தாலும் முளைக்கும், இன்று விதைத்தாலும் அது முளைக்கும். தண்ணீர் காற்று மழை வெயில் இருந்தா முளைக்கும்.
1: ஒரு நம்பிக்கை,
0: அவ்வளவு நம்பிக்கை. அதான் இவர்கள் அதை
1: செய்வார்கள்.
0: எப்படி சொல்வார்கள் அந்த மொழி என்றால், அட்டமி நாளில் தொட்டது நாசம் என்று கூறுவார்கள். அவர் வந்து அதர்மத்தை நாசம் பண்ண பிறந்தவர் அட்டமி தினத்திலே. அவர் வந்த அவதாரங்களும் ஒரு அவதாரத்தையும் குறிக்கின்றது. சிறப்பு.

0: தினம் வந்து சிறப்பானதுதான். சரிங்க.
1: ஆமாம், அது அவருடைய பிறந்த நாள் என்றபடியால். ஆனால் பாடியிருக்கின்றார்கள் அடியவர்கள் ஆழ்வார்கள், நாளும் கோளும் நன்மை தரும். நாள் என்ன கோள் என்ன எல்லாம் ஒன்றுதான் இல்லையா?
0: பாக்குறாங்களே, பெரும்பாலும் பாக்குறாங்களே,
1: எல்லோரும் பார்ப்பது, அவசரத்துக்கு பார்க்க மாட்டாங்களே ஐயா, அவசரமா செய்ய வேண்டாம், பார்க்க மாட்டாங்க. இந்த நாள் திருமணம் செய்ய வேணும், கணவனுக்கு ஒரு ஆணம் பண்ணும், தெரியாதனமா காதலிச்சு விட்டார்கள், தெரியாதனமா நடந்து கொண்டார்கள், நான் விட்டா பிழைச்சு விடும், இன்றைக்கு எப்படியும் செய்துவிட வேணும். இப்ப விரைவில் செய்ய வேணும்னா ஒரு சனிக்கிழமை,
0: சனிக்கிழமை
1: ஒரு சனி அல்ல ஞாயிற்றுக்கு செய்ய வேணும். சனி ஞாயிறு அட்டவி நாமி என்றால் இவர்கள் செய்பவர்கள் அந்த ஐயரை பிடிச்சோ அல்ல அந்த வைத்தியரை பிடிச்சி அதுக்கு ரெண்டு மந்திரத்தை சொல்லி செய்துவிடப்பா கல்யாணத்தை சொல்லுவார்கள். அவரும் அதுக்கு என்ன நன்னா பண்ணிடுவோம், அதனால என்ன நன்னா பண்ணிடுவோம் பண்ணி விட்டுருவாரு இதெல்லாம். ஆனால் அவர்கள் சிறப்பாகவும் பாடுகிறார்கள். இந்த திதி நாள் பார்த்து
0: செய்யல,
1: திதி நாள் பார்த்து செய்தவர்கள் பலதாகியும் போயிருக்காரு. இதெல்லாம் நம்பிக்கைகள், சந்தர்ப்பங்கள். அதனால் நாங்கள் அதுக்கு மாறுபாடு
0: அதை தெளிவா சொல்லணும்னா செல்வம் படம் பார்க்கணும்.
1: ஆமாம் ஆமாம் ஆமாம், அற்புதம், சரியான கருத்தை கொண்டு வந்தது. அதையெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு முன்னோர்கள் நம் முன்பு தென்னகத்து திரைப்படம் தான் நான் அடிக்கடி சொல்வேன். சமுதாயத்திலே என்னென்ன இருக்கின்றதோ சமுதாய விழிப்புணர்வுகள் சீர்கேடுகளை திருப்துவதற்கு வந்த படங்கள் இன்று அல்ல. ஆனால் ஒன்று எங்களுக்கு தெரியும், நாங்கள் எந்த மதத்தவர் ஆனாலும் ஐதீகத்தை நம்பி அந்த மத கோட்பாடுகளை நம்பி நல்லபடி வாழத்தான் அது சொல்லுகிறது. நாங்கள் தான் எங்களுடைய வசதிக்கேற்ப மாற்றிவிட்டோம், புரிகிறதா ஐயா? நாங்கள் எங்கள் வசதிக்கேற்ப மாறிவிட்டோம், அவ்வளவுதான். நன்றி. இந்த என்ன பாடலை கேட்போம் நாகப்பன்? பக்தி பாடல், பக்தி பாடல். அப்படி சாமி பாட்டு புதுசு இல்லையா? அது என்ன உற்சாக உற்சாக கானம், உற்சாக பானம் பண்றவங்களுக்கு உற்சாக கானம்.
0: நேத்து நல்லா இருந்தது இல்லையா அந்த பாட்டு?
1: உங்களுக்கு சிறப்பா
0: இருக்கு.
1: நாங்களும் அந்த பாடலை கேட்டா தூங்க மாட்டோம், நீங்க நல்லா தூங்குறீர்கள் சொல்றீங்க. அதான் நான் கூறியிருந்தேனே, தூக்கம் வரவில்லையாண்டு உற்சாக பானம் அருந்துவார்கள். எங்கள் நாகப்பன் தூக்கம் வர வேணும் என்றால் உற்சாக கானம் கேட்க வேணும். இன்று என்ன துள்ளல்லே என்ன பக்தி வருகின்ற இருக்கின்றது?
0: நீங்க சாமி பாட்டு சாமி பாட்டு சாமிங்கிற படத்துல இருந்து பாட்டு கேட்கலாமான்னு
1: நினைச்சேன். அதுக்கு விருப்பம், உங்களுக்கு எது விருப்பமோ அதுதான் ஐயா எங்க திருப்தி. எது திருப்தி தர
0: தவிர அந்த பாட்டு நல்ல பாட்டு இல்லையா? அதனால கேட்க முடியல.
1: அப்ப போற பாட்டுகள் இருக்குது ஐயாப்பா, பக்தியோடு வர்ற பாடல் பலது இருக்கின்றதே. சாமிங்கிற படத்துல பாடல் வேண்டாம், நாங்களோட வரப்போம், அது காரியம் இல்ல. என்ன பாடல் வேண்டும்?
0: அது ஒரு பக்கம் கடைசியா தானே வரப்போது, அதனால அது கவலை இல்ல.
1: அது அது போடலாம், கடைசியா கேட்டு அதனால நீங்கள் உங்களுக்கு வந்து எதுவும் சொல்லுவார்கள் மற்றவர்கள் கூறு. என்ன பாடல்
0: இருக்கலாம் ஐயா? இன்னைக்கு வந்து படம் வந்து ஒரு கொடியில் இரு மலர்கள்.
1: ஆஹா, சிறப்பான பாடல், படமா இருக்கு. ஒரு கொடியில் இருமகள், என்ன பாடல்?
0: கண்ணனின் சன்னதியில் எந்த கண்மணி புன்னகை.
1: சிறப்பான பாடல், கண்ணனின் சன்னதி.
0: நம்மளும் ஊரோட ஒத்து போயிருவோம் ஐயா, இன்னொரு நாள் கேட்டுக்கலாம்.
1: அதனால தானே நம் முன்னோர்கள் சொன்னார், சாரை தின்னி ஊருக்கு போனால் நடுமுறை நமக்கு கண்டிருக்கணுமா. இந்த பாம்பு தின்ற ஊருக்கு போனால் அது இன்னொன்று பொறுப்படையா அமலவரப்போது அந்த நடுமுண்டை எனக்கு போடப்பா அப்படின்னு முந்தி கேட்கணுமாம். அப்போ அவங்க நினைப்பாங்கன்னா அடைய இவங்களை நம்ம ஆள் தான் எல்லாம் நல்லா செய்வாங்களாம். ஒத்து போதல், சரை தண்ணி ஊருக்கு போனால் நடுமுறை நமக்கு என்று இருக்க வேண்டும். கண்ணனின் சந்நிதியில் விபூதியும் பட்டியும் ஒரு சாட்சியத்தையும் போட்டு வேண்டும், என்ன பண்ணணும்னாலும் செய்யலாம் தானே ஐயா? வாழ்த்துக்கள். உங்கள் கண்ணனின் சந்நிதியில் ஒளிபரப்பாகும் கெட்டு மகிழ்வோம், இணைந்து மகிழ்வாக சிறப்பித்ததுக்கு நன்றி. நன்றி.
0: இன்றைய தினங்கள் கிடைக்குமா இல்ல நாளை தினம் சேர்த்து?
1: அது வருகிற தொகையை பொறுத்தது. ஐந்து ஆறு பேர் இன்றைக்கு கொடுத்து விடுவேன், அதுக்கு மேலே
0: நல்லா
1: தூங்குங்கள். நீங்கள் நீங்க தூங்க மாட்டீங்களே, என்ன என்னை முடிவடைய போகும் மட்டும் என்னோடய இருப்பீர்கள் அல்லவா? நன்றி.
0: இன்றைய தினம் தானையா பகல் வேலையில கேட்ட அந்த பாட்டு, நேர் நேர பாட்டு.
1: ஆமா ஆமா,
0: அந்த என்னை விட்டு ஓடி போக முடியுமா பாடல் கேட்டு முடிச்சது.
1: அது கேட்டேன், எப்படி இருந்தது பாட்டு?
0: படத்தின் பெயர் குமுதம், ஆனா நீங்க குங்குமம் சொல்லிட்டீங்க.
1: அப்படியா? ஓஹோ,
0: முதல்ல அது அது பரவாயில்ல, இருந்தாலும் குமுதம்னு தெரியுமே எல்லாருக்கும் இந்த பாட்டை கேட்டா.
1: சரி, நான் கவனித்துக் கொள்ளுகிறேன். நன்றி நன்றி ஐயா,
0: நன்றி நன்றி நன்றி ஐயா, நன்றி
1: நன்றி. அடுத்த உறவு வருகின்றார். எங்களுடைய யார் இருவர் இருக்கின்றீர்கள், யார் முதலில் வரப்போகின்றீர்கள் வாருங்கள் பார்ப்போம். யார் முதலில் வரப்போகின்றீர்கள் வாருங்கள் பார்ப்போம். வருகின்றார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம்யா, வணக்கம்யா.
1: மகிழ்வாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமா இருக்கையா? நான் வள மகிழ்ச்சியா இருக்கையா.
1: சிறப்பு. அந்த ஆயர் பாடி மாளிகையில் பாடல் கேட்டீர்களா?
2: கேட்டேயா? கேட்டேயா, அருமையா இருந்தது.
1: அந்த ஞாபகம் எப்படி இருந்தது உங்களுக்கு?
2: நன்றாக தான்
1: மீட்டிக் கொண்டீர்கள். வாழ்த்துக்கள். இன்று கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாள், என்ன செய்தீர்கள், எங்கு சென்றீர்கள், எப்படி கொண்டாடினீர்கள்?
2: இன்று கிருஷ்ணன் ஜெயந்திக்கு சும்மா சாதாரணமாக கோயிலுக்கு தான் போனோம். ஆனால் எங்கள் பகுதியில் இல்லை, வீர விஜயராகவன் சொன்ன மாதிரி பாண்டரங்கன் கோயில் ஆடுதுறை பக அருகில் இருக்குது. கிட்டத்தட்ட 15 மைல் தூரம் இருக்குயா, அங்கே போக முடியல. இங்கே உள்ளூரிலே நான் சாமி கும்பிட்டு வந்துட்டேன்யா. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அஷ்டமி, கோகுல அஷ்டமின்னு சொல்லுவாங்க, கிருஷ்ண ஜெயந்தி. இந்த அஷ்டமி பற்றி கூட நீங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அஷ்டமியில் வந்து என்னுடைய காரியங்கள் பூராமே அந்த அஷ்டமியில் தான் நடைபெறும். அந்த தெரியாமையே நடக்கும், ஆனால் அது நல்லதாகவே எனக்கு நடக்கும்யா. அந்த மாரி நிறைய அனுபவங்கள் இருக்குது. வயலில் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, விதை விதைக்கும் போது மற்றவங்கள்லாம் வந்து எனக்கு ஆள் வரும் அன்னைக்கு. ஏன்னா கொஞ்சம் உள்ளுக்குள்ள இருக்கிற நிலம் இருக்கிறதுனால எனக்கு அன்னைக்கு வரும். காரணம் என்னன்னா, அஷ்டமின்னு யாரும் விதைக்க மாட்டாங்க, ஆனா நான் விதைப்பேன், ஆள் கிடைச்சதுன்னு. அப்ப செய்யும்போது எல்லாரும் சொல்லுவாங்க அஷ்டமியில செஞ்சேன், ஆனா கொஞ்சம் இழுபறியா இருக்குமே ஒழிஞ்சு, ஆனா நல்ல விளைச்சலா இருக்குங்க.
1: அப்ப என்ன கூற விரும்புகிறீர்கள், அது சிறப்புன்னு கூறுகிறீர்களா?
2: அஷ்டமியில செய்த காரியம் நன்றாகவே இருக்கும், நலம் பாய்க்கும்.
1: ஏனென்றால் உங்களோட மனம், உங்களோட மனம் இன்னைக்கு போட்டால் நல்லது நினைக்கிறீர்கள், நல்லது வருது. ஐயோ, பிள்ளையாக இருக்கும்போது பிள்ளையாகத்தான் போகும். மனம்தான் காரணம், மனம்தான் காரணம். அட்டமி என்றுதான் அதை கூறுவார்கள். அஷ்டமி என்ற அந்த இஷ் வந்து அது எங்களுடைய மொழியில இல்லை. அட்டமி நவமி என்றுதான்.
2: அட்டங்கிறது
1: எட்டு. அட்டமி என்பது 8வது நாள் வார திதி தானே அட்டமி. அதை அவர்கள் அஷ்டமி என்று கூறுகிறார்கள். அவர்களோட மொழியிலே அஷ்டம் என்றது அற்று போறது, அட்டம் என்பது 8வது எங்களுக்கு. அதுல ஒரு பிழையும் இல்லை, அதுல ஒரு பிழையும் இல்லை. அட்டமி என்பது எங்களோட மொழி. சரி, இப்பொழுது அங்க போ, நீங்கள் அந்த குறிப்பிட்ட ஆலயத்துக்கு தான் போக வேண்டும் என்ற. எந்த ஆலயத்துக்கு போனாலும் தெய்வத்தை வழிபடுவதுதான், வீட்டிலிருந்து கொண்டாடுவதுதான் தெய்வத்தை வழிபடுவதுதான், மனம்தானே காரணம். அதனால் அஷ்டமியிலே இப்ப நாகப்பன்னன் நானும் பேசும்போது அவசரத்துக்கு தேவைக்கு செய்கிறார்கள், துப்புரவாக கழித்து விடலை. அன்று போட வேணும், நீங்களும் வந்து அந்த அன்றைய தினம் வேறு ஆட்கள், வேறு நாட்களிலே ஆட்களை பிடிப்பது கடினம், அன்றென்றால் ஆட்களை பிடிக்கலாம் என்ற வசதிக்காக செய்கிறீர்கள். புரிகிறதா?
2: இன்று கால, ஆமாயா, காலபைரவர் கும்பிடுறது நல்லது அஷ்டமியில.
1: அஷ்டமி நாளையிலே காலபைரவரை தரிசிப்பது நல்லதா? குருங்கள் என்ன காரணம்?
2: கோயிலுக்கு தான், அந்த கோயிலுக்கு தான் நான் போயிட்டு வந்தேன்.
1: என்ன காரணம், என்ன காரணம் நல்லது? அதிலே அஷ்டமி நாளிலே காலபைரவரை எதற்காக வணங்க வேண்டும்?
2: அந்த காலபைரவுக்கு உகந்த நாள்னு சொல்லுவாங்க.
1: அது காலபைரவருக்கு வந்த நாள் அஷ்டமியா? அஷ்டமி காலபைரவருக்கு வந்த நாளோ?
2: ஆமாயா.
1: தெரிந்து கொண்டோம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆதலால் நாளும் கோளும் நமக்காக அமைக்கப்பட்டது, நாளும் கோளும் நமக்கு நன்மையே செய்யும் என்று ஐதீகத்திலே கூறப்படுகின்றது. ஆதலால் நாளும் கோளும் சரி வரும் பொழுது நீங்கள் எப்படித்தான் தவிர்த்தாலும் நிமிர்ந்தாலும் அது நடப்பது நடந்தே ஆகும். உங்களுக்கு இந்த நாளையில் தான் நடக்க வேண்டாம், நடந்தே ஆகும் ஐயா. அதை தடுக்க யாராலும் முடியாது. அதனால் நீங்கள் அங்கு சென்று பைரவரையும் வணங்கும் வேளை அஸ்தமியோடு வழங்குவதோ அது அங்கே அவைகளே கனெக்ஷன் இருக்கு ஐயா, அவைகளில் தொடர்புகள் இருக்கும் ஐயா. பைரவர் அங்கே அந்த அருள் பாலிக்க செய்வார் உங்களுக்கு. சரி, உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் யாராவது கண்ணன் பேடம் அடித்து வந்தார்களா, பார்த்தீர்களா?
2: நேற்று கூட
1: சொன்ன
2: மகள் வழி, மகள் வழி எங்க அண்ணியோடைய தங்கையோட பேரன் வந்து இன்னைக்கு செஞ்சு இந்த போட்டோ எல்லாம்
1: இங்க நானும் பார்த்தேன். எல்லோரும் பகிர்ந்திருக்கின்றார்கள். பாலர்களை எல்லாம் கண்ணன் போன்று சோடித்து அவர்களை கண்ணனாக வந்து வீட்டிலே அந்த பாதங்கள் எல்லாம் வைத்து கொண்டாடுவார்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். என்ன பாடலை கேட்போம் இன்று? என்ன பாடலை கேட்போம் மகாலிங்கம்?
2: கமலஹாசன் நடிச்ச
1: முகுந்தா முகுந்தா பாடலா? தசாவதாரத்திலே முகுந்தா முகுந்தாவா? சிறப்பு சிறப்பு. முகுந்தா முகுந்தா என்று மகாலிங்கம் அவர்களுக்காக ஒலிக்க வைத்து நாங்களும் கேட்டு மகிழ்வோம். பக்தி வேளையை அலங்கரித்து பதில் பகிர்ந்து எங்களுடைய சில சில வினாக்களுக்கு நல்ல விடை தந்து முழுமையாக்கி சென்றவங்களுக்கு என்னுடைய நன்றி. அந்த நாங்கள் பேசியதிலே இதை கண்டுபிடித்து எல்லா நாளும் கோளும் சிறந்ததுதான் என்றதை நிறைவு செல்கின்றார் மகாலிங்கம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்து அவரோடு போட்டி போட்டு அழைத்து கொண்டிருந்த இன்னொரு அவரை அழைக்கப் போகின்றேன். நன்றி மகாலிங்கம், மீண்டும் சந்திப்போம். எங்கே அடுத்த உறவு விட்டு வருகின்றார் வருகின்றார் வந்துவிட்டார் வந்துவிட்டார் பார்த்து கொண்டிருந்து பக்கத்திலிருந்து வந்துட்டார். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்.
1: பொருங்கள்
3: சரவணன்
1: அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் சரவணன் நெய்வேலியில் இருந்து வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
3: நலமாகவும் மகிழ்வாகவும் சுகமாகவும் இருக்கின்றோம். எனக்கு முன்னாடி மகாலிங்கம் அவர்கள் வந்துட்டாங்க.
1: இருவரும் அழைத்தீர்கள். அவருடைய அழைப்பு அவர் முதல்ல அழைத்தார், அதைத் தொடர்ந்து நீங்களும் அழைத்தீர்கள். அவருடைய அழைப்பு முதல் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இன்று உங்கள் வீட்டிலே காக்கை தரிசித்ததா உங்கள் இல்லத்தை? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, கிருஷ்ண ஜெயந்தி அன்று இவர்கள் எல்லாம் வந்து வந்து கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் என்று கூறிக்கொண்டிருக்கின்றார்கள். அரசடி குப்பத்திலே பிறந்த நாள் எப்படி போகின்றது? கிருஷ்ணனுடைய பிறந்த நாள்
3: இந்த கிருஷ்ண ஜெயந்திங்கிறது எங்களுக்கு இப்படி என்ன எங்களுக்கு பிரபலமாலாம் இருக்காது, எங்க கிராமத்திலாம் இல்லை. இந்த கிருஷ்ண ஜெயந்தி விடுமுறை அது மூலம் மட்டும்தான் சாதாரணமான நாள் மாதிரியாதான் போயிட்டு
1: கொண்டாடுகிறோம். வாழ்த்துக்கள் சிறப்புகள். இந்த அதுலேயும் இந்த கிருஷ்ணர் என்று எங்களுடைய மொழியிலே வராது, கிட்டுனர் என்றுதான் வரும். அவருக்கு பேர் கிட்டுனர் கிட்டுனர். அவர் எங்களோடு வந்து எங்களுக்கு அருள் புரிவதற்காக கிட்டி எங்களுக்கு கிட்ட வந்தவர் அவர் கிட்டுனர். அதுதான் அவருக்கு. அது இவர்கள் விடமொழியிலே வரும் பொழுது கிருஷ்ணர் அட்டமி அஷ்டமி என்று கூறுகிறார்கள். அதனால் நாங்கள் கிட்டுனர் என்றுதான் அழைப்போம். அதை கொஞ்சம் நாங்கள் பின்பற்றிகள் தானே. அதனால் இப்போ என்னுடைய பெயர் கூட செல்வராசா என்றுதான் என்னுடைய தாய் தந்தையின் பாட்டி எனக்கு சூட்டிய பெயர் செல்வராசா. நான் ஐந்தாவது குழந்தை செல்வமாக இருந்த செல்வராசா செல்ல ராசா என்றுதான் அவர்கள் வைத்த பெயர். அது பதிவிலே கொண்டு பதிவேடு செய்யும் பொழுது செல்வராஜா என்று பதிந்து விட்டார்கள். உண்மையிலே என்ன பேர் செல்ல ராசா. எவ்வளவு அற்புதமான பதம். என்னை அப்படித்தான் அழைப்பார் என்னுடைய பாட்டி செல்ல ராசா. செல்லம் செல்ல குழந்தை ராசா என்றால் தங்களுக்கு அந்த அந்த அன்பிலே நாங்கள் கூப்பிடுறதுதானே. கன்னத்தை தடவி கொண்டு தங்களை கன்னத்தில் கையை சொடுக்கு போடுவார்கள். அது மருவி மருவி செல்வராஜா என்று வந்துவிட்டது. என்னோட திரைப்படத்தில் கூட என்ற பெயர் அப்படி எழுதாதேங்க, செல்வராசா என்று எழுதும் போனால் அவர்கள் முடியாது, நாகரிகம் இல்லை, செல்வராஜா என்று தான் போடணும்னு செல்வராஜ் என்று போட்டு விட்டார்கள். அது உச்சரிப்புக்காக அப்படி போட்டார்கள். அது எனக்கு நான் அது குழந்தை இல்லை, எனக்கு விருப்பம் இல்லை அது. ஆனால் தமிழிலே அழகாக நான் கையெழுத்து வைப்பது கையொப்பமிடுவது செல்வராசா என்று தான் ஏனென்றால் என்னோட பதிவு சான்றிதழிலே செல்வராசா என்று செல்ல ராசா ஒன்று இல்லை செல்வராசா என்று தான் இருக்கின்றது. அதனால் கிருட்டிணன் என்றுதான் பெருமை தவிர கிருஷ்ணன் என்று பதிய மாட்டார்கள் எங்கள் நாட்டிலே. அது வடகிழக்கு என்று நாங்கள் அதை நாங்கள் கையாள்வதில்லை. கிருட்டிணர் ஆலயம், ஆழ்வார் ஆலயம் என்றுதான் கூறுவோம். கிருட்டிணர் அதை கௌரவமா கிருட்டிணர் என்று, நன் என்றால் ஒருமையிலே வருகிறது, கிருட்டிணன் என்றால் சின்னவராயிருக்கு, கிருட்டிணர் என்றால் பெரியவர் என்ற மரியாதைக்குரிய பதமாக கிருட்டிணர் என்று அழைப்பார்கள். இப்போ ஒருவருக்கு கிருட்டிணன் என்று பெயர் இருக்கும், நாங்கள் இளையவர்கள் அவரை அழைக்கும் போது கிருட்டிணன் என்று கூற மாட்டோம். கிருட்டிணர் அவரை சந்தித்தோம், அவர் அங்கே இருக்க அந்த சந்தியில வந்து அவர் கிருட்டிணர் வந்தார் என்று கூறுவோமே தவிர அந்த சந்தியிலே கிருட்டிணன் வந்தார் என்று கூற மாட்டோம். அது சரியா நல்ல தமிழ் கிருட்டிணர் என்பதுதான். ஆனால் பேச்சு வழக்கிலே பல மொழிகள், அதனால் தான் இந்த பொக்கிஷம் புதையல் என்று வருகின்றது. பல சொற்கள் பேச்சு வழக்கிலே மாறி வந்து விட்டது, மாறிவிட்டது. அதைத்தான் சொன்னேன், சகோதர மொழிகள் வந்து எங்கள் மொழியை எங்கள் நாவல் இருந்து தள்ளிவிட்டு உட்கார்ந்து விட்டது என்று சொல்லுகிறேன். அதுதான் சரி. அப்ப அங்கே பெரிதா எங்கள் நாட்டிலும் கிருஷ்ணருடைய பிறந்த நாளை பெரிதாக கொண்டாடுவது இல்லை, கொண்டாடுகிறோம், ஆனால் பெரிதாக கொண்டாடு. அந்த ஆலயத்துக்கு உரிமையானவர்கள் சொந்தக்காரர் அதை சேர்ந்தவர்கள் தான் அதை கொண்டாடுவார்கள். நாங்கள் சிவ ஆலயத்தை வணங்கி கொண்டிருக்கின்ற சைவர்கள் வெறுப்பு அல்ல, வெறுப்பு அல்ல. சிவாலயத்தில் உள்ள அதற்கும் என்ன, சிவாலயத்துக்குள்ள கிருஷ்ணருடைய தெய்வம் இருக்கிறார் தானே. அதனால் அந்த இந்த சொற்கள் உச்சரிப்புகள கருத்துக்களோடு பெற வேண்டும். அன்று அங்க நெய்வேலியிலே கிருட்டிணருக்கு ஆலயம் இல்லையா? உங்கள் பகுதியில், உங்கள் பகுதியிலே அப்ப ஆலயம் இல்லையா?
3: பெருமாள் கோயில்,
1: பெருமாள் அவருக்குரியதான், பெருமாள் அந்த அவதாரத்திலே பெருமாளாக
3: இருக்கு. பிரபலமான பெருமாள் கோயில் பாத்தீங்கன்னா பண்ருட்டில பெருமாள் கோயில், பெரிய பெருமாள் கோயில் இருக்கு. அப்புறம் உலகளந்த பெருமாள் இங்க அவங்க இருக்காங்க. இங்க இந்த ஊர் இங்க திருவந்திபுரத்துல பெரிய திருப்பதிக்கு நிகரான ஒரு ஆலயம் இருக்கு. நாங்க அடிக்கடி இருக்க அந்த கடலூர் போனோம்னா அந்த போய் ஆகணும். ஆமா,
1: நல்லது சரவணன். அப்ப அங்கே உங்களுக்கு கொண்டாடப்படவில்லை இன்றைய நாள். இந்த நாளில என்ன பாடலை கேட்கலாம் நினைக்கின்றீர்கள்?
3: இந்த பாடலை கேட்பது முன்னு நாங்க பேசவே இல்லை, நீங்க தான் பேசிட்டே இருந்தீங்க.
1: பேசுங்கள், பேச வந்தது பேசுங்கள்.
3: நான் இவ்வளவு நேரம் நல்ல நல்ல தமிழ் சொற்களை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தியை வந்து ஒரு பிரபலமா கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். தமிழ் கடவுள் முருகன் பிறந்த நாள் இங்க தமிழகத்துல கொண்டாடுவதே இல்லை.
1: எப்ப பிறந்தார் முருகன்?
3: அதுதான் தெரியாமல்
1: எப்படி கொண்டாடுவது?
3: தமிழ் கடவுள் முருக கடவுள், அவர் முருக கடவுளுக்கு ஒரு ஜெயந்தி.
1: ஜெயந்தி என்பது, ஜெயந்தி என்பதே அந்நிய மொழி. ஜெயந்தி பிறந்தது, பிறப்பு தான் சரியான தமிழ். குறுங்கள், முருகனுக்கு இப்பொழுது பிறந்த நாள் இருக்கின்றதா?
3: அது கார்த்திகை மாசம், இந்த கார்த்திகை மாசத்துல கார்த்திகை நட்சத்திரம் வரும்போது அன்றைக்கு பிறந்த நாள்னு சொல்லுவாங்க.
1: இப்ப அண்மையில கொண்டாடினார்களா இல்லையா?
3: கொண்டாடவில்லை. அன்றைதான் முருகன் பிறந்ததாக கார்த்திகை பெண்களிடம் இருந்து தோன்றியவராக சொல்லுவாங்க.
1: அப்படியா? அப்ப அதே உங்களோட முருகன் ஆலயம் இருக்கின்றது உங்கள் அயலிலே, அங்கே அது விழாவாக செய்வார்களா? அந்த பூஜையை செய்வார்களா?
3: அது செய்வாங்க, செய்வார்கள் நினைக்கிறேன். ஆனா அங்க சென்றது இல்லை, செய்வாங்க. அந்த டயத்துல கார்த்திகை நட்சத்திரம் வந்தத நாளில அப்புறம் நீங்கள் உங்கள் உரையாடலில் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, மகாலிங்கம் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த நாளும் கோலும் அப்படின்னு சொல்லிட்டு
1: இருந்தீங்க. நாள் கோல் என்றெல்லாம் குறுங்கன்றோம் அல்லவா, நாள் நட்சத்திரம் கிரகம் திதி என்று.
3: அதான் நாள் இன் செய்யும், வினைதான் இன் செய்யும், என்னை நாடி வந்த கோல் இன் செய்யும், கொடும் கூற்றின் செய்யும், குமரேசர் இருதாலும் சிலம்பும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்லிட்டு.
1: நல்ல பாடல், நல்ல பாடல். அவரை வணங்கினாலும் இந்த நாள் கோள் ஒன்றும் செய்யாது. ஒவ்வொரு விடையாலும் அப்படித்தான் கூறப்படுகிறது. ஒவ்வொரு விடையுக்கு அதுதான் கிருஷ்ணர் அவதாரத்திலே அட்டமி நாளில் பிறந்தாலும் அதை பெரிதாக மகிழ்வாக வீடுகளில் கொண்டாடும் பொழுது அட்டமியில் கொண்டாடக்கூடாது என்று மூட நம்பிக்கையோடு கூறுபவர்கள், நம்பிக்கை இல்லாதவர்கள், இது ஒரு நம்பிக்கை ஊட்டுவதாகின்றது. நம்பிக்கை தான் காரணம். அதே போன்று விநாயகருக்கு செய்கிறார்கள் சதுர்த்தி, பெரிய சதுர்த்தி எல்லாம் செய்கிறார்கள் விநாயகருக்கு. இவர்கள் எல்லாம் ஒரு ஒரு அது ஒரு பிறந்த நாள் அல்ல. அன்று அவர்கள் தோன்றிய சில அற்புதங்களுக்காக காட்டப்படுகின்றது. இறைவனுக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை, அவருடைய அவதாரங்கள் தான். ஏகனான இறைவன் அநேகனாக வரும் பொழுது அந்தந்த அவதாரங்கள் எடுத்த திதிகள் நாளிகைகளை தான் பார்க்கின்றார்கள். விஷ்ணு பகவான் கிருஷ்ணராக அவதாரம் எடுத்த நாள் தான் உண்டு. கிருட்டிண அவதாரம், கண் அவதாரம் எடுத்தவர், கண் அவதாரம் எடுக்கைகளில் அதை எடுத்த நாளை தான் இவர்கள் அவர் பிறந்த நாள் என்று கூறுகின்றார்கள். அன்று வழிபாடு எல்லா தெய்வத்துக்கும் இருக்கு. எல்லா தெய்வத்தையும் வழிபடும் பொழுது நீங்கள் கூறிய நாள் என் செய்யும் கோள் என் செய்யும் என்று நீங்கள் முருகரை கும்பிடும் பொழுது கேட்கிற அதே பாடலுமே விநாயகர் என்று போட்டு கேட்டாலும் விநாயகர் அதை தான் செய்கிறார், கிருட்டிணரும் அதை தான் செய்கிறார், பைரவரும் அதை தான் செய்கிறார், அம்பாலும் அதை தான் செய்கின்றார்கள். இந்த தெய்வங்கள் எல்லாம் நாள் கோள் பார்ப்பதில்லை. அவர்களுக்கு நாள் கோள் எல்லாம் நமக்காக உள்ளது என்றுதான் அந்தந்த நாளிலே வருகின்ற சில சில வினைகளை அவர்கள் தடுத்து விடுவார்கள். அடியார்களுக்கு, தங்களை நம்பினோர்களுக்கு, தங்களை வழிபடுபவர்களுக்கு. இப்போ பாருங்கள், எங்கள் மக்கள் மத்தியிலே ஒரு இன்னும் ஒரு இடம் இருக்கு. இந்த முழக்கம், இடி முழக்கம் அதிகமாக ஏற்படும் போது எல்லோரும் ஒரு வார்த்தையை உச்சரிப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லுவார் என்று?
3: அர்ச்சனா.
1: அர்ச்சனருக்கு அபயம். அர்ச்சனருக்கு ஏன்? அவன் வீரன் ஐயா, இதை இடி இடிக்கு அவன் பயப்பட மாட்டான். எங்களை காத்துக்கொள்ளணும் அவருக்கு. அவர் அந்த அந்த அந்த விடயத்தில் அவர் அவரை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். காலிலே கல் அடி விழு அடித்து நடந்து போகுது. காலிலே அடி விழுந்த உடனே அம்மா என்று அழுவோம், இல்லை என்றால் பக்கத்தில் நாங்கள் அன்றாடம் தொழும் கடவுளை கேட்டுக்கொள்வோம். அந்த நேரத்தில் டாக்கு தெரியோ அல்லது அக்கம் பக்கத்தில் உள்ளவரையோ கூப்பிட மாட்டோம். அம்மா என்று அழுவோம், அல்லது முருகா என்று கூப்பிடுவோம். நீங்கள் என்ன முருகா என்று சொல்லலாம். இன்னொருத்தர் கிருஷ்ணா நாமா நமோ என்று கூறுவார்கள். இங்கே என்னுடைய நண்பர் ஒருவர் இருக்கிறார், அவர் எப்பொழுதும் தனக்கு இந்த ஏவரைகள் கொட்டாவிகள் இருமல்கள் வந்தால் உடனே கிருஷ்ணார்ப்பணம் என்று கூறுவார். அவருக்கு விருப்பம். தெய்வங்களின் பெயரை சொல்வதனால்தான் எங்களுக்கு தலையோடு வருவது தலை பாகையோடு போகும் என்று கூறுவது போன்று வருகின்ற துன்பம் கொஞ்சம் வர்ற துன்பம் வந்தேயாகும், கொஞ்சம் விலகி செல்லும், கொஞ்சம் சுலபமாக இருக்கும். ஒரு மரத்திலிருந்து ஒரு தேங்காய் விழப்போகின்றது, நேரடியாக தலையில் விழாமல் ஒரு பக்கமாக விழுந்து போகும் அல்லவா? அப்படி நாங்கள் ஓடும் பொழுது ஒரு தடியில் தடக்கப்படும் பொழுது அந்த தடி முறிந்து அந்த வேகம் குறைந்து செல்லும். இது எங்களுடைய பண்பாடுகளுக்கும் அறத்தின் பால் பின் நடப்பவர்களுக்கும் ஏற்படுவது. துன்பம் வந்தே ஆகும், வராமல் போவதில்லை. துன்பப்படாத எந்த ஆன்மாக்களும் எந்த உயிரும் இல்லை இந்த உலகத்திலே. துன்பம் என்பது பெற்றாமல் எந்த உயிரும் இல்லை. ஆனால் பெற்றும் துன்பம் சற்று சுலபமாக இருக்க வேண்டும் என்று தெய்வத்தை நம்புகிறோம். புரிகிறதா? அதனால் முருகனுக்கு பிறந்த நாள் முருகனுக்கு அது ஒரு நாள் மட்டும்தான், கார்த்திகை நாள் மட்டுமல்ல, எத்தனை நாட்கள் முருகனுக்காக கொண்டாடப்படுங்க. ஒவ்வொரு கடவுளுக்கும் எங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் இருக்கின்றது. ஒவ்வொரு திதியிலேயும் நாங்கள் அந்தந்த திதியிலே ஒரு தெய்வத்தை வணங்குவதற்கான விழாக்களை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். 365 நாட்களும் எங்களுக்கு தெய்வத்துக்குரிய நாட்கள் தான். ஏனென்றால் தெய்வம் தானே எங்களை காத்துக்கொள்வது, எங்களுக்கு அருள் தருவது, எங்களில் இருக்கிற மமதைகளை ஆணவங்களை அழித்துக் கொள்வது, இறுதியிலே எங்களை தங்களோடு ஏற்றுக்கொள்வதும் அவர்கள் தானே ஐயா. சிறப்பு என்ன பாடலை கேட்போம் சரவணன் என்று?
3: சுப்ரபாதம் திரைப்படத்திலிருந்து கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும்.
1: இப்ப நாங்க முருகனை நினைத்தால் சொன்னது வலிக்கும் பரலாம் தானே இல்லையா? அவரை நினைத்தால் முருகா முருகா என்றது முருகாதாமனம் என்றெல்லாம் முருகா உன்னை அழைத்த போது வர வேண்டும் என்றெல்லாம் கேட்கின்றோம். அந்த ஒவ்வொரு அவதாரத்திலே நாங்கள் அவர் பால் அன்பு வைத்து ஊன்றுவிட்டால் அந்த அவதாரம் தான் கடவுள். கண்ணன் மட்டும் நினைச்சா தான் துன்பம் போகும், முருகன் நினைச்சா போகாதோண்டு அப்படி இல்லை. சரியா?
3: அப்படி இல்லை, இறைவன் ஒருவனே தான்.
1: கண்ணனை நினைத்தால் எப்படி வரும் அந்த பாடல்?
3: கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் அப்படி வரும்.
1: யார் சொன்னது? உண்மை. ஒவ்வொரு அவதாரத்திலும் இவர்கள் மக்களுடைய அடியவர்களுடைய துயர்தீக்கத்தான் தங்களுடைய கிருத்திரங்களை செய்தார்கள். சரியா? ஓம் நம சிவாய, ஓம் மகாதேவா, சம்பவ மகாதேவா, ஓம் சரவணபவா, கிருஷ்ண அர்ப்பணம் என்ற கிருஷ்ண ஜெயந்தி உங்களுக்கு நல்ல ஜெயமாக அமையட்டும். ஜெயம் என்று கூறுவதே எங்களுடைய மொழி அல்ல, அது வெற்றி என்றது ஜெயம். நன்றி சரவணா, வாழ்த்துக்கள்.
3: நன்றி நன்றி
1: நன்றி ஐயா, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். இது முன்னையர் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் பக்தி வேளை. பக்தி வேளையை அலங்கரிக்க வந்து சிறப்பித்துக் கொண்டு செல்பவர்கள் அடுத்த உறவர் இருக்கின்றார், அழைத்து விட்டு சென்று விட்டார், மீண்டும் அழைப்பார் எண்ணுகின்றோம் என்று எண்ணுகின்றேன்.
4: மறவாத சிந்தை கொண்டு தெய்வ பக்தி பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்த எதிர் தலை வணங்கி உளம் உருங்கி நின்று பக்தி பரிவு கொண்டு புகழ் துதி புரிந்த

0: யாகி வாழ்வில் இடர்பட.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் மகளே, வணக்கம். அப்படி அம்மா இருக்கின்றீர்கள்?
2: நல்லா இருக்கேன்பா.
1: நல்லா இருக்கும் இந்த நாளையிலே. பேத்தியார் கண்ணனோட வீடு வந்தார் போல் தெரிகின்றது. அங்க போனீர்கள். அதுவும் சன்கிளாஸ் போட்டு வந்த கண்ணனை கண்டோம் என்று நாங்கள் இல்லையா? சிறப்பாக இருந்தது. மகிழ்ச்சி தானே அம்மா, கண்ணன் குழந்தை பிறந்த இப்பொழுது இது நவநாகரிக கண்ணன், கலியுக கண்ணன். இப்பொழுது சென்று வந்து அவட தானே சென்று பார்த்து விட்டு வந்தீர்கள்.
2: என்ன
1: நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா இருக்கு. அதே மாதிரி எங்களுடைய ஜெய ஜெயா என்ன குண்டு பேத்தி, அவரும் அவர் வந்திருந்தார். தரணீஸ்வரர், தரணீஸ்வரர் அவர் மூத்தவர், சுந்தரேஸ்வரர் இவர், தரணீஸ்வரர். ஈஸ்வரர் எல்லாம் பிள்ளையாக பெற்று வச்சிருக்கார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அப்படியெல்லாம் வாழ்த்துக்களை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளதிட்டு மகிழ்வாக இருந்தது. இன்று நீங்கள் எங்கே நிற்கும் நிகழ்ச்சி? ஆமாடா, நீங்கள் ஆஸ்பத்திரி
2: வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன், சாமி கும்பிடத்தாய் வீட்டுக்கு வந்துட்டேன்.
1: எப்படி இருந்துக்கிறார் அவர்?
2: அவளும் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு
1: வீட்டுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த ஊன்றுகோலோட தான் வராரா? அதனால்தான் வைத்தியசாலையிலே வைத்து கண்காணிப்பார்கள். உங்களை வீடுக்கு அனுப்பி மிகவும் கவனமா இருக்கணும். மருந்துகள் எடுப்பார், எல்லாம் செய்வார். அந்த காலை ஆட்டி அமர்த்தி அதுக்கு தைரியத்துல நின்று பார்க்க ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாம் செய்யக்கூடாதம்மா. கிருஷ்ண ஜெயந்தி வந்து அவரும் ஒரு குழந்தை மாதிரி வீட்டுக்கு வந்து
2: விட்டார்.
1: நல்லது. அங்க அப்ப இனிமேல் தான் நீங்க சாமி கும்பிடணுமா? கும்பிட்டு விட்டீங்களா?
2: சாமி தான் கும்பிட்டுட்டா.
1: எல்லாம் கும்பிட்டு
2: விட்டா கரண்ட் போச்சு, ஓடியாது வாசல்ல கண்டப்பா.
1: பாத்தீரா, கரண்ட் போயிட்டு விட்டார் கடவுள. உங்களுக்கு மட்டும்
2: கிருஷ்ணனை கூப்பிடும் போது கரண்ட் எது, கரண்ட் இல்லாம இருந்து, பவர் இல்ல, எது இல்லாம இருந்துச்சு, மின்சாரம் தடைபட்டு இருந்துச்சு. அப்புறம் கிருஷ்ணா வாவான்னு உடனே கரண்ட் சேர்ந்து வந்துருச்சு.
1: அவர் கரண்ட் தானே, வந்தா கரண்ட் அடித்தவரை அடித்து விடுவார்.
2: வந்து முடிச்சு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சோன்னே
1: போயிட்டாரு. அவர் வேண்டிய நேரத்துக்கு வந்து
2: அவர் வேலை முடிஞ்சோன்னே, அவர் வேலை முடிஞ்சோன்னே போயிட்டாரு.
1: அவர் வேண்டிய நேரம் வந்து உங்கள் வினையை தீர்த்து விட்டு அவர் போயிட்டு போய்விட்டார். இனிமேல் நீங்கள் இருக்கலாம். நல்லது. அந்த அந்த சின்ன கண்ணன், கண்ணாடி போட்ட கண்ணனை பார்க்க சிரித்து கொண்டே சொன்னாடே, கலியுக கண்ணன் கண்ணாடி ஓட்டணும்னு விட்டார். அங்க அவர் முடியெல்லாம் சேர்ந்த தரணீஸ்வரர் அது இன்னும் அவர் நின்று நிக்கிறார்.
2: ரொம்ப நிறைய முடிப்பா பாப்பாக்கும்.
1: சிறப்பா
2: பிறந்து 10 மாசம் ஆகுது, 5 தடவை முடி வெட்டியாச்சு.
1: ஓ, பட்டு பட்டுதான் தலைக்கும் கூடுதலாகும்.
2: ஆமா, வளர்ந்துகிட்டே இருக்குது. அவளுக்கு முகத்துல வந்து விழுதுன்னே இருக்காங்க.
1: பெண் குழந்தையா முடி வேண்டும் தானே?
2: அது இன்னும் கொஞ்ச நாள் போகணும் பா. இப்ப முடி ரொம்ப கஷ்டப்படுற வேண்டிய வெயில்
1: அவளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சிறப்பு குழந்தைகளை பார்த்து அவர் குழந்தையாக வந்து எல்லாருடைய உள்ளத்திலேயும் இடம் பிடித்து கொண்டு அவர்களுக்கு எல்லாம் வினைகளை தீர்ப்பதற்காக கிருஷ்ணன் என்ற உருவத்திலே வந்து தர்மத்தை நிலைநாட்டு, அதர்மத்தை எத்தனை வழிகளால எந்தெந்த வகைகளை கையாள முடியுமோ அதையெல்லாம் செய்து அந்த தர்மத்தை நிலைநாட்டியவர். நல்லது. என்ன பாடலை கேட்போம் ஷியாமலா?
2: கோகுலத்தில் ஒரு நாள் ராதை கோபத்தில் ஆழ்ந்திருந்தால் அந்த பாட்டுப்பா.
1: இனிமை இனிமை கோகுலத்தில் ஒரு நாள் ராதை, இது சுசிலாவா பாடியது?
2: ஆமாப்பா, சுசிலாமா பாடினதாப்பா.
1: நன்றி. பக்தி வேலை நிகழ்ச்சி நாளையிலே வந்தது சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? தூரத்திலிருந்து அழைக்கின்றார். இவர் யாராக இருக்கலாம்? வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார், நான் வந்து இந்தியாவிலிருந்து பேசுறேன் சார்.
1: இந்தியாவிலிருந்து பேசுகிறீர்கள், எந்த இடத்திலிருந்து பேசுகிறீர்கள்?
3: தமிழ்நாடு. தமிழ்நாடு சார், தமிழ்நாடு.
1: அதான் தமிழ்நாட்டிலே எந்த பகுதியில் இருக்கின்றீர்கள்?
3: கடலூருக்கும் பக்கத்துல சிதம்பரம் என்ற ஒரு கிராமத்தில இருந்து பேசுறேங்க சார்.
1: சிதம்பரம் சிதம்பரம் என்ற கிராமத்திலிருந்து பேசுகிறீர்கள். என்ன பெயர் ஐயா உங்களுக்கு?
3: எனது பெயர் வந்து பரஞ்சோதிங்க ஐயா.
1: பரம்சோதி, சிறப்பான பெயர், இறைவனுடைய பெயர் பரம்சோதி. பரம்சோதி அவர்களே, நீங்கள் என்ன படிக்கிறீர்களா, பணிபுரிகிறீர்களா, எப்படி இருக்கிறீர்கள்?
3: எனக்கு வந்து கண் பார்வை தெரியாது, நான் வந்து ஊதுபத்தி வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறேங்க ஐயா.
1: அப்படியா, வல்லுநர் தான் நீங்கள். நீங்கள் பெரிய திறனாளி, கண் பார்வை, பார்வை குறைவாக இல்லாதவிட்டாலும் நீங்கள் ஊதுபத்தி வியாபாரம் செய்கிறீர்கள் என்று எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கின்றது. அந்த ஊதுபத்தி பக்திக்குரிய ஒரு சாத பொருள், அதை நீங்கள் உங்களுக்கு தொழிலாக எடுத்துக்கணும். அப்படி ஒரே இடத்தில் கடை வைத்திருக்கிறீர்களா, இல்லை கொண்டு சென்று வியாபாரம் செய்வீர்களா?
3: கொண்டு சென்று வீடு வீடாக அலுவலகங்களுக்கும் போய் நான் மக்களிடத்தில் கொண்டு இருக்கிறேனுங்க ஐயா.
1: அப்படி உதவியாளர் இல்லாமல் உங்களால் சென்று வர முடியுமா பரம்சோதி அவர்களே?
3: கண்டிப்பா உதவியாளர் இல்லாம ஒரு ஸ்டிக்கு துணை கொண்டு போய் கொண்டு வரீங்க ஐயா.
1: வாழ்த்துக்கள் ஐயா, இறைவன் உங்களோடு தான் இருக்கிறார் ஐயா. நீங்கள் எல்லாம் வல்லமை வல்லவர்கள் என்று கூறுபவர்கள் நீங்கள் தான். எல்லாம் இருந்தும் முடியாதவர் எத்தனைவர்கள், நீங்கள் இல்லாதிருந்தும் ஒரு வல்லவராக இருக்கின்றீர்கள். அந்த பணங்களை எல்லாம் நீங்கள் தரும் பொழுது சரியாக எண்ணி எல்லாம் பார்ப்பீர்கள். முடியும் அதுக்கெல்லாம் நீங்கள் அறிவு அந்த வழிகளை வைத்திருக்கிறீர்கள் இல்லையா?
3: கண்டிப்பாக தொடு உணர்வோடு நான் இந்த அளவு வைத்து நாங்கள் வந்து பணம் பரிமாற்றத்தை பண்ணி கொண்டிருக்கிறோங்க ஐயா.
1: நல்ல தமிழ் தொடு உணர்வோடு அளவீடுகளை வைத்து பரிமாற்றம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் உங்களை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள், உங்களிடம் வில்லங்கமாக நடக்க மாட்டார். ஏன்னா இறைவன் உங்களோடு இருக்கின்றார் இல்லையா?
3: ஆமாங்க ஐயா.
1: எவ்வளவு காலமாக இந்த பணியை நீங்கள் ஆற்றி கொண்டிருக்கின்றீர்கள் ஐயா?
3: இது வந்து ஒரு 10 வருட காலமாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றேன் ஐயா.
1: சிறப்பு, மேலும் பல வருடங்கள் நீங்கள் சிறப்படைய சிறப்பாக பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இந்த உங்களோட நான் கூறுவதையிட்டு தவறாக எண்ண வேண்டாம். இந்த பார்வை குறைபாட்டுக்கு ஏதாவது நீங்கள் வைத்தியத்தை அணுகினீர்களா, வைத்தியரை?
3: வைத்தியரை வந்து பார்த்து கொண்டுதானே ஐயா இருக்கிறேன்.
1: அவர் என்ன கூறுகிறார்கள், நம்பிக்கை வச்சிருக்கின்றார்களா?
3: கடவுள் மேல நம்பிக்கை வைத்துதான் மாத்திரை சாப்பிட்டு கொண்டு வருகின்றாங்க ஐயா.
1: அவர் தான் ஐயா எங்களுக்கு உதவி, வேறு யாரும் இல்ல.
3: எனக்கு மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்கிறாங்க.
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இதெல்லாம் அவருடைய கடாட்சம் ஐயா. இறை அருள் இல்லாமல் இவை ஒன்றும் கைகூட மாட்டாது. உங்களுடைய இறை நம்பிக்கை மேலும் வளரட்டும், மேலும் சிறப்படைவீர்கள் நீங்கள். இந்த மொன்றியல் தமிழ் வானொலியை யார் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள்?
3: சிதம்பரத்தில் உள்ள சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தான் இந்த நம்பரை அறிமுகப்படுத்தினார்கள் ஐயா.
1: சிறப்பு, அவர் பலரை அறிமுகப்படுத்தி இருக்கிறார், உங்களையும் அறிமுகப்படுத்தியவிட்டு நாங்கள் பெருமைப்பட்டு அவருக்கு நன்றி கூறிக்கொள்கின்றோம். அவர் பலருக்கு வழிகாட்டியாக இருந்திருக்கின்றார். எங்கள் முன்னேற்ற வானொலி அவர் ஒரு முதுகெலும்பாக இருக்கின்றார். அவர் வழிகாட்டினபடியால் நீங்கள் இங்கு வந்தீர்கள். அவர் நல்ல வழியை தான் உங்களுக்கு காட்டியிருக்க நல்லது. இதற்கு முன்பு வேறு வானொலிகளோடு இணைந்திருக்கின்றீர்களா?
3: காரைக்கால் எஃப்எம்ல இருந்திருக்கிறேன். பார்வை போனதுல இடையில தச்சு விட்டுருச்சு, மறுபடியும் அவரை இன்னைக்கு சந்திக்க வாய்ப்பு கிடைச்சது. அதன் மூலமா நான் வந்து இப்ப உங்கள்கிட்ட சந்திச்சிருக்கேன்.
1: இது உங்களுக்கு பிறந்த காலத்து பிறப்பிலிருந்து இந்த பார்வை குறைபாடு இருக்குன்னு தான் இடையிலே ஏற்பட்டதா?
3: இடையில நீங்க 2009 இந்த பாதிப்பு எனக்கு வந்து தலையில கட்டி வந்தது. அதன் மூலயமா ஆப்ரேஷன் பண்ணி பார்வை வந்து
1: பரம்சோதி. நீங்கள் பெரும்பெரும் பெரம்பொருளுடைய பெயரையே சூட்டி கொண்டிருக்கின்றீர்கள். அவர் சிதம்பரத்திலே இருக்கின்றார், சிதம்பரத்திலே இருக்கும் சிதம்பரம் எங்களுடைய சந்தனராஜ் உங்களுக்கு வழிகாட்டியா இருந்திருக்கின்றார். நீங்கள் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் வந்து தொடு உணர்வை கொண்டுதான் இந்த இலக்கங்களை அழுத்தி எங்களோடு இணைகின்றீர்கள் அப்படித்தானே?
3: ஆமாங்க ஐயா.
1: வாழ்த்துக்கள், சிறப்பு. எத்தனை குழந்தைகள்?
3: 2 குழந்தைகள் ஐயா.
1: ஆண் குழந்தைகளா?
3: பெண் குழந்தை ஒன்று, ஆண் குழந்தை ஒன்று.
1: ஓ, ஆசைக்கு ஒரு பெண்ணும் ஆஸ்திக்கு ஒரு ஆணும் பெற்றிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. மேலும் நீங்கள் சிறப்படைய வேணும், உங்கள் ஃபேமிலியை சிறந்து வாழ வேணும். உங்களுக்கு விரைவில் உங்களுடைய அந்த புலன் கட்புலன் சிறப்பாக வர வேண்டும் என்று நாங்களும் பிரார்த்திக்கின்றோம் இறைவனிடம். முன்னிகள் தமிழ் வானொலி உறவுகள் அத்தனை பேரும் இறைவனை வேண்டுகின்றோம். என்ற கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணர் பிறந்த நாளிலே வந்திருக்கின்றீர்கள், அவருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக அது கைகூடும். முயற்சியை கைவிடாதீர்கள் ஐயா, முயற்சியை கைவிடாதீர்கள். சிறப்பு பரஞ்சோதி அவர்களே, ஆலயங்கள் செல்வதுண்டா? அருகிலே ஆலயங்கள் இருக்கின்றதா?
3: ஆலயங்கள் இருக்கிறங்க, இருக்குதுங்க ஐயா.
1: நீங்கள் சென்று வருவீர்கள் என்ன?
3: ஆ, சென்று வருவோம்.
1: நன்றாக முறையிடுங்கள், நன்றாக முறையிடுங்கள், நிச்சயம் பலிக்கும், நிச்சயம் பலிக்கும். இங்கே உங்களுடைய சரவணன் வந்து கூறினார் தானே, கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும் என்று. அது நிச்சயமாக பலிக்கும் ஐயா. என்னுடைய ஆசிகள் உங்களுக்கு, உங்களை விட மூத்தவன் நான், நல்லா எங்களுடைய ஆசிகள் எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறார் அன்பாக ஆதரவாக. சரி, இன்று இதற்கு முன்பு இந்த வானொலியை கேட்டிருக்கின்றீர்களா? இன்றுதான் கேட்க
3: போகிறேன்.
1: வாழ்த்துக்கள். இது கனடாவிலே அமைந்த ஒரு வானொலி, 36 வருடங்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. இது அநேகமாக தமிழ் வானொலி தான். அந்நிய அந்த சகோதர மொழிகளை வெறுப்பவர்கள் அல்ல, ஆனால் எங்கள் தாய்மொழி தமிழ். அந்த தமிழை நாங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டாக செய்கின்றோம். நீங்கள் எந்த நேரமும் இந்த இப்போ நீங்கள் பேசுகின்ற நேரங்களிலே ஒவ்வொரு நாளும் தினமும் இந்த நிகழ்ச்சி இருக்கும். ஏனைய நிகழ்ச்சிகள் வந்து ஒருவேறப்பி கொண்டு போகணும். என்னோடு உள்ள இந்த நேரொலி நிகழ்ச்சி இந்த நேரத்தில் நிகழ்வு நீங்கள் வந்து பங்கு பற்றி கொள்ளலாம். இன்று இந்த நேரத்தில் நீங்கள் வருவதற்கு உங்களை சார், நீங்கள் வெளியே செல்ல மாட்டீர்களானே, வீட்டில் இருப்பீர்கள், முடிந்த அளவு இருக்கலாம். 24 மணித்தாலும் உங்கள் வானொலியில் நிகழ்ச்சிகள் உண்டு, கேட்டு மகிழலாம்.
3: சரிங்க, நன்றிங்க.
1: நன்றி பரஞ்சோதி அவர்கள். இன்று உங்களுக்காக என்ன பாடலை கேட்டு கொள்ளப்படும் என்று வந்தீர்கள்? என்ன பாடல் உங்களுக்கு விருப்பமான பாடல்?
3: பாடல் வந்து தமிழ் பாடல் வந்து ஐயா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழுமலை வாசா. இந்த பாடலை பதிவிடுங்க ஐயா.
1: அற்புதமான பாடல் உங்களுக்கு பதிவிடும். உங்களுக்கு பாடும் திறமைகள் நல்ல சாரீரம். இங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் இந்த நேரத்தில் பாடுவோர் பாடலாம் என்று உலகளாக இருந்து வந்து பாடுவார்கள். சொந்த குரலிலே வாத்தியங்கள் உணர்ந்தவரை நீங்களே தொலைபேசியிலே எங்களோட பாடி காட்டலாம். நாளை மறுநாள் இந்த நிகழ்ச்சி இங்கே இருக்கும். நாளை மறுநாள் நீங்கள் வரலாம், அழைத்து உங்களுக்கு இணைப்பு தருவோம். நீங்கள் பாடலாம், உங்களுக்கு விருப்பமான பாடலை தயார் பண்ணி எந்த பாடலும் பாடலாம். பக்தி பாடல் தான் பாட வேண்டும் என்ற அல்ல. வாழ்த்துக்கள் பரம்சோதி, மிக எங்கள் உள்ளத்தை தொட்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அன்பு ஒரு உறவாக எங்களோட குடும்பத்தோடு இணைந்து முன்னியல் தமிழ் வானொலியின் ஒரு உறவாக உங்களை நாங்கள் இணைத்து கொண்டு வருக வருக என்று வரவேற்று நீங்கள் கேட்ட பாடலை ஒலிபரப்பி மகிழ்ந்து கொள்வோம். இறைவன் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு.
3: நன்றிங்க ஐயா.
1: நன்றி பரம்சோதி அவர்களே, வாழ்த்துக்கள்.
3: சரிங்க ஐயா,
1: நன்றி, நன்றி, நன்றி. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும். பக்தி வேளையிலே இறையருளால் என்று எங்களுக்கு ஒரு அன்பு உறவு கிடைத்திருக்கின்றார். அவரும் எங்களுடைய குடும்பத்திலே இணைந்து விட்டார் என்று தான் கூற வேண்டும். அழகாக பாடி தன் குரல் பதிவையும் தன்னுடைய நிலையையும் எடுத்து சிறப்பாக தமிழிலே உரையாடி சென்றிருக்கின்றார். நாங்கள் எல்லோரும் அவருக்கு நல்ல சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும் என்று, அவருடைய வாழ்க்கையை நல்ல ஒளி வீச வேண்டும் என்று இறைவனிடம் நாங்கள் மன்றாடி கொள்வோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் பிறப்புகின்றீர்கள்? இங்கே காத்து கொண்டிருக்கிறார் என்புடன் ஓம் நம சிவாய. வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்,
4: வணக்கம். ஓம் நமச்சிவாயா, நச்சியார் கோயிலிருந்து ஆர் தேவா.
1: ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தோடு வந்து இணைந்து எங்களை மகிழ வைக்கும் ஆர் தேவா அவர்களே, நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம், சிறப்பாக உங்களை வரவேற்கணும். நலமாக இருக்கின்றீர்களா?
4: இன்னைக்கு நிகழ்ச்சியை கேட்டு குதூகலமாகவும் மகிழ்ச்சியாகவும் சிறப்பாகவும் போய்கிட்டு இருக்கிற இந்த எம்டிஆர் வானொலிக்கும் நன்றி தெரிவித்து, நல்லா இருக்கியா இன்னைக்கு ஜெயந்தி, நல்லா இருக்க, நல்லா இதெல்லாம் சொன்னீங்க, அதெல்லாம் கேட்டுக்கிட்டே
1: இருந்தேன்.
4: அமைதியா இருந்து
1: பிறந்த நாள், கிருஷ்ணனுடைய பிறந்த நாள் எங்கள் வானொலிக்கு பிறந்திருக்கின்றார் பரம்சோதி என்றவர்.
4: ஆமா,
1: பரம்சோதி என்ற ஒரு உறவு எங்களோடு இணைந்திருக்கின்றார். அவருக்கு ஒரு எங்க முன்னியல் தமிழ் வானொலிக்கு அவர் பிறந்திருக்கின்றார் என்று இல்லையா?
4: லண்டன் சகோதரி பாடின பாட்டும் நல்ல அருமையா பாடினாங்க. பேச்ச கேட்க கேட்க எனக்கு
1: மகள் வந்து பாடும்போது நான் தூக்கத்துக்கு போற மாதிரி அப்படி ஒரு தாளட கிருஷ்ணனுக்கு சிறப்பா இருந்தவர் தந்தையாருடைய அவருடைய கணவருடைய சைவ பணி மிகவும் பிரபல்யமானது, மிகவும் போற்றக்கூடியது, வேண்டக்கூடியது. வாழ்த்துக்கள். சரி தேவா, அங்கே உங்களுடைய அயல் எப்படி இருக்குன்னது இன்றைய கிருஷ்ண ஜெயந்தியிலே, கிருஷ்ண பிறந்த நாளிலே, கிருஷ்ணர் பிறந்த நாளிலே?
4: அதாவது 7 வயசுக்கு கீழே உள்ளது எல்லாம் கண்ணனும் பொம்பளை பிள்ளையெல்லாம் ராதையுமாவே வந்துச்சு.
1: வந்து
4: வீரம்மாவுக்கு இன்னைக்கு குதூகலமா இருக்கும். வீரம்மாவுக்கு இன்னைக்கு குதூகலம் தான்.
1: ஆமாமா, அவ ஒரே மகிழ்ச்சி. அந்த தளங்களை பார்ப்பதும், இங்க படங்கள், இந்த குழந்தை பிள்ளைகளை பார்ப்பதும், கண்ணாடி போட்ட கண்ணன் கூட வந்து விட்டார் என்று தெரியுமா? அழகா இருக்கின்றது, மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
4: இந்த இது இன்னொன்னே நான் எனக்கு ஞாபகம் வந்தது வீரம்மாவை தான்.
1: வீரம்மா
4: இன்னைக்கு ஜம ஜாலியா உண்மையிலேயே அப்படியே அட்டகாசமா ட்ரெஸ் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி கூட்டம் தான்.
1: அவைக்கும் ஒரு ஆனந்தம், அவைக்கு என்னன்னு தெரியாது, அவைக்கு சந்தோஷமா
4: இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஐயா. எல்லாம் விளையாண்டு விளையாண்டுகிட்டு போட்டோ பிடிச்சுக்கிட்டு
1: பல அம்சங்களிலே இறைவன் பல உருவங்களை கொண்டு வந்து மக்களை மகள வைக்கத்தான் இருக்கின்றார். ஒருபோதும் துன்பப்பட வைப்பது. குழந்தை உள்ளத்தோடு குழந்தை பிள்ளையாக கூட குமரன் வருகின்றார், கண்ணன் வருகின்றார், அம்பாள் வருகின்றார், குழந்தையாக எல்லோரும் குழந்தை வடிவங்களிலே வந்தங்களை மகள வைக்கின்றார்கள். குழந்தையிலிருந்து முதியவர் வரைக்கும் வந்தங்களை மகள் வைக்கின்றார்கள். சிறப்பு சிறப்பு. அவர்களெல்லாம் தெய்வீக அனுக்கிரகம் பெறுவதற்காக இந்த காட்சிகளை, இந்த சம்பவங்களை, இந்த நாள் நட்சத்திரங்களை. அதனால் தான் நாளன் செய்யும் கோளன் செய்யும் என்று இப்படி சரவணன் கூறினார். நாளும் கோளும் நமக்கு என்று கூறியிருக்கின்றார்கள்.
4: ஆமாயா, நாலு கோளும் நம்மள ஒன்றும் செய்யாது, அது உண்மைதான். அது இந்த இதெல்லாம் நாலு கோளு இதை பாக்குறது நம்மளுடைய நம்பிக்கைக்காக தைரியத்துக்காக தான் பாக்குற மாதிரி, அது ஒண்ணும் நம்மள ஒண்ணும் பண்ணாது.
1: அந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா, நம்பிக்கை எப்படி வருதுன்னா, எங்களுக்கு கைகூடக்கூடிய விஷயங்கள் வருவதே நல்லதாகவும், எங்களுக்கு உள்ளுக்கு தெரிஞ்சு நடவராது என்றதே கூடாத வாங்கி விடுவார். எங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் மாற்றிக்கொண்டோம். மறுபடி வருகின்ற நாள் கோளெல்லாம் நமக்கு நன்மையைத்தான் செய்கின்றது, நன்மையைத்தான் செய்கின்றது.
4: ஆமா, நெல்லு விளைச்சா நெல்லு விளை விளையாம இருக்காதுயா, அது நமக்கு அவங்களுக்கு நம்பிக்கை.
1: சரி, என்ன பாடல் பக்தி பாடலாக என்று நீங்கள் கேட்க விரும்புகிறீர்கள்?
4: இந்த கோகுலத்து ஒரு மொழி அந்த பாட்டு இல்லன்னா புல்லாங்குல
1: கோகுலத்து பசுக்கள் எல்லாம், கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் பெயரை கேட்டால் நாலு வடி பால் கிடக்குது, அதுதான் அந்த பாட்டு தானே? அந்த
4: பாட்டு தான்
1: சிறப்பா. கோகுலத்து பசுக்கள் எல்லாம் வந்து அந்த பாடல கோகுலத்து பசுக்கள்.
4: அதே மாதிரியா இந்த கோயில் எல்லாம் பார்த்தேன், இந்த வயசானவங்க எல்லாம் அந்த பிள்ளைகளை பார்த்துட்டு அந்த வீட்டு கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டு கேளுங்கய்யா, அந்த பிள்ளைகள்லாம் பார்த்துட்டு ராதா கண்ணா கிருஷ்ணா அப்படி இந்த வயசானவங்க எல்லாம்
1: உட்காந்துக்கிட்டு
4: கை தட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஆட விடுதுவோம். ஆனா எல்லாம் எல்லா பிள்ளைகளும் ஆடுது,
1: தொட்டு பார்ப்பார்கள், முத்தம் கொடுப்பார்கள், அணைப்பார்கள்.
4: அது ஒரு நிம்மதி, அவங்க நிம்மதி. வீட்டுல எவ்வளவோ பிரச்சனை, இன்னைக்கு அது அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சந்தோஷம்.
1: அதனால தானே
4: வயசானவங்களுக்கு எல்லாம்
1: கூறப்பட்டது, யாழ் இனிது குழல் இனிது என்பர்
4: இனிது. ஆமா,
1: தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர்கள். யாழ் நல்ல இனிமை, குழல் நன்றாக இருக்கும் என்றெல்லாம் கூறுவோம். இவற்றையெல்லாம் விட மேலானது சிறப்பானது குழந்தையினுடைய மழலை. அது மட்டுமில்லாமல் குழந்தையினுடைய திருவிளையாடல், அது சிரிக்கும் போது, அது காலாடு ஆட்டும் போது, நடக்கும் போது, கண்ணால பார்க்கும் போது, துரு துருவெல்லாம்
4: ஓடிக்கொண்டிருக்கும்
1: தீர்ந்துவிடும்.
4: எந்த உலக பெரிய துன்பமா இருந்தாலும் குழந்தை உள்ள பார்த்தோம்னா போயிடும்.
1: குழந்தையை பார்த்து மகள் வருது நாங்கள். குழந்தை உள்ளத்தில் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. ஒரு பெரியவர் வந்து கண்ணன் பழசம் போட்டு வந்தால் யாரும் மதிக்க மாட்டார்கள். ஒரு குழந்தை சும்மா வந்தாலே கண்ணா வாடான்னு தான் கூப்பிடுகிறோம். சும்மா அந்த உடுப்பு இல்லாமல் வந்தால் கூட கண்ணன் என்றுதான் நாங்கள் அழைக்கிறோம்.
4: கண்ணா, ஆமா, தானாவே வந்துடுறியா கண்ணா அப்படியேப்பா அப்படிங்கிறது.
1: பெண் குழந்தைகளோட
4: கண்ணான்னு தான் கூப்பிடுவோம்.
1: பெண் குழந்தைகளோட கண்ணா அழைப்பார்கள். இது என்னுடைய கடைசி மகள். அவ இப்ப திருமணம் ஆகி பெரியவள், வைத்தியத்துறையில் இருக்கின்றார். ஆனால் இப்பொழுதுனா கண்ணாண்ட தான் நடைபெறும் வரை. கண்ணாண்டா அவருக்கு பெரிய ஆனந்தம். அப்பா தாரி என்ன, அப்பா என்ன, கண்ணாண்டு தான் நடைப்பார். அவருக்கு அது ஒரு பெருமை, எனக்கும் அது ஒரு பெருமை. கண்ணாண்டு கூறுவதில் எனக்கு அவருக்கு வேறு பெயர் தம்பாளுடைய பெயர், ஆனால் கண்ணாண்டு அழைப்பினவர். அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தையின்னு நாங்கள் சின்ன வாடா கண்ணா அப்படின்னு தான் அழைப்போம். வா கண்ணா வா, அது ஆணவ பெண்ணும்
4: வா கண்ணா வா. ஆமையா ஆமையா. இன்னைக்கு நானே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சியா, எவ்வளவு குழந்தைகள் எவ்வளவு பிள்ளைகள் இங்க இங்கடா இருந்துச்சு இவ்வளவு பிள்ளைகள்ட்டு, என்னடா எல்லாம் அவ்வளவு வந்துருக்கு அப்படின்ட்டு எல்லாம் வேஷம் போட்டுக்கிட்டு ரொம்ப மன நிம்மதியா இருந்துச்சு.
1: கவலைப்படாதீர்கள், வருத்தப்படுது, அடுத்த கிருஷ்ண ஜெயந்திக்கு உங்களிடம் ஒரு கண்ணன் வருவார் தானே. இவர்களை போல உடுப்பு போட்டு படத்தை போட்டு வாழ்த்துக்களை. நாங்கள் நினைப்பதெல்லாம் நடப்பதற்கு ஆண்டவனுடைய துணை வேண்டும். அவருடைய துணையின்றி எதுவுமே நடவாது. ஆதலால் ஆன்மீகம் நாங்கள் பேசிக்கொள்ளும். ஆன்மீகம் ஆண்டவன், ஆண்டவனை நம்புங்கள். அதனால் தானே இன்னும் ஒரு பாடல் எங்களுடைய இஸ்லாமிய பாடல் ஐயம் ஹனீபா ஐயா தந்தாரே ஒரு பாடல், இறைவனிடம் கையேந்துங்கள், அவர் இல்லை என்று சொல்வது இல்லை.
4: இல்லை என்று சொல்வது கண்டிப்பாயா, உங்க வாக்கு பலிக்கியா, எனக்கு உங்க உங்களை தான் நம்புவேன். உங்க ஆசீர்வாதம் தான், ஆசீர்வாதம் தான் எனக்கு.
1: இன்று ஒரு நல்ல ஒரு அன்பர் வந்து இணைந்திருக்கின்றார் எங்களுக்கு, பரம் சு.
4: ஆமாயா ஆமாயா.
1: அவர் எல்லோரையும் விட வல்லவர் ஐயா, வல்லவனாக நல்லவனாக கூறுவோம்ல, எங்களை விட வல்லவர் ஐயா. எங்களால் முடியாத ஒன்றை அவர் நிகழ்த்தி சாதனை காட்டுகிறார் பார்க்கவில்லையா.
4: இல்லையா, அது சரி பண்ணிடுவாங்க,
1: செய்து விடுவார்கள் இறைவன் அருளால் இல்லை. ஆனால் துணிந்ததை அந்த கர்மத்தை செய்கின்றாரே அவர், யோசித்து வாருங்க.
4: நாங்கள் வந்துருவாங்க, நிறைய கண்ணு இப்ப இறந்தவங்க கண்ணெல்லாம் எடுத்துட்டு போறாங்க, கண்ணு கிடைச்சு அவருக்கு கண்ணு வந்துடும்,
1: அவருக்கு கிடைக்கும். அவருக்கு
4: ஒரு கண்ணு
1: இறைவன், இறைவன் தொண்டுதான் அவர் செய்வது என்றால், இறைவனுக்கு தூபம் பத்தி குச்சி, அதுக்கு பேரே பத்தி குச்சி என்று கூறுவோம். ஊதுபத்தி என்று சொல்றதை ஊது பத்தி பத்தி குச்சி என்று கூறுகின்றோம். அந்த பக்தியிலே ஈடுபட்டு அந்த பக்தியாக இறைவனுக்கு அதை கொடுக்கும்போது அவர் கொடுக்கின்ற ஊதுபத்தியினால் இறைவனுக்கு தீபம் காட்டப்படுகின்றது இல்லையா. அந்த இறைவன் கருணை அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். பேருமே பரம் சோதி. வாழ்த்துக்கள்.
4: ஆமாயா,
1: நல்லது தேவா, இணைந்து
4: மீராமாவுக்கு நீ குதூகலமா இருக்காங்க, நல்லா இருக்கட்டும்.
1: கொஞ்சம் வைத்தியவர சோதனைகளோடு இன்று காலை எம் வைத்தியரோட அழைப்போடு தான் இருக்கின்றார். இருக்கின்றார், விரைவில் வந்து விடுவார். அவரை கண்ணன் விட
4: மாட்டார். பொறுமையா ஒட்டியா, நல்லா இருக்கும். உங்களுக்குதான் உங்களுக்குதான் பாரமா இருக்கு சொன்னேன்.
1: இல்லை இல்லை, ஒரு பாரம் இல்லை. நன்றி நன்றி தேவா, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் பெயரைச்சுன்னா ஓம் நாலு படி பால் பறக்குது.
4: நன்றி நன்றி.
1: சுரக்கம், அருள் சுரக்கன்று. சிறப்பான இந்த வேளையிலே அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டு நான் இருக்கும் வேளையில வருகின்றார் எங்களுடைய ஆன்மீக தொண்டு புரியும் ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
5: வணக்கம் அப்பா. இனிய நண்பர்கள் வணக்கம் அப்பா.
1: இனிய நண்பர்கள் வணக்கத்தை தந்த மகனே, உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? ஆன்மா ஆன்மீகம் முடிவிந்து வீட்டுக்கு வந்து விட்டீர்களா?
5: ஆன்மீகம் முடிந்த எல்லாம் திரும்பி விட்டேன்.
1: வந்து விட்டு இன்று கிருட்டிணன் பிறந்த நாள் என்று கூறுகிறார்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்?
5: அனைத்து இல்லங்களிலும் சிறு குழந்தைகள் உள்ள இல்லங்கள் அனைத்திலுமே அது எந்த மதமா இருந்தாலும் சரி, அந்த கிருஷ்ணர் மாத்தி குழந்தைங்களை கிருஷ்ணராக எல்லாம் அழகு
1: ஐயா, அவர்கள் வீடுகள் பணிய வலைத்தளம் எல்லாம் அவர்கள் தான் ஆட்சி ஏற்று விட்டார்கள் என்று.
5: உறவினர்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டு, மதத்துக்கு
1: அப்பாற்பட்டு,
5: ஐயோ அவ்வளவு சந்தோஷம் ஐயா. அந்த குழந்தைங்களை பார்க்கும் போது நமக்கு
1: குழந்தையும்
5: தெய்வம் ஒன்றுங்கிறது, இவங்களை பார்க்க அந்த வேஷம் படும் போது பாக்குறது தான் நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
1: சிறப்பு, மிகவும் சிறப்பாக இருந்தது. அவர்கள் செய்த குறும்புகள் அதுகளெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அழகாக இருக்கு. இது வந்து வலைத்தளத்தை பார்க்கும்போது யாரடா எத்தனை கண்ணனை பார்ப்பது ஐயா, ஆயிரங்கண் போதாது வண்ணக்கிளியே என்றதுக்கு இதுதான் காரணம். இதையெல்லாம் பார்க்குற ஆயிரங்கண் போதாது, எத்தனையோ ஆயிரம் லட்சக்கணக்கான கண்மணம் எங்க பார்த்தாலும் கண்ணன் தானே, எங்க பார்த்தாலும் கண்ணன் தானே.
5: ஆமா ஆமா, எங்க பார்த்தாலும் ஆண் வேடம் பெண் வேடம், ஆண்பால் பெண்பால் கிடையாது, எல்லாருமே கண்ணனா வந்துடுறாங்க.
1: நாங்கள் கண்ணாண்டுதான் அழைத்துக் கொள்வோம். கண்ணா
5: அவங்க வீட்டுல இன்னொரு இன்னொரு ஆண்பால் பெண்பால் இருந்து அவங்க வந்து ஆய மாறி இருக்காங்க. ஆமா,
1: வளர்க்கும்போது வளத்தளத்தை திறந்தால் கண்ணன் தான், எங்க பார்த்தாலும் கண்ணன், எங்க பார்த்தாலும் கண்ணன்.
5: ஆமா ஆமா, ரொம்ப மகிழ்வா சந்தோஷமா இருந்துச்சு அந்த அந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது.
1: வீடு வந்துவிட்டீர்கள் என்று கண்ணன்
5: மின்சாரம் துண்டிக்கப்பட்டது,
1: மின்சாரம் உங்களுக்கும் துண்டிக்கப்பட்டது. உங்களுக்கு
5: என்ன
1: காரணம், மின்சாரம் மழையா அல்லது மழையே வந்ததா அல்லது
5: மழைக்கான வாய்ப்பு எங்க டெல்டா மாவட்டத்துல இல்ல.
1: நாளைக்கு திருத்த வேலைகள், பணி வேலைகள் நடக்கின்றது, புனரமைப்பு செய்கிறார்களோ?
5: ஆமா ஆமா, இருக்கும் இருக்கும் இருக்கும் இருக்கும்.
1: கணனிகளும் செயலிழந்து விட்டதுவிடும். சாதாரண வெப்பம் என்பது சாதாரணமா. இனிமே நான் இந்த வகையில என்ன பாடலை கேட்போம்?
5: அம்மா கே பி சுந்தரமா பாடின பாட்டு தான்பா. என்ன புளிஞ்சி ஒரு பாட்டு பாங்கல, ஞான பழத்தை புளிஞ்சு அந்த பாட்டு பா.
1: அது சுட்ட பழம் கேட்ட படம் தானே? என்ன சுட்ட பழம் கேட்டு?
5: ஆமாப்பா,
1: சுட்ட பழம் கேட்டு, சுட்ட பழம் கேட்டு என்ன சோதித்த குமரா, ஞான பழத்தை பிழிந்து, பரமையான பழத்தை பிழிந்து, முருகா நீ ஏனிப்படி கோணத்துடன் ஆண்டியானாய், அற்புதம். இன்னும் அந்த பாடல எத்தனையோ பேர் பாடிக்கொண்டிருக்கீங்க, அவதந்த ரசனை இன்னும் வரவில்லை ஐயா எனக்கு.
5: அவங்க மட்டும்தான், அவங்களுக்கே அது பொருந்தது, வேற யாருக்கும் அது பொருந்தல.
1: என்ன குரல் ஐயா, ஞான பழத்தை பிழிந்து, அது எங்க உள்ளீங்களா?
5: அதை கேட்கும் போது எனக்கே எனக்கு இப்ப இது தமிழ வந்து பாடம் கற்றுக் கொடுத்துட்டே முருகா அப்படின்னு ஒரு அவங்களோட ஆதங்கத்தை நல்லா வெளிப்படுத்திருப்பாங்க. சுட்ட பழம் வேணுமா, சுடாத பழம் வேணுமா, நமக்கு அந்த அப்ப தெரியல சுட்ட பழம் சுடாதன்னு. இந்த மண்ணை ஊதும் போதுதான் தெரியுது, ஆகா சுடுது அதான் ஊதுறாங்க அப்படின்னு. அப்பதான் அப்பவே அப்பவே முருகன் எந்த அளவுக்கு யோசிச்சு பேசிருக்காரு,
1: தமிழ்லயே அவ்வளவு ஆர்வம், அதிலும் அவ்வையும்.
5: ஆமா, தமிழ் கடவுள்
1: பேரின், ஆமா அதுவும் அவ்வையும் தமிழ் கேட்கவருக்கு பேரும். அவர் மாம்பழம் கிடைக்கவில்லை என்று அந்த கதையின்படி, மாம்பழம் கிடைக்கவில்லை என்று எல்லாத்தையும் விட்டு அறிந்து விட்டு வந்து மலையில இருக்கின்ற கோபத்துல
5: தாய்
1: எவ்வளவெல்லாம் பெற்றதாய் சக்தி எவ்வளவு கூறி பார்த்தா. ஆனால் தமிழ் தாய் வந்தவுடன் எனக்கு அதிக உரிமை உண்டு, உன்னை கேட்கறது பா, இவன் கேட்கிறான் அந்த பாடலேன். தமிழுக்கு உரிமை உண்டு என்று சொல்றான், அழைத்து போவதற்கு உன் தத்துவம் பிழை என்று சொல்லவும் தமிழுக்கு உரிமை உண்டு என்று கூறுகிறான். அடித்து அவரோட விளையாட வேணும்னு நாவல் மரத்திலே வந்து இடையன் போல இருந்தோண்டு, இப்ப வந்து வெயில்ல இருக்க பசி அண்ணாந்து பார்த்து விட்டு பசிக்கிறது பழம் போடுன்றோன்னு அவர் உடனே இவர் சுட்ட பழம் வேணுமா, சுடாத
5: சுடாத பழம் வேணுமா,
1: அவர் இந்த

0: என்னை சோதித்த குமரா அப்பா, அப்பதான் நமக்கு புரிந்தது
1: அப்பா.
0: முதுமையடைந்து விட்டேன் நான் என்பதை சுட்டி காட்டுகிறார் என்று.
1: ஆமா
0: ஞானப்பழத்தை பிழிந்தேன், அற்புதமான ஒரு பாடல் அந்த பாடல். ஆனால் அந்த பாடல்னு ராகத்தை கனவேல் எடுத்து பாடுகிறார்கள். ஆனால் அந்த அவனுடைய அந்த சாரீரம் இவர்கள் யாருக்கும் இல்லை. அதே போன்று
1: நிச்சயமா நிச்சயமா
0: அதே போன்று
1: கிடைக்காதுப்பா, அவங்களுக்கு மட்டும்தான்ப்பா, அவங்களுக்கே ஒரு தரம் உண்டு, வேற யாருக்கும் அது கிடைக்காது. ஆமா, யாரு போனாலும் அது முழுமை அடையாது.
0: காரணம், இறைவன் மீது உள்ள பக்தியும் தமிழ் மீது உள்ள பற்றும் தான் அவவுக்கு. அந்த அவைக்கு
1: இயற்கையாவே அவங்க வந்து அந்த பக்தியில ஈடுபாடு அதிகம். அதுவும் சினிமாங்கிற நடிப்புங்கிறது வந்து நமக்கு தான் நடிப்பாருன்னு நினைக்கிறோம். அவங்க வந்து அதுலயே வந்து மூழ்கிட்டாங்க. அவங்க நினைக்கல, அவங்க அவங்க வாழ்ந்து காட்டிட்டு போயிட்டாங்க.
0: சங்கீதத்தை நன்றாக கற்றுணர்ந்தவர். அவர் சாரீரம் அதற்கேற்றது போல் வந்தது. ஆனால் நடித்த பாத்திரங்கள் அத்தனையும் பக்தியோடு தான் அவர் வந்து, பக்திக்கு ஆன்மீகத்துக்கு தன்னை அர்ப்பணித்தவர். இறுதியில் ஒரு சாதனையை படைத்துவிட்டு சென்று விட்டார். இப்பொழுது அற்புதமாக வந்து அன்பு உறவுகள் வந்து ஆன்மீகத்திலே கலந்து இந்த கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி தெரிந்தவரை பேசி, அறியாதவற்றை நாங்கள் அறிந்து, அவர்கள் தெரியாதவற்றை அவர்களும் பெற்று, இதில் பொது அறிவுகளை நாங்கள் பெற்று எடுத்துக்கொண்டு போவோம்.
1: இந்த நிகழ்ச்சி ரொம்ப, அவர் தேவா சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுப்பா. அதை விட அதுக்கு முத்தாய்ப்பா நீங்க அவருக்கு அவங்களுக்கு பேரன் அடுத்த வருஷம் கிடைக்கணும்னு சொன்னது, அவர் வந்து அவரு அந்த அடைஞ்ச ஆனந்தத்துக்கு அளவே கிடையல. அவரு சொல்ல சொல்ல உங்க உங்க அப்பா வாயால வந்து அந்த ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா அதே மாதிரி சொல்லிட்டீங்க அப்படின்னு அவரு சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இல்ல இல்ல, அதான் சொல்றேன் நானு, அது ரொம்ப இயல்பா அந்த வார்த்தை வந்து விழுது பாருங்க. அது அது வந்து யாருக்குமே கிடைக்காத ஒண்ணு. உங்களுக்கும் அது வந்து அது மாதிரி பேச போறேன்னு தெரியாது, அவருக்கும் இந்த வாசகம் வந்து நமக்கு வந்து கிடைக்கும், இந்த வார்த்தை கிடைக்கும் அடுத்த ஆண்டு அப்படிங்கறது வந்து எதிர்பார்க்காம அவரு சாதாரண நிகழ்ச்சியை பத்தி பேசுறதுக்கு தான் வந்தாரு அவரு. ஆனா அவருக்கு வந்து இவ்வளவு சந்தோஷம் வந்து நீங்க கொடுத்துட்டீங்க. அவரு அவருக்கு கிடைத்த இன்பத்தை தாண்டி இப்ப நாங்களும் அந்த இன்பத்தோட நாங்க வந்து ரொம்ப மூழ்கி போயிட்டோம்ப்பா.
0: ஒவ்வொருத்தரோடும் நான் பழகிறது ஐயா உள்ளன்போடு தான். அதனால தான் வார்த்தைகள் வருகின்றது. ஏனென்றால் நான் அடிக்கடி கூறுவேன், உற்றார் உறவினர் யாரும் இல்லாத ஒரு அகதிகளாகத்தான் நாங்கள் இங்கே வந்தோம். அவர்களோடு நாங்கள் பேசும் பொழுதெல்லாம் ஒருவரும் ஆனந்தத்தோட பழக முடியாத ஒரு ரணம் எங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கின்றது. உபரிதர் உள்ளத்துக்குள்ளே யாரும் இங்கே நன்றாக இருந்துவிட்டு இங்கே வரவில்லை. இவ்வளவு ரணங்களோடு நாங்கள் இங்கே வந்தோம். வந்த இடத்தில் எங்கள் வானொலியில வந்து எம்மவர்கள் பேசும் பொழுதும் இந்த நிலை மனதுக்குள்ள இருந்தோண்டு அதைத்தான் உறுத்திக்கொண்டு அந்த வழிக்குத்தான் எங்களை பேச வைக்கும். ஆனால் என் தொப்புள் கொடி உறவுகள் என்று அன்று கூறி தந்தார்கள். அந்த உறவுகளாக நீங்கள் அனைவரும் வரும் பொழுது இவற்றையெல்லாம் மறந்து உண்மை அன்போடு தான் நான் என் உண்மையான உறவுகள் என்றுதான் என்னுடைய எண்ணம். இந்த வானொலியில என்ன செய்தாலும் எனக்கு இது வானொலி, அதுக்கு என் மகளுக்கு தான் நன்றி கூற வேண்டும். அவர் 30 வருடம் 30வது வருடம் 20 எத்தனையாவது வருடம் 30வது வருடத்தை தொட போகின்றோம். அதுவரைக்கும் ஆண்டு கொண்டிருந்தவர்களே என்னை இப்போ 20 வருடங்களுக்கு கிட்ட என்னை எங்கெல்லாம் சொன்ன என்னென்னான் பல்கலை வித்தராயிருந்து ஆசிரியராயிருந்து லோவெல்லாம் செய்தவர்களே என்னை கொண்டு வந்து அமர்த்தி இதில் இருத்தி விட்டார். இது என்னை பற்றி கொண்டது. இப்பொழுது நீங்கள் எல்லோரும் உள்ளத்தை பற்றி கொண்டு விட்டீர்கள். விட்டு விலக முடியாமல்
1: இருக்கின்றேன்.
0: நிதர்சனம், நான் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருந்த போது தினம் எனக்கு நீங்கள் ஆன்மீகத்தில் செய்த அந்த மன திருப்தி என்றும் மறவாத மாட்டேன். அங்கே எனக்காக பூசைகள் செய்து என்னுடைய நட்சத்திரங்களை எல்லாம் கேட்டு அங்கே அபிஷேகங்களை செய்து ஆண்ட கடவுளபடி அந்த பிரசாதங்களை எல்லாம் அது நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் புலனத்தில் அனுப்பினாலும் எனக்கு நேரடியாக கிடைத்தது போன்ற அந்த உணர்வு எனக்கு இருந்தது.
1: இல்லப்பா, நான் ஒரு தடவை உங்களுக்கு அனுப்பணும் சொல்லாம செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கான சூழ்நிலைகள்
0: கடினம் ஐயா, தேவையில்லை,
1: வாங்கி வச்சிருக்கேன்.
0: அது தேவையில்லையா? அது எனக்கு
1: ஒரு தெம்பாக கிடைச்சுன்னா ரொம்ப சந்தோஷம்.
0: அதை படிக்கும் போது
1: சந்தோஷமா இருக்கு எனக்கு.
0: அதை படிக்கும் போது இவ்வளவு தெம்பாக இருந்தது ஐயா. எல்லோருக்கும் நான் அடைமொழி வைத்து பெயர் குறிப்பெயர்கள் வைத்து செல்லமாகத்தான் அவர்களை அழைத்துக் கொள்வேன். யாமிருக்க பயமே தானாக வந்து சந்தோஷம். இப்படி ஒவ்வொருத்தருக்கு ஒரு வேறு

0: மகிழ்ச்சி கொள்வது இதனால்
1: மகிழ்ச்சி கூடிய மகாலிங்கம்,
0: மகிழ்ச்சி கூடிய மனதிலே படகு அப்படித்தான் உள்ளார்ந்து நான் உணர்ந்து என்னுடைய உறவுகளாக ஏற்றுக்கொண்டு விட்டேன். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தான், நீங்கள் எல்லாம் எத்தனை வருஷம் என்னோட பழகி கொண்டிருக்கின்றீர்கள்.
1: கொரோனா காலத்துக்கு அப்புறம் தான், அதுக்கப்புறம் தான்ப்பா கொரோனா காலத்துல தான்,
0: அதுக்கு முதலே வந்து விட்டீர்கள். கொரோனா காலம் நீங்கள் தானே ஐயா முகவங்கி எல்லாம் செய்து மருத்துவம் உள்ள முகவங்கி எல்லாம் விநியோகம் செய்து
1: மூலிகை முகக்கவசம்
0: கொரோனாவுக்கு முன்பே வந்து விட்டீர்கள் நீங்கள். கொரோனா
1: காலத்தில் இருந்தது உங்களோட நாங்க,
0: கொரோனா காலத்தில் முக கவசம் நீங்கள் விநியோகம் செய்தீர்கள், மூலிகை
1: மூலிகை முகக்கவசம்.
0: அப்படி குழந்தைகளை நான் பத்மினி சித்தார்த்தன் பேர குழந்தைகளாக தான் நினைத்து பழகி கொண்டிருக்கின்றோம்.
1: அவர்களும் அவங்களுக்கு தாத்தா ஸ்தானத்துல இருக்கீங்க.
0: சிறப்பு சிறப்பு இதெல்லாம் இறைவன் கொடு. எத்தனையோ உலகத்திலே நாங்கள் சம்பாதிக்க வேண்டும், வேறு சம்பாத்தியம் தேவையில்லை. மாட மாளிகைகள், ஆடை ஆபரணங்கள், அணிகலங்கள், வாகனங்கள், பணங்கள், அது ஒன்றுமே இல்லை. உறவு பந்தம் அது கூடி பிறந்து இரத்த உறவிலே தான் இருக்க வேண்டும் என்று அல்ல. மனித இனம் எங்கிருக்கின்றதோ அங்கு அன்பு பாலிக்க வேண்டும், எல்லோருடன் ஒற்றுமையாக அன்பாக இருக்க வேண்டும். அது கிடைப்பது அரிது ஐயா, உண்மை அன்பு கிடைப்பது அரிது, உண்மை அன்பு கிடைப்பது அரிது. நன்றி மகனே,
1: மேலும்
0: இது இறைவனுடைய கொடை. இன்றைய பிரபு கிருஷ்ணருடைய பிறந்த நாள் இதை பேசி மகிழ்ந்தோம். வாழ்த்துக்கள் என்றும் மகளுடன்.
1: அப்ப இன்னைக்கு வந்து இன்னொரு இதுப்பா, கிருஷ்ணருக்கு பிறந்த நாள் இருந்து நமக்கு வந்து எப்போதும் இந்த தேய்பிர அஷ்டமி பைரவருக்கு அபிஷேகம் சிறப்பு அபிஷேகம் எல்லாம் நடந்துச்சுப்பா இன்னைக்கு. அதெல்லாம் நான் வந்து அந்த இது எடுத்து காணொலி எடுத்திருக்கேன், உங்களுக்கு அதெல்லாம் இது டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் இரவு இல்லைன்னா காலையில அனுப்பி வைக்கிறேன்.
0: இந்த வகையில மாலிங்கம் அதை குறிப்பிட்டிருந்தார், அங்க போகாலும் பைரவரிடம் போறது சிறப்பு என்று சொன்னார் இந்த அட்டமி நாளை.
1: ஆமா ஆமா, தேய்பிர அஷ்டமி தான் ரொம்ப விசேஷம். இன்னைக்கு கண்ணனோட பர்த்டேவும் சேர்ந்ததுனால ரொம்ப ரெண்டு விதமான சிறப்பா போயிட்டு
0: நல்லது. ஞானசேகரம் பகிர்ந்து கொண்டோம் நல்ல பக்தியுடையதே, உண்மை அன்புகளை
1: நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம், உங்கள் பாடல் ஒளிபரப்புவோம். அடுத்த உறவிடம் செல்கின்ற நன்றி வணக்கம்.
1: நன்றி அப்பா, நன்றி, மகிழ்ச்சி. மீண்டும்
0: சந்திப்போம். அடுத்த உறவாக அன்பு மகள் ரேவதி, நீங்கள் வருகின்றீர்கள், வர வேண்டும் மகளே. ரேவதி வணக்கம்.
2: அப்பா வணக்கம். அப்பா
0: வணக்கம் மகளே. வாய்நாளே அப்பா அப்பா என்று அழைப்பதில் நீங்கள் வல்லவர். எத்தனை பெண் குழந்தைகள் பார்த்தீர்களா? வாழ்த்துக்கள். சிறப்பு ரேவதி, நலமா இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்வாக சிறப்பாக இருக்கின்றீர்கள் என்று கிருட்டிண பிறந்த நாள் எப்படி, கிருட்டிணருடைய பிறந்த நாள் எப்படி இருக்கின்றது?
2: கொண்டாடினோம்.
0: குழந்தைகளுடைய படங்கள் எல்லாம் இப்ப நாங்கள் வெளியே சென்று பார்க்க தேவையில்லை, உள்ளே இருந்தபடியே கிருட்டிணர் எங்களுக்கு கண்ண அவதாரம் வந்து எங்களுக்கு காட்சி கொடுக்கின்றார் புலனங்களிலே, பார்த்தீர்கள் ஆனே? வெளியே சென்று பார்த்தாலும் உங்களுக்கு இங்கே இல்லை, அங்கே பார்த்தாலும் இங்கு பார்த்தாலும் கண்ணனுடைய வேஷத்தோடு திரிவார்கள் எல்லோரும் ஆலயங்களில் சின்னாக்கள் எல்லாரும். ஒரு ஆனந்தம், ஆனந்தமானது. இதுல வந்து இன்று அட்டமை தினம், அதுவும் தேய்பிறை அமரபக்க அட்டமி. அந்த அட்டமி நாளிலே அதை நாங்கள் நல்ல கர்மங்கள் செய்யக்கூடாது என்றெல்லாம் கூறுவார்கள். அந்த நாளையில் பிறந்துதான் அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்ற கிருஷ்ண அவதாரம் தோன்றியது. அதுதான் அந்த அமரபக்க அட்டமி தினத்திலே அவர் பிறந்திருக்கு. அஷ்டமி என்பது எங்கட மொழி தமிழில் வராது, தமிழ் வார்த்தை அல்ல. அதில் ஈஸ்வரர் என்றபடியால் அது வந்து வட எழுத்துக்களே சம்மந்தப்படுகிறது, அவர்களுக்கும் கிட்டிருக்கிறார்கள். உண்மையாக கிருஷ்ணர் என்பதற்கும் இஸ்வந்து எங்களுடைய இதில் பெறாது, கிட்டுனர் என்பதுதான் நாங்கள் தமிழிலே பேசிக்கொள்ள வார்த்தை. கிட்டுனருடைய பிறந்த நாள் ஜெயந்தி என்பதும் தமிழ் வார்த்தை அல்ல, ஜனனம் என்பதும் அல்ல, பிறந்த நாள் தான். அவருடைய அகவை என்று கூறலாம் தமிழ், அகவை. இதெல்லாம் உங்களுக்கு இப்படி பேசுவது ஏனென்றால் பொக்கிஷத்துக்கு உதவும் உங்களுக்கு எல்லாம். சரி, அவ கிருட்டிணர் அகவை என்று எல்லோரும் மகிழ்வாக கொண்டாடி கொண்டு தர்மம் நிலைக்க வேண்டும், அதர்மம் அழிய வேண்டும் என்று குழந்தையாக பிறந்ததிலிருந்தே அந்த கடவுளை வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். அவர் பிறந்து வளர்ந்து மகாபாரதம் என்ற இதிகாசத்தை உருவாக்குற அளவுக்கு தர்மத்தை வெல்ல வைக்க எத்தனையோ தந்திர உபாயங்களை கற்பித்து மாய வித்தைகளை செய்து மாயவன் என்ற பேரும் அவருக்கு இருக்க ஒரு பேர் மாயக்கண்ணன் என்று. அவர் தர்மத்தை நிலைநாட்ட பிறந்தவர். அந்த தெய்வம், அந்த தெய்வத்தை நாங்கள் வணங்குவதற்காக இன்றைய நாளை கொண்டாடுவோம். இரண்டாவது, அந்த குழந்தையை குழந்தை உருவத்திலே வைத்து கொண்டாடுவதனாலே குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று. குழந்தை இதோ இந்த தெய்வம் முன்னாலே அது இந்த குழந்தையின் வடிவத்திலே இருக்கின்றது. அந்த குழந்தை பருவத்தை அதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் அணைக்கின்றோம். எல்லோரும் எந்த குழந்தையா இருந்தால் உடனே அதை பார்த்து நாங்கள் லயிக்கின்றோம், ரசிக்கின்றோம். அந்த வகையில் கண்ணனும் குழந்தை அவதாரமாக வந்து எங்கள் உள்ளத்திலே புகுந்து விட்டார். அவர் வளர்ந்து வந்து எங்களுக்கு நன்மையை செய்வார். கண்ணனிடம் சொன்னால் எல்லாம் பலிக்கும். கண்ணன் நினைத்தாலே நன்மை பயக்கும். அந்த தலையோடு வருவது தலை பாகையோடு போகும். இவ கடவுளை நினைந்தால் என்று கூறுவோம். அது பாரதத்திலே அழகாக காட்டப்பட்டிருக்கின்றது. கர்ணன் திரைப்படத்திலே காட்டப்படுகின்றது தானே அம்மா? கர்ணனுக்கு அர்ஜுனால் ஏவப்பட்டுவிட்ட நாக அஸ்திரம், அந்த அஸ்திரம் போனால் தலையெடுக்காமல் திரும்பாத ஏதோ ஒன்றை தட்டி கொண்டுதான் வரும். அதனால் கிருஷ்ணர் தன்னுடைய பெருவிரலால் மெதுவாக அந்த தேரனை அழுத்தினவுடன், அவர் பலம் வாய்ந்த கடவுள், அழுத்தினவுடன் அவருடைய உருவம் கொஞ்சம் பதிந்தது. நேராக வந்த அம்பு தலை பாகையை தட்டிவிட்டு போய்விட்டது. அதைத்தான் நாங்கள் கடவுளை நம்பும் பொழுது தலைப்பாகையோடு போனோம். ஆனால் துன்பம் வந்தே ஆகும், அது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதற்கு இறைவனுடைய அருள் வேண்டும். அதற்காகத்தான் ஆன்மீகத்தை நாங்கள் நாடுகின்றோம். அதில் எங்களுடைய மதமான இந்து மதம் சைவ மதத்திலே குடும்பமாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது தெய்வீக அவதாரங்களை. அப்பா, அம்மா, மாமன், மச்சான், அண்ணா, தங்கை என்றெல்லாம் அங்கே உறவு முறைகள் இருக்கின்றன. வாழ்க்கையில் நாங்களும் உறவுகளோடு தானே வாழுகின்றோம். அதுதான் அந்த ஒரு சிலர் கேட்பார், கடவுள் ஒருவன் தானே, கடவுள் ஒருவன் தானே, என்ன இப்படி கணக்க வச்சிருக்க? அதெல்லாம் அவதாரங்கள். ஒரு நன்மைகள் செய்யும் பொழுது அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் எடுக்கின்ற அவதாரங்கள். அந்த நேரத்தில் அந்த அவதாரத்தை எடுக்க வேண்டும். இரணியனை வதம் செய்யவன் இரணியன் என்ற கொடியவன். இரணியன் என்பது ஆணவம். அங்கே நரசிம்மர் என்பது விஷ்ணுவுடைய ஒரு அவதாரம். நரசிம்மர் வந்து அவர் கேட்ட வரங்கள் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்து விடுவார் சிவபெருமான். அந்த வரங்களை வைத்து கொண்டு அவர்கள் தப்பாக நடக்கின்றார். இங்கும் அப்படித்தான் நடைபெறும். இல்லை, பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து ஒன்றை செய்ய போனால் பழி செய்வார்கள். அவர் செய்யும் பொழுது அவரை அழிப்பதற்கு உபாயங்களை தேடிக்கொண்டு போகின்றார். ஒரு வகையில் இறுதியாக நகத்தினாலே அவரை கொல்ல முடிந்தது. அது மட்டும் இல்லாமல் அவர் மண்ணிலோ விண்ணிலோ இருந்து யாரும் என்னை தாக்க முடியாத மண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையிலே தூக்கி காலிலே வைத்து கொண்டு அந்தரமான இடத்திலே அவற்றை கால் நிலத்தில் முட்டவில்லை, மேலே வைத்து கொண்டு இரண்டு நகங்களால் தடியால கத்தியால வாளால ஒன்றாலேயும் கொல்ல முடியாத வரம் இருக்கு அவருக்கு. நகம் அவர் கேட்க மறந்தவர். நகத்தாலே நர சிம்மராக வந்து சிம்மனுடைய நர நகத்தினாலே அவர் உடலை கழித்து வதம் செய்கின்றார். இது அந்த அவதாரத்தை ஏன் எடுத்தார்? கடவுள் பிடிச்சி ஆக கொள்ளலாமா? இல்லை, அதர்மத்தை அழிப்பதற்காக அந்த அவதாரம் எடுக்க வேண்டும் என்று எடுத்து அது இறைவனால் தான் முடியும் அந்த அவதாரத்தை எடுக்க. ஆதலால் தான் இறைவன் ஏகன். அந்த ஏகன் அநேகனாக இருக்கின்றார். சிறப்பு நீங்கள் கூறுங்கள். இன்று உங்களுக்கு தெரிந்த கிருஷ்ண அவதாரத்தை பற்றி.
2: அப்ப நீங்க சொன்னது நானும் சொல்கிறேன் அப்பா. அவர் நிறைய அளவுல தான் நீங்க சொல்ற மாதிரி நமக்கு மகிழ்ச்சி ஊட்டும் அளவுல எல்லா அவதார நிகழ்ச்சிகளையும் செய்திருக்கிறார் அப்பா. நீங்க சொன்னதை வச்சு ஒரு திருப்புகளை எடுத்திருக்கப்பா. நான்
0: சிறப்பு அதைத்தான் எதிர்பார்த்தேன். கொண்டு வாருங்கள் அந்த சிறப்புகளை. பொழிப்புரையை தருவீர்கள் தானே? பொழிப்புரை
2: அதற்காக இப்ப நீங்க சொன்னீங்கல்லப்பா நரசிம்ம அவதாரம், அதற்கான பொழிப்புரை. உரிய தவநெறியில் நமோ நாராயணா என்று அதற்கு பொழிப்புரை தான். ஒரே நிமிடம் அப்பா, பொருள் பொருள் தந்துடுறேன். ஏற்கனவே ஒன்னு எடுத்து வச்சிருந்தேன், சரி அதற்குள்ள இதை எடுத்துட்டேன். சரி இந்த பாடல் வந்து அப்பா சொல்றது கேத்த மாதிரி இருக்குமே அப்படின்னு பாடல் தெரியுது. தயாரித்து வந்ததே கூட நினைச்சப்பா, அதுக்கு எனக்கு பொருள் தெரியாதனால நான் இந்த திருப்புகையே
0: பாடுறேன்.
2: திருமாலின் மருமகனே போற்றி என்றும், முடிவு என்பது அற்றவனே போற்றி, ஆறுமுக கடவுளே போற்றி, உனது பாதத்தில் பாவம் தீர்க்கும் சிவன் மகனே போற்றி, தேவர்களின் செல்வமே போற்றி, தென்னுரத்து சொரூபனே போற்றி என்று பலவிதமாக உன்னை துதித்து வணங்க எனக்கு ஆசை இருக்கிறது. வெற்றி சிலம்பு அணிந்த பாதனே, தேவேந்திரன் பெற்ற மகள் தேவயானையின் நாதனே, பாம்பின் வகையான மயிலையும் வேலாயுதத்தையும் கொண்ட ஆடம்பர கோலாகலனே, ஒரு நாளேனும் நினைத்து சொல்லாத உன் திருவடிகளை பற்றி சிறிதழிவு கூட ஏதும் அறியாத ஏழை நான். உன் திருவாயால் அதி பசு பாசம் ஆகியவற்றை பற்றிய உபதேசம் தர வேண்டும். கையிலே சூலாயுதத்தை ஏந்தியவனே, முன்னொரு நாள் கடல் போல பேர் ஒளியும் கொடிய கடலை குடித்தலும் உடைய துர்க்கை ஆடவும் யானையை ஐராவதம் வாகனமாக கொண்ட இந்திரனும் ஜெய ஜெய சேனாபதியே என்று ஆரவாரம் செய்யவும், போர்க்களத்தின் மேல் நீ புகுந்ததனால் பயந்து நடுங்கிய சூரன் கூக்குரல் இடவும், நாயும் பேயும் பூதங்களும் கழுகுகளும் நரிகளும் காகங்களும் அவனது குடலை கீறி தின்னவும், சண்டை செய்த பல தோள்களை உடையவனே, மேற்கு திசையில் பெரிய சமுத்திரம் போன்று பரவி வரும் காவேரி ஆறு சூழ்ந்த குளிர்ந்த வயலூரில் உள்ளம் நிறைந்து வீற்றிருக்கும் பெருமாளே. இப்பொழுது பாடல் அப்பா
0: சிறப்பு கொண்டு வாருங்கள்.
2: அரிமருகோனே நமோ என்று அறுதியில்லானே நமோ என்று

0: இமையவர் வாழ்வே நமோ என்று அருணசொரூபா நமோ என்று உலதாசே பரிபுரபாதா சுரேசன் அருமகநாதா அரவராவின் பகைமயில் வேலாயுதாடும் ஆடம்பரனாலும் பகர்தலில்லாதாலை ஏதும் சிலதறியாவே ஏழை நானுன் பதிப்பசு பாசோபதேசம் பெறவேனும் கரதல சூழாயிதாமுன் தளபதி போலார ஆரம் கடின சுராபான காமுண்டியும் ஆட கரிபரி மேலேறுவானும் ஜய ஜய சேனாபதி என்று கலமிசை தானேறியே அஞ்சிய சூரன் குரல் விட நாய்பேகல் பூதம் கழுகுதல் கோமாயும் காகம் குடல் கொலவே பூசலாடும் பலதோல குடதிசை வாராழி போலும் அடர் நதி காவேரி சூழும் குளிர் வயலூராரமேவும் பெருமாளே பதிபசு பாசோபதேசம் பெறவேனும் திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம் முடிவடைந்து விட்டது. திருச்சிற்றம்பலம் சிறப்பாக நீங்கள் நாங்கள் கிருஷ்ண ஜெயந்தியில் அன்று கிருஷ்ணரைத்தான் பற்றி பேசிக்கொண்டிருந்த வேளையிலே முருகனும் அதற்குள்ளே வர வேண்டும் என்று ஒரு பலன் என்றால் நீங்கள் முருகனை இன்று பக்தி பாடலுக்கு முருகனை பற்றி பேசும் பொழிப்பிரியோடு ஆயத்தமாக வரும்பொழுது அந்த பாடல்லேயே அரியையும் சேர்த்து விட்டீர்கள். இதுதான் இறை இறை கடாட்சம் என்பது இதுதான். அம்மா ஒன்று விட்டு ஒன்று போகாது. நீங்கள் ஏதோ அது நான் எங்களை அறியாமலே அது வந்து சேரும், வந்ததுக்குள்ளே புகுந்துவிடும். சிறப்பாக இருந்தது. நல்ல பொழிப்புரையை தந்துவிட்டு நீங்கள் பாடலை தரும் பொழுது முற்றாக எங்களுக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளில் உங்களுக்கு என்ன பாடலை நாங்கள் ஒளிபரப்ப வேண்டும்?
0: எனக்கு வந்து கிருஷ்ணர் பாடலே பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் லக்ஷ்மி கல்யாணம் படம் அப்பா
1: வாழ்த்துக்கு
0: பிருந்தாவனத்துக்கு பெருமாளிடம் கேட்கின்றேன்.
1: சிறப்பு. இதற்கு முன்னும் அன்புடன் ஞானசேகரனோடு பேசும் பொழுது கந்தன் கருணை வரலாறு பாடல் திருவிளையாடல் என்றெல்லாம் நாங்கள் பேசியிருந்தோம் என்றதை கலந்து மகள் குறிப்பிட்டிருந்தார் ஷியாமலா. வாழ்த்துக்கள் ஷியாமலா உங்களுக்கு. எங்களுக்கு தெரியும் நாங்கள் பேச்சில் பேசும் பொழுது இந்த விடயங்களை சம்பாஷித்து கொண்டிருந்தோம். இருப்பினும் உங்களுடைய குறிப்பிட்டுக்கு நன்றி. இது பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் என்று கிருஷ்ணனுடைய பிருந்தாவனம் இல்லையா? ஆனால் கிருஷ்ணருக்குரியது துவாரகையா பிருந்தாவனமா?
0: கிருஷ்ணன்
1: துவாரகா எது பிருந்தாவனம் எது?
0: துவாரகா வந்து அவர் அரசாட்சி செய்த இடம் அப்பா.
1: நீங்கள் பார்த்த இடம் இல்ல, போயிருக்கிறீர்கள் அல்லவா? சுற்றுப்பயணம் நீங்களுடைய ஆன்மீக சுற்றுப்பயணத்துல சென்று நீங்கள் சென்று வந்தீர்கள் அந்த
0: கூறினீர்கள்.
1: ஆமா ஆமா அதை
0: கூறுங்க.
1: இல்ல நீ தான் குறவன், நீங்கள் அதனிடம் சென்று வந்தீர்கள். அதெல்லாம் பலமா இதெல்லாம் அவருடைய கடாட்சம்.
0: நான் கிருஷ்ணர் பிறந்தது மதுராயிலப்பா. மதுராவில் வந்து ஒரு இப்பொழுதும் அதை வந்து அந்த இடத்த அழகா பாதுகாத்து சிறைச்சாலை மாதிரி இருக்க அறையில அவர் பிறந்த இடம் அப்பா. அந்த இடத்துல பிறந்தார். அவர் வளர்ந்தது வந்து பிருந்தாவனம். அந்த அந்த யசோதையிடம் நடு இரவிலேவே வந்து அவரு கம்சன் மாமன் கொன்னுடுவாங்கன்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே வந்து கொண்டு தலை மேல யமுனை ஆற்றையில அவ்வளோ கடல் புரண்டு வெள்ளம் போறது இருந்தாலும் இவர் போகும்போது தேவகி வசுதேவர், வசுதேவர் போகும்போது இடம் தருதப்பா, அது அழகாக வழிவிட்டு அவர் கொண்டு போய் யசோதையில விட்டுடுறாரு. குழந்தை விட்டுட்டு அங்க இருக்கிற மாயை, மாயையே வந்து, மாயான்றது பராசக்தி, அவளை கூட்டின்னு வந்து இங்க வந்து விட்டுடுறாரு. மறுநாள் வந்து கம்சன் வந்து குழந்தை பிறந்துட்டு பண்ணும்போது காவலர்கள்லாம் தூக்கிடுறாங்க இவரோட ஒரு அற்புத மாயையில. இத கொண்டு போய் வெட்டும் போது அது ஆகாசத்துல பறந்து உன்னை கொல்றதுக்கு தயாரா இருக்காங்க, நான் இல்ல உன்னை கொல்றவன், நான் இல்ல இந்த இடத்துல வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அது பறந்து போயிருது ஆகாசத்துல. அது அது இதுதான் அப்பா கண்ணனும் அவருடைய சகோதரி பராசக்தி பார்வதி மா அந்த அந்த வரலாறு, கண்ணனும் அவங்களும் சகோதரி. ஆமா, அப்புறம் அங்கு நல்லா வளர்றாரு. மாங்க வந்து கோவர்த்தன மழை வந்து இந்திரன் தான் பெய்யறாங்கன்ட்டு எல்லாரும் அவருக்கு பொங்கல் வைக்கும் போது கண்ணன் சொல்றாரு, எனக்கு எனக்கு என்ன ஏதாவது இவங்களெல்லாம் நான் காப்பாத்துறேன் பொங்கல் வந்தது துதிக்க வேணான்னு சொல்லும் போது இந்திரன் கோபத்துல ஒரே மழையா வரும்போது மழையா குத்தி இது பண்றார். இவர் வந்து விரல் நுனியில அந்த மலையை தாங்கி, கோவர்தனகிரி மலையை தாங்கி எல்லோரையும் காப்பாத்துறார். அப்புறமா இந்திரன் வந்து தன்னோட கர்ப்பத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. கம்சனும் இவரை கொல்றதுக்கு பல விதத்திலையும் முயற்சி பண்றார். எப்படியிலும் எதுலயும் இவரை சாகடிக்க முடியல. பூதகியை கூப்பிட்டு பால் கொடுக்க சொல்றாரு விஷப்பால, அவளுக்கு வந்து சாப விமோச்சனம் ஆயிடுது. கண்ணனோட கையால இறந்து அவ மோட்சத்தை பெற்றா. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் சக்கராயுதன்ற ஒரு அசுரன், அப்புறம் அந்த கொக்கு உருமா வராரு, முராரையின் முராரிய கொள்றாரு, முரளிதரன் ஆறாரு முரா, இந்த மாதிரி ஒவ்வொரு அவதாரங்களையும் பண்ணி கடைசியில கம்சனை அழிச்சிடுறாரு. அழிச்சிட்டு அம்மா அப்பா எல்லா நாடு நகரங்களோட. அப்பா இந்த துவாரகா கேட்டீங்களா, அதனோட சிறப்பு சொல்றேன் அப்பா. துவாரகால நல்லா ஆட்சி புரியிறாரப்பா. துவாரகா வந்து ஐந்து இடங்கள் இருக்கிறப்பா, பஞ்ச துவாரகான்னு சொல்லுவாங்க. துவாரகா பேட்டு துவாரகா ஒரு ஐந்து இடங்கள். அந்த சோன போன நேரம் நான் நல்லா ஞாபகம்
1: வச்சிருந்தேன்.
0: ஐந்து இடங்களையும் பார்த்தப்பா, இது குஜராத்ல இருக்குப்பா, ராஜஸ்தான் ஒரு பகுதியிலயும் குஜராத்லயும் இந்த ஐந்து கடல்ல வந்து நல்லா ஆட்சி பண்றாரு. கடல்ல இருக்குதாப்பா என்ன பேடு துவாரகா, பேடு பேடு துவாரகாப்பா. இது என்ன ஆகுதுன்னா, அந்த கிருஷ்ணரோட குலத்துல ஒருத்தர் அவரோட பேரன் சும்மா இல்லாம வந்து வயிற்றுக்குள்ள என்ன இருக்குன்னு ஒரு முனிவரை கேலி பண்ற மாதிரி கேக்குறாரு. நான் பிரெக்னண்டா, நான் வந்து கர்ப்பமா இருக்கேன், என் வயிற்றுல என்ன குழந்தை பிறக்கும்னு சொல்லிட்டு முனிவரை கேலி பண்ணும்போது அந்த முனிவர் வந்து உலக்க பிறக்கும் உனக்கு, அந்த உலக்கை வந்து உங்க கிருஷ்ண இத இத உங்களோட குடும்ப குலத்தையே அழிச்சிடும், உங்க குலத்தையே அழிச்சிடும், அது மாதிரியே நடக்கிறதப்பா. அப்படி இருக்கும்போது இந்த துவாரகை வந்து தண்ணியில முழுகி போயிடுறதப்பா. அப்போ வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாருன்னா, தன்னோட உருவத்தை அப்படியே வந்து தண்ணியில வரும்போது இங்க இருக்கிற கேரளால, இங்க தமிழ்நாட்டுக்கு அண்டை நாடான கேரளால வரும்போது அங்க வந்து குருவும் வாயு பகவானும் குரு பகவானும் அந்த சுவாமிய அந்த உருவத்தை எடுத்து வச்சு அந்த குருவாயூர் கோயிலாக எல்லாரும் வணங்கும்படியாக குழந்தை கிருஷ்ணன் அப்பா அவரு அவரை வந்து இன்றும் எல்லோரும் வணங்குற மாதிரி அந்த இடத்துல அந்த கிருஷ்ணர் இங்க இருக்காரப்பா.
1: அந்த ஆலயத்து குருவாயூர் அப்பருக்கு என் மகள் சென்ற போது என்னுடைய ரதீஷ் அவருடைய வழிகாட்டலோடு அங்கெல்லாம் சென்றிருக்கின்றார். இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது அவரை வணங்கி, அவரை உண்மையிலே நீங்கள் அவரை ஒருவரை ஒரு ஒரு உரை அவதாரத்தை நாங்கள் மனதார நினைந்து உண்மையோட விசுவாசத்தோடு இருந்தால் அது இந்த வகையிலாவது ஒரு காட்சி கிடைக்கும் அம்மா. அந்த பலன் எல்லோருக்கும் அந்த பலன் கிடைக்காது, புரியுதுங்களா? தெய்வீகம் என்பது அதுதான். அடுத்தது நாங்கள் குடும்பமாக வாழும் பொழுது அந்த குடும்ப உறவுகளோடு தான் எங்களோட உறவுகள் இருக்கு. கண்ணதாசன் ஐயாவுடைய அர்த்தமுள்ள இந்துவத்தை எடுத்து பார்த்தால் புரியும் அழகாக. லௌகிக குடும்பம் என்று எழுதியிருக்கிறார் அவர்கள். அன்பு பாசம் பரிவுகளோடு சொந்த பந்தங்களோடு எப்படி வாழ்வது என்பதை காட்டப்படும். அடுத்தது தெய்வீக அவதாரங்கள் வந்து தர்மத்தை நிலைநாட்ட அதர்மத்தை அழிக்கும் பொழுது அதை வந்து போர் என்றோ அல்லது வேறு வார்த்தைகள் பாவிக்கால் திருவிளையாடல்கள் என்று கூறுவார்கள். இதையெல்லாம் எல்லாம் அவர்களுடைய திருவிளையாடல்கள் மேன்மதங்கிய ஆட்சி அது அவை அந்த விளையாட்டாகவே இதை செய்து கொண்டு போகிறார்கள். சிறப்பு நல்ல நேரத்தை பகிர்ந்து கொண்டோம். உங்களுக்கான பாடல் பிருந்தாவனத்துக்கு வருகின்றேன் என்று நாங்களும் போய் பார்க்கலாம் தான், அதுக்கு அவருடைய அருள் வேண்டும் வேண்டிக் கொள்வோம். இந்த சிறப்பாக இருந்த நிகழ்ச்சி இன்னும் ஒரு உறவு அழைக்கின்றார், அவரிடம் செல்ல இருக்கின்றேன் மகளே. முடிவுரை இப்ப நல்ல அழகாக சொல்லி இருக்கிறீர்கள், நேரம் இருந்தால் முடிவுரையில் வந்து சொல்லலாம் அல்லது நானே முடித்து வைக்கலாம், பார்ப்போம். நான்
0: அருள்
1: நல்லது நல்லது இப்பவே நீங்கள் தந்ததே போதும், இது போதும் மகளே. மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா, வாழ்த்து.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்புடன் கிருஷ்ணா வருக, உங்களை பேசி தானே பேசி கொண்டிருக்கோம். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா என்று. வணக்கம் கே எஸ் கிருஷ்ணன், திருபுவனம் வாருங்கள்.
2: வணக்கம் ஐயா.
1: என்ன ஐயா கிருஷ்ணன், இன்றுதான் பிறந்தீர்கள், பிறந்த உடனே இங்க ஓடி மறைந்தவர் எல்லோரும் இங்க கிருஷ்ணா கிருஷ்ணா தானே கேட்கின்றார்கள். இங்க பாடல்
2: உங்களோட
1: எப்படி இருக்கீங்க ஐயா?
2: நலமா இருக்கேன் ஐயா.
1: தனித்தவில் எல்லாம் கவனிக்க வேண்டும், நேரங்கள் பெற்றாக்குறதான். பணிகள் எப்படி போகும்?
2: அது போயிட்டே
1: இருக்கு, வரும்போகும், நாளைக்கும் வரும், நேற்றும் வந்தது. சரி, இன்று கிருஷ்ணாஷ்டமி என்று கூறுகிறார்கள். கண்ணன் பிறந்த நாள், அதாவது கிருஷ்ணருடைய கிருட்டிணருடைய பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள். இந்த இந்த உங்களுடைய பெயருக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடியே அங்க விஜயராகவன் அவர்கள் கூறினார், எனக்கு கிருஷ்ணன் பிறந்த போது அவற்றை ஞாபகம் வச்சது என்று ஒரே ஆக்கள் சொன்னார். உங்களுக்கும் அப்படியா?
2: ஆமாம் ஐயா. கிருஷ்ணன் நந்தன் கஸ்தூரி சொன்னதும் கண்ணன் கிருஷ்ணன் எல்லாம் ஒண்ணுதானே.
1: இல்ல, உங்களுடைய பெயரை உங்களுக்கு கிருஷ்ணன் என்று சூட வைத்தார்கள், அப்ப உங்களுக்கு குடும்பத்தவர்கள் கிருஷ்ணரை வாலாயமாக இருந்தார்களா?
2: இல்லையா, பெயர் சூட்டினது வேறு, இடையில் கூப்பிட்ட பெயர் தான் இது கிருஷ்ணன்.
1: ஓ, அப்ப உங்களுக்கு புனை பெயர் இடையிலே கிடைத்த? என்ன சாதனை செய்து, என்ன சாதனை செய்து இந்த பெயரை உங்களுக்கு சூட்டினார்கள்? நேற்று நீங்கள் அந்த பாட்டு ஒன்று கேட்டதுல இருந்து சற்று எனக்கும் அப்படி இருந்த ஒரு சந்தேகம் இருந்ததுதான், மாய கிட்டினர். சரி, அது அப்படியே இருக்கட்டும். சிறப்பு. இன்று எந்த ஆலயத்துக்கு சென்றீர்கள்? அருகில கிருஷ்ண ஆலயம் இருக்குன்றதா?
2: அங்கிருந்தாலும்
1: கிருஷ்ணனுடைய ஆட்சி, கிருஷ்ணனுடைய பரிபாலனம் உங்களுக்கு கிடைக்கும், கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு கிடைக்கும். நீங்களும் கிருஷ்ணா எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், பாதுகாப்பு அணி தலைவராக இருக்கணும். நீங்கள் பதவி உயர்வு தருகிறேன் உங்களுக்கு, சரியா? சரி, நல்லது கிருஷ்ணா. நேரத்தை கருதி என்ன பாடலை கேட்போம் என்று?
2: படம் வந்து வா கண்ணா வா.
1: வா கண்ணா வா, அதுல என்ன பாடல்?
2: ஆமாம், எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான்.
1: அப்படியா? ஒரு பாட்டு பாட மாட்டேங்க, ஒரு பாட்டு பாட மாட்டீங்களா? எத்தனையோ பாடலாம் கேட்கறீங்களா ஐயா எந்த நாளும்? சரி, எங்கள் வீட்டில் எந்த நாளும் கண்ணன் பாட்டு தான் பாடல் உங்களுக்கு வேண்டும். சரி, சிறிது கண்ணனை பற்றி அல்ல கிருஷ்ணனை பற்றி ஏதாவது என்ன அவதாரத்தில் என்ன செய்தார் என் திருவிளையாடல் கூற முடியுமா?
2: திருவிளையாடல் நிறைய இருக்கு,
1: ஒன்றை ஒன்றை ஞாபகம் முடியும், தடி தடி சொல்லலாம் தானே, கூறுங்கள்.
2: கம்சனை வதம் செய்ததுதான்.
1: அது எப்படி இவர் வதைச்சார் கம்சனை?
2: உன் மாமாவுக்காக.
1: என்னையா
2: அது புராணம் சொல்லுங்கிறதுனால அது சொல்றது கொஞ்சம் கடினம்.
1: சரியில்லை, என்ன கிருஷ்ணன் கொன்றவர் இந்த குல விஷயங்கள் எல்லாம் நாங்கள் இதுல பேசினா சாட்சி சம்பந்தங்களுக்கு போக வேண்டி வந்துவிடும், அதனால் அடக்கி வாசிப்போம். நேரமும்
2: போய்கொண்டிருக்கின்றது.
1: அதர்மத்தை அழிப்பதற்காக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தது அதிசிறந்த பக்குவம், அதிசிறந்த கட்டம் மகாபாரதம். பாரதத்து கண்ணன் என்றே பேர் எடுத்தார் இல்லையா? பாரதத்து கிருஷ்ணன் கீத உபசாரத்தை உபதேசத்தை தந்துவிட்டு சென்றார். நடந்தது நன்றாகவே நடந்திருக்கின்றது, இப்பொழுது நடக்கின்றது நல்லாவே நடக்கும், இனி நடக்க வேண்டியதும் சரியாகவே நல்லாவே நடக்கும் என்ற சாரத்தை தந்து அதன்படிதான் உலகம் போய்கொண்டிருக்கின்றது. அவர் கிருஷ்ண அவதாரம் முடிந்து எடுக்க வேண்டிய ஒரு அவதாரம் இருக்கின்றது, அதுதான் 10வது அவதாரமான கல்கி. அந்த அவதாரத்தை அவர் எடுக்கும் பொழுது ஊழி இந்த உலகம் அழிந்து மூடப்பட்டு மறுமுறை தோன்றும் போது இப்ப இருக்கிற வரைபடம் மாதிரிதான் உலகப்படம் இருக்குமோ தெரியாது, யாராலும் கூற முடியாது.
2: ஆனால் நடந்துட்டு இருக்கு
1: அது படிப்ப ஒரே நாளில் நடவாமல் ஒரே மாதத்தில் நடவாமல் ஒரு வருஷத்துக்குள்ள வர ஒரு 10 வருஷத்துக்கு முடிவதல்ல, இன்னும் பல ஆண்டுகள் இருக்கின்றன, பல ஆண்டுகள் வரும். இத்தனை கொடூரங்களும் நடந்து கொண்டிருக்கும், அட்டகாசங்கள் நடந்து கொண்டிருக்கும், அநியாயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும், தட்டி கேட்க முடியாத நிலை வரும். வாழ்க்கையும் சுருங்கி கொண்டு சென்று 20 வயது வாழ்விய ஆயுள் வருகின்ற ஒரு புறவி வரும். நாங்கள் இப்போ நாங்களெல்லாம் இப்போ 75-80க்கு வந்து விட்டோம். 120 இருந்தது குறைந்து 30, 60, 50, 40, 30 20 வயது எல்லை வரை ஒரு 2 அடி உயர மக்கள் வரை வருவார்கள். பிறப்பு 2 அடி உயரம் இன்னும் குறுகி கொண்டு போய் முற்றாக அழிந்துவிடும். அப்பொழுது கல்கி பிறந்திருப்பார். அப்பொழுதுதான் அந்த கல்கியை நாங்கள் அறிய முடியும். அதனால் கிருஷ்ணன் அட்டமி தினம் என்று அமரபக்க அட்டமையாக அமரபக்கத்திலே வருகின்ற அட்டமி நாள் 8வது நாள் இன்றுதான் அவர் பிறந்தார் என்று அறியப்பட்டு குழந்தைகளுக்கெல்லாம் அவரை இப்போ கண்ணன் போன்று சின்ன பாலகண்ணன் போன்று ஆடைகளை உடுத்தி மக்கள் மகிழ்வித்துக் கொண்டு என்ன கண்ணன் என்ற பிறப்பு மகிழ்வான பிறப்பு மகிழ்ச்சியை தந்தது. ஆனால் மகிழ வைத்து பின்பு அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியவர். நன்றி கிருஷ்ணா, உங்களோடு கிருஷ்ணன் வந்துதான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அந்த நியதி. ஆரம்பத்திலே கிருஷ்ணன் வராமல் முடிவிலே கிருஷ்ணன் வந்துதான் அந்த நிகழ்ச்சியை
2: நிறைவு இருக்க முடியாது.
1: என்னையா
2: எனது நாள் நான் வராமல் இருக்க முடியாது.
1: அதான் எப்படி வராமல் எல்லாத்தையும் விட்டு பார்த்து கொண்டிருந்து ஆட விட்டு வேடிக்கை பார்த்து இறுதியாக ஒரு ஆட்டத்தை ஆடிவிட்டீர்கள். சிறப்பு
2: இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
1: சிறப்பு கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. இன்றைய நாளிலே அந்த வளமை போல வெள்ளிக்கிழமைகளிலே பக்தி வேலை என்று ஒன்றை உருவாக்கி நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது பக்தியோடு எங்களுடைய சம்பாஷணைகள் போகும், பாடல்கள் போகும், ஒவ்வொரு அவதாரங்களை பற்றி எல்லாம் பேசுவோம். ஆனால் இன்று வெள்ளிக்கிழமை ஒரு நல்ல நாள், உகந்த நாள், கிருஷ்ண பகவானை வழிபடுவதற்கு. அவர் பிறந்த நாள் என்று கிருஷ்ண ஜனன நாள் நாங்கள் பிறந்த நாள் என்று சொல்லும் வழியில் கிருஷ்ணாஷ்டமி என்றெல்லாம் வட மொழியிலே கூறுகின்றதைத்தான் அதிகமாக அது ஆட்சி பெற்றிருக்கிறது அந்த பதம். அவர் பிறந்ததும் வந்து இந்த நாளிலே என்றபடியால் நாங்கள் எல்லோருக்கும் பொதுவான கடவுள் தான் அவர். எங்களுடைய சைவ ஆலயங்களிலே அவருடைய உருவம் திருவுருவம் இருக்கும். அவருடைய ஆலயத்திலே எங்களுடைய உருவத்தில் உருவாக

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணம் அடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சே. ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாத்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.